நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஆஷாட மாதம் 25ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 16ஆம் நாள் இன்று வியாழக்கிழமை 1215 கிலோஹெட்ஸ் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் காலை ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5:49:38.

நாளொரு குரல். பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்து ஓம்பி தெரினும் அஃதே துணை. ஒழுக்கம் உடைமை அதிகாரத்தின் குரல் எண் 132வது குரலின் விளக்கம்: ஒழுக்கத்தை வருந்தியும் போற்றி காக்க வேண்டும். பலவற்றையும் ஆராய்ந்து போற்றி தெளிந்தாலும் அந்த ஒழுக்கமே வாழ்க்கையில் துணையாக விளங்கும். முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6 பத்திரிகை இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம் நிகழ்ச்சியில் உணவு சங்கிலியின் படிநிலைகளில் மீன் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு வழங்குகிறார் வி. கண்ணன் அவர்கள். 7:00 புதுவை புதுமையில் சிந்தனை மலர். 7:02 கவிதை சோலை. எழுதி வழங்குபவர் கல்லை வி. கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி செலுத்தி கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கேசி நிகழ்ச்சியில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், கே. பி. அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச். பிரசன்னா அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 12:00 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு இன்னா செய்யாமை. நெருப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம். எழுதியிருப்பவர் ஏ. முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ். சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதிய தே. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடரில் வாசிப்பவர் ஏ. பி. எல்சபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பிரியா சகோதரிகளின் பாட்டு கேட்கலாம். 4:00 நிலாவ கையில பிடிச்சேன் திரைப்படத்தின் ஒளிச்சித்திரம். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் ராமநாராயணன். 5:00 பொன்மாலை பொழுது உயிர் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாதூர் திருக்கை உழவர் ஆர். ஜுகன் பால் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 ஒடிசாவின் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகநாதரின் வருடாந்திர ரத யாத்திரை குறித்த வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மரலில் பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி. சம்பத்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷவாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:15 மாநில செய்திகளும், காலை 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில்

செய்தி சுருக்கம் கேட்கலாம். நூற்றி 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களை, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரில் இணைகிறார் ஆர்ஜே ஜோஸ்பன். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்று என்று. 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபிஎல் சிபத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள். வழங்கினார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், மாதவிடாய் முன் அறிகுறி தொகுப்பும் மற்றும் வலி மிகுந்த மாதவிடாய் குறித்து நேரலில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் மகப்பேரியல் துறை பேராசிரியர் டாக்டர் சசிரேகா ரங்கராஜ் அவர்கள். 4:00 சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 5:00 அலையோடு விளையாடு நேரில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை குறித்த தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மியூசிக் பதவி வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:15 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்குறுமுறையும், பின்னர் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவை 102.8 எஃப்எம் ரெயின்போவின் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: give darshan to the public in the chariots and visit Gundicha temple, revered as maternal answer board of Lord Jagannath. The yatra, which starts from the Puri temple, will end at the Sri Gundicha temple, covering a distance of nearly 3 kilometers. Multi-layer security arrangements have been put in place to ensure the smooth conduct of the festival. Delhi's iconic Red Fort complex has been closed to the public till the 80th Independence Day celebrations on 15th of August. An order in this regard has been issued by the Archaeological Survey of India in view of the ongoing preparations for the Independence Day celebrations at the complex. A senior ASI official said that such orders are issued every year ahead of Independence Day. The first international flight service from Madhya Pradesh has been launched. Chief Minister Dr. Mohan Yadav flagged off the first direct flight from Indore to Abu Dhabi, the capital of the United Arab Emirates. Speaking on the occasion, the Chief Minister said that Prime Minister Modi had always believed that even a common man should be able to fly. The state's aviation policy has been built on this very idea. External Affairs Minister Dr. S. Jaishankar has expressed confidence that the India-EU Trade and Technology Council meeting will take forward the strong momentum of the partnership enabled by the India-EU FTA, Security and Defence Partnership, and the Mobility Framework. The minister made this statement to the press after the third India-EU Trade and Technology Council meeting in Brussels yesterday. He said that India and the EU have a natural affinity. Commerce and Industry Minister Piyush Goyal also described the India-EU FTA as fair, equitable and balanced, which is a win-win agreement for every sector in both nations. Highlighting the discussions during the meeting, he said that they shared a vision for an innovation-driven, trusted and future-ready growth partnership. In football, defending champions Argentina defeated England 2-1 in the second semi-final at Atlanta Stadium in US to set up the title clash of the FIFA World Cup against Spain. The first half ended goalless, but Anthony Gordon scored the opening goal for England in the 55th minute. Argentina's Enzo Fernandez equalised in the 85th minute and Lautaro Martinez struck in the 90th minute to complete a dramatic 2-1 comeback victory for Argentina. Now Argentina will play against Spain in the final on Sunday night. In men's cricket, second one-day international of three-match series between India and England will be played at Sophia Gardens in Cardiff today. The match will start at 5:30 p.m. Indian time. Earlier, India defeated hosts England by 6 wickets in first ODI at Edgbaston in Birmingham on Tuesday to lead the series 1-0. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நான் என்று குறுகிய வட்டத்திற்குள் வாழும் வரை மகிழ்ச்சி நம்மை கண்டுகொள்வதில்லை. நாம் என்று வாழ்பவர்களின் காலடியில் மகிழ்ச்சி அமர்ந்து கொள்கிறது. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதற்கு மனிதனாக பிறக்க தேவையில்லை. விலங்குகள் ஏற்கனவே அப்படித்தான் நடமாடுகின்றன. மனித உறவுகள் அற்புதமானவை, ஆனந்தம் அளிப்பவை. சுற்றி இருக்கும் மனிதர்களிடம் இயல்பாக பழகுபவர்கள் வெற்றி வாகை சூடும் மனிதர்களாக இருப்பார்கள். அறிமுகத்திற்கு எப்போதும் மதிப்பு உண்டு. புதிதாக வீடு வாங்கி குடியேறுகிறோம். நாம் வாங்கிய வீட்டிற்கு அருகில் ஏற்கனவே குடியிருப்பவர் நம்மை எதிரி போல் பார்ப்பதாக வைத்து கொள்வோம். பதிலுக்கு நாமும் முகத்தை திருப்பிக் கொண்டால் நல்லுறவு வராது, நன்மையும் கிடைக்காது. குடிபுகுந்த சில நாள்களில் ஒரு தோதான நாளில் பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டிற்கு சென்று நம்மை நாம் அறிமுகம் செய்து கொண்டால் அவர் காட்டும் அன்பால் மயங்கி போவோம். முன்பின் தெரியாதவரிடம் நாமே வலிய சென்று அறிமுகம் செய்து கொள்வது சாத்தியமா என தோன்றலாம். சில கேள்விகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்க ஆரம்பித்தால் விரும்பியதும் நடக்காது, வேண்டியதும் கிடைக்காது. மேலும் முன்பின் தெரியாதவர்களிடம்தான் அறிமுகம் தேவை. ஏற்கனவே தெரிந்தவர்களிடம் அறிமுகம் தேவையில்லை. பேரறிஞர் பெர்னார்ட் ஷா ஒரு முறை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார். அவர் செல்லும் வழியில் ஒருவர் புதிய வீடு ஒன்றில் அப்போதுதான் குடி

0: ஏறியிருந்தார். அவர் தன் வீட்டு தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார். அவரிடம், எப்படி இருக்கீங்க என்றார் பெர்னார்ட் ஷா. புதிய வீட்டில் குடி வந்தவருக்கு கோபம் வந்துவிட்டது. நீங்கள் யார்? உங்களை நான் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் போய்விட்டார். மறுநாள் பெர்னார்ட் ஷா செல்லும் போது புது வீட்டுக்காரர் தோட்டத்தில் உலவிக் கொண்டிருந்தார். ஐயா, எப்படி இருக்கீங்க? நேற்றே நாம் அறிமுகம் ஆகிவிட்டோம், ஞாபகம் இருக்கிறதா என்றார். புது வீட்டிற்கு வந்தவர் வேறு வழியின்றி நட்புக்கரம் நீட்டினார். சந்தோஷமாக பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டால் சத்தம் போடும் மனிதர்களை கூட சாந்தப்படுத்தலாம். உறவுகளை எப்படி கையாள வேண்டும், எப்படி கையாளக்கூடாது என்பதற்கு இந்த கதையை கேளுங்கள். கோமாவில் பல மாதங்களாக கிடந்த கணவனை அருகிலேயே இருந்து கண்ணும் கருத்துமாக அவருடைய மனைவி கவனித்து கொண்டார். கணவனுக்கு நினைவு திரும்பியது. மனைவியை அருகில் அழைத்தார். என்னுடைய மோசமான நேரங்களிலெல்லாம் நீ என் கூடவே இருந்திருக்கிறாய். எனக்கு வேலை போனபோது தைரியம் சொன்னாய். சொந்த தொழில் தொடங்கி நட்டம் வந்தபோது ஆறுதல் சொன்னாய். நம் வீட்டை கடன் கொடுத்தவர்கள் ஜப்தி செய்ய வந்தபோது வீட்டை காலி செய்து இந்த சிறிய வீட்டிற்கு அமைதியாக என்னுடன் வந்தாய். நான் இப்போது மருத்துவமனையில் இருக்கும் போது என் பக்கத்திலேயே இருக்கிறாய். உன்னை பார்க்கும் போதும் நினைக்கும் போதும் எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா என்று மெல்லிய குரலில் கேட்டார். மனைவி சந்தோஷ கண்ணீர் பொங்க நெகிழ்ச்சியுடன் கணவனின் கைகளை பற்றி கொண்டார். கணவன் சொன்னார், நீ என்னோடு இருப்பதால்தான் எனக்கு எந்த நல்லதும் நடப்பதில்லையோ என்று தோன்றுகிறது. இப்படி ஏறுக்கு மாறாக உறவுகளை கையாண்டால் எந்த உறவுதான் நீடிக்கும்? உறவுகளை எப்படி கையாள வேண்டும் என்பதை கற்போம். கற்றதை வாழ்வில் கடைபிடிப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 6:15. முதன்மை அலைவரிசையில் இந்த காலை நேரத்தின் காற்றலைகளில் மெல்ல மிதந்து வருவது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 6:27 30 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீகராகம். நேயர்களே, தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் இடையே வாசிக்கப்படும் சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் நிலைய இயக்குநர் சேவை செய்திகள் பிரிவு, ஆகாஷவாணி, இந்திரா நகர், புதுச்சேரி 6050006 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். இன்றைய தெய்வீகராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக மலேசியா வாசுதேவன் பாடியது

pondi@gmail.com என்ற மின்னஞ்சலில் அனுப்பலாம். இன்றைய தெய்வீக ராகம் நிகழ்ச்சியின் நிறைவாக மலேசிய வாசுதேவன் பாடியது

இதுவரை ஒலி விழா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஆனி திங்கள், 32 நாள், வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் பன்றிக் கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.

வெண்பன்றி வளர்க்க ஏத்த இடம் தான் இந்த ஆத்தாங்கர ஓரம். சீக்கிரமா நம்ம இடத்திலே பன்றி கொட்டைகளை போட்டுட வேண்டியதுதான். சரி, இடமெல்லாம் பார்த்தாச்சே, பைக் எடுத்துக்கிட்ட அப்படியே ஒரு பாட்டு பாடிட்ட மகிழ்ச்சியா போவோம் வீட்டுக்கு.

0: ஏற்கனவே வெண்பன்றி வளர்க்கறது பராமரிக்கிறது எல்லாத்தையும் நான் உனக்கு சொன்னேன்.
1: சரியா?
0: இன்னொரு முக்கியமான விஷயத்த உன்கிட்ட சொல்ல மறந்துட்டப்பாண்ணா.
1: அப்படியா?
0: ஆமாம்ப்பா.
1: சொல்லு சொல்லு சொல்லுப்பா.
0: பொதுவாக வெண்பன்றி வளர்க்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா நம்ம நிலத்திலேயே மேடான பகுதியாக அது இருக்குதான்னு பார்க்கணும்ப்பா.
1: கதை முத, நீ சொன்ன மாதிரிய ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற அந்த தடல ரொம்ப மேடான பகுதி தான் பாது.
0: அப்போ உனக்கு பிரச்சனையே இல்லைப்பா.
1: பரவாயில்ல, சந்தோஷம்.
0: ஏன் மேடான பகுதியாக இருக்கணும்னா மழை காலத்தில் தண்ணி தேங்கக்கூடாது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: ஏன்னா சினையாக இருக்கிற பன்றிகளை அப்புறம் நம்ம தேவையில்லாமல் வேறு இடத்துக்கு மாற்றணும்னு வச்சிங்க,
1: சரி,
0: அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும்.
1: ஆமாம் ஆமாம்.
0: அதனால தான் நல்ல மேடான பகுதியாக பார்த்து நாம் இந்த பன்றிக்கான கொட்டகையை போடணும்.
1: ஓஹோ,
0: சரியா?
1: ஆ, சரி காத்த முத்த. நாளைக்கு நேரம் நல்லா இருக்க, நாளைக்கு அந்த தடலை வாங்குற வேலையில மும்முரமா இறங்கிடுவா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு.
0: கட்டாயம் செய்ப்பா. அருமையான இடம், நானும் அந்த பக்கம்லாம் போயிருக்கேன். நல்ல மேடான பகுதி தான்.
1: சரி சரி.
0: சுத்து வட்டாரத்திலேயே அதுதான்ப்பா மேடான பகுதின்னு நினைக்கிறேன்.
1: ஆமா ஆமா ஆமா.
0: இதுல இன்னொரு விஷயம்ப்பா, நம்ம பன்றிகள் வளர்ப்புல மேடான பகுதியா இருக்கிறதும் முக்கியம். அப்புறம் பன்றிகளுடைய அந்த கழிவு சாணம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை நல்லா காய வைக்கிறதுக்கும் மேடான பகுதியா இருந்தா நல்லதுப்பா.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, பன்றிகளுடைய அந்த கழிவை நல்லா காய வச்சு அது மொறுமொறுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை அப்படியே நம்ம ஒரு சாக்கில் போட்டு கட்டி அதை நல்லா உரமாக நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: அந்த கழிவும் நமக்கு ரொம்ப லாபம் கொடுக்குதுன்னு சொல்ல.
0: எப்பா, நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இந்த பன்றிகளுடைய அந்த கழிவு இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதை நல்லா மக்க வச்சு காய்கறி பயிர் சாகுபடிக்கு பயன்படுத்துகிறாங்கப்பா.
1: அடடாடா, இது தேமாப்பா,
0: அது நல்லா லாபம் கொடுக்குறதுப்பா. வாழை, தக்காளி, நிலக்கடலை, கத்திரி, வெண்டை இது மாதிரி சாகுபடியெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா,
1: ஆமாம்,
0: இந்த பன்றியுடைய சாணத்தை நம்ம மக்க வச்சு அதை ஒரு உரமாக நம்ம பயன்படுத்தினோம்னா விளைச்சல் அமோகமாக இருக்கும்ப்பா.
1: அடடாடா, பரவாயில்ல.
0: ஆமாம்ப்பா, இதெல்லாம் நம்ம விளைவிச்சு டவுனுக்கு கொண்டு போனோம்னு வச்சுங்க, இந்த காய்கறியை பார்த்த உடனே அந்த பச்சை பசேர்னு பார்க்கறதுக்கே பளபளப்பா இருக்குல்ல.
1: அதான் வெண்பன்றியே அழகா இருக்குது. அதனுடைய சாணத்திலிருந்து விளைவிக்கிற காய்கறியும் சுவையா தான் இருக்கும்ல.
0: ஆமாப்பா, சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையா இருக்கும், பாக்கறதுக்கும் நல்ல வாலிபமா அழகா பளிச்சுன்னு இருக்கும்பா.
1: பரவாயில்ல, இதுலயும் நம்ம லாபம் கண்டுபிடிக்கலாம் பொழுது.
0: ஆமாப்பா, இது போக அதனுடைய சிறுநீரா இருக்கட்டும், ஏற்கனவே சொன்ன இல்லையா, அது வெப்பம் தாங்காது, அப்பப்ப அது உடம்புல தண்ணி அடிக்கணும்னு. அப்ப அந்த தண்ணி அடிக்கும் போது நீ கழுவி விட்ட தண்ணி எல்லாம் வருது இல்லையா,
1: ஆமா,
0: இதெல்லாம் நம்ம விவசாய நிலங்களில் கொண்டு வந்து பயன்படுத்தினோம்னா இன்னும் நல்ல உரம் கிடைச்ச மாதிரி ஆயிடும், சத்து கிடைச்ச மாதிரி ஆயிடும்ப்பா.
1: கதை முத்த, தொட்டதெல்லாம் பொண்ணாகுன்றமா, அது மாதிரி கதையா அதுக்கு பண்ணி சொல்றது?
0: ஆமாப்பா, வெண்பன்றி வளர்ப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லப்பா. பாக்கிறதுக்கு கேட்கறதுக்கு வேணா அது என்னடா அது பன்றி வளர்க்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அதுல நிறைய லாபம் இருக்குப்பா. நிச்சயமா நீ செய்வ, அருமையான எதிர்காலம் உனக்கு காத்து இருக்குப்பா.
1: ரொம்ப சந்தோஷம் காத்து முத்த.
0: ஆமாப்பா, இன்னொரு விஷயமும் உன்கிட்ட சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: 3 மாசத்துல ஆண் பன்றி குட்டிய நம்ம வந்து ஆண்மை நீக்கம் செஞ்சணும்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்.
1: ஆமா.
0: அதுக்கான காரணம் என்ன சொன்னேன், ஒரே இனத்திலேயே பறந்துச்சுன்னா மரபணு கோளாறு வரும்.
1: ஆமா ஆமா
0: அப்படின்னு சொன்னேன்.
1: வேற ஒரு பண்ணையில இருந்து ஆண் பன்றியை கூட்டிட்டு வந்து இங்க இருக்கிற பெண் பன்றி கூட இணைச்சிருக்க பண்றதுதான் நல்லதுன்னு சொன்னேன்.
0: ஆமாப்பா, இதை ரொம்ப மனசுல வச்சுக்க. அப்புறம் ஒரு 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றி இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை அதுக்கு மேல நம்ம வந்து குட்டிகள் போட அலோவ் பண்ண கூடாது.
1: ஓஹோ.
0: ஏன்னா குட்டிகளோட எண்ணிக்கை அது அதிகமா இருக்காது, அப்புறம் அது குறைச்சு குறைச்சு போடும், நமக்கு லாபம் இருக்காது. அதனால 4-5 தடவைக்கு மேல குட்டிகள் போட்ட அந்த பெண் பன்றிகளை இறைச்சிக்காக நம்ம வித்துடணும்.
1: ஓஹோ.
0: ஆமாப்பா, அதுக்கு மேல அதை வச்சுக்க கூடாது. ஏன்னா அந்த குட்டி உற்பத்தி அதிகமாக இருக்கிற மாதிரியே நம்ம வந்து பண்ணையை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும்ப்பா.
1: ஓஹோ. காது முத்த, நேற்று கூட சொன்னேன் வெண்பன்றி இறைச்சி ஹோட்டலுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன், சாதாரண மக்களும் சாப்பிட்லாமா?
0: எப்போ தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம பகுதிகளில் வந்து மக்கள் வந்து அதை சாப்பிட்ற பழக்கம் இன்னும் சரியான முறையில் வரலை.
1: ஓஹோ.
0: கொஞ்சம் கிராமங்கள்லாம் கொஞ்சம் அருகழுப்பு படுறாங்க. ஆனால் நீ விருப்பப்பட்டினா நீ சாப்பிட்லாம்ப்பா.
1: வாழ்க்கை
0: முறைய மாறி அமோகமா வளர்ந்துருவப்பா.
1: நீ சொன்னபடியே நடக்கட்டும் காத்த முத்த.
0: சரிப்பா காத்த முத்த, நான் கிளம்புறேன்ப்பா.
1: காத்த முத்த, 1 நிமிஷம் இருப்பா, வண்டி பாக்ஸ் திறக்கிறேன்.

0: இந்தப்பா காத்து முத்து தேங்காய் பூ.
1: ஓஹோ, பை நிறைய தேங்காய் பூ இருக்குது.
0: ஆமாம்ப்பா, நேற்று டவுனுக்கு போனோம்ப்பா, அதில் கொஞ்சம் உனக்கு கொடுக்கலாம்னு எடுத்து வச்சேன். டவுனில் தள்ளுவண்டியில் நல்லா ஒரு 100 தேங்காய் பூ இருந்தது, பார்த்தேன் ஒரு 10 தேங்காய் பூ வாங்கிட்டேன்.
1: நல்ல அருமையான விஷயம்ப்பா இது. தேங்காய் பூவை நம்ம சாப்பிட்ணும்ப்பா.
0: ஆமாம்ப்பா,
1: எப்பா தேங்காய் பூவில் ஊட்டச்சத்து நிறைய இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தி 2 மடங்கு அதிகரிக்குமா.
0: ஓ, 2 மடங்கா?
1: ஆமாம்ப்பா, தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பைய தூண்டுதான். ரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரைய கட்டுப்படுத்துதான் இந்த தேங்காய் பூ.
0: ஓஹோ,
1: ஜீரண சக்தி சில பேருக்கு குறைவா இருக்குல்ல.
0: ஆமா,
1: சாப்பிட்டுட்டு மதியானம் சாப்பிட கூப்பிட்டா எனக்கு செரிக்கவே இல்ல, வயிறு முழுக்க அப்படியே இருக்கு சாப்பிட்டதும்பாங்கல்ல.
0: ஆமா,
1: அவங்களுக்கு எல்லாம் முதல்ல இதை வாங்கி கொடு. அவ்வளவு விஷயம் இருக்குப்பா இந்த தேங்காய் பூல.
0: தேங்காய் பூ வாங்கி சாப்பிட்டா எந்த நோய் வராது பொழுது. சரி காத்து முத்த, போயிட்டு வா.
1: நான் கிளம்புறப்பா.
0: சரி, மாடுங்கெல்லாம் கொட்டைகள் இருக்கும், மணி ஆயிடுச்சு, பால்காரர் வேற பால்காரக்க நேரம் வந்துருப்பாரு, நாமளும் கிளம்புவோம்.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் பன்றி கழிவு மூலம் காய்கறி சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்துமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனா்.

0: சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொபைல் போன் உற்பத்தியில் உலகில் 2வது மிகப்பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். இது சென்னை மண்டலத்தின் 14வது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையமாகும். இதன் மூலம் சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலக வரம்பிற்குட்பட்ட ஒவ்வொரு மக்களவைத் தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு பாஸ்போர்ட் சேவை மையம் அல்லது அஞ்சல் நிலைய பாஸ்போர்ட் சேவை மையம் செயல்படுத்தப்படும் என்ற இலக்கு நிறைவேற்றப்படுகிறது. இச்சேவையால் வடசென்னை மக்களவைத் தொகுதியில் வசிக்கும் மக்கள் பாஸ்போர்ட் மற்றும் அது தொடர்பான சேவைகளை எளிதில் பெற முடியும். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பட்டறைப்பெரும்புதூரில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியின் 5வது ஆண்டு பட்டமளிப்பு

0: விழாவில் கலந்து கொண்டு 257 மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். சட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்கள் தங்களது துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகர்கோவிலில் சிறை கைதி உயிரிழந்தது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மின்வெட்டு ஏற்படும் பகுதிகளில் அதை சீர் செய்யும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்றும் திரு நிர்மல்குமார் குறிப்பிட்டார். நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், குற்றவாளிகளை தண்டிக்கும் உரிமை நீதித்துறைக்கு மட்டுமே உண்டு என்றும், இல்லையெனில் காவல்துறை மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே இச்சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் முறையான விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உயிரிழந்தவரின் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் சொத்து முறைகேடு வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளவர், மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டால் இவ்வழக்கில் உண்மையை வெளிக்கொணர முடியாது என்று கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் உத்திரைய மாத ஆண்டு திருவிழா தேர்பவனி நேற்றிரவு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி உலக பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் உத்திரைய மாத ஆண்டு திருவிழா முன்னிட்டு தேர்பவனி விமரிசையாக நடைபெற்றது. இந்த பேராலயத்திற்கு வெளிநாடு, வெளிமாநிலங்கள் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். பல்வேறு சிறப்புகள் பெற்ற இந்த பேராலயத்தில் உத்திரைய மாத ஆண்டு திருவிழா அடுத்து புனித செபஸ்தியார் சொரூபம் அடங்கிய தேரும், கடைசியாக உத்திரைய மாதா சொரூபம் அடங்கிய மின் அலங்கார தேரையும் பங்கு தந்தை அகஸ்டின் புனிதம் செய்து தொடங்கி வைத்தார். தேரானது கடற்கரை சாலை ஆறிலாண்டு தெரு வழியாக பவனி வந்து பேராலயத்தை வந்தடைந்தது. முன்னதாக பங்கு தந்தை தலைமை சிறப்பு திருப்பல் நடைபெற்றது. இதில் பேராலய அதிபர் இருதயராஜ், தந்தையர், பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் மும்பை வசாய் பகுதியை சேர்ந்த மக்கள் என தில்லானோர் கலந்து கொண்டு மாதாவை தரிசித்தனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. பஹ்ரைன் மற்றும் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இந்தியா போலாந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் பாரத் டெக்ஸ் சர்வதேச ஜவுளி கண்காட்சியில் நேற்று உத்தரப்பிரதேசம், கர்நாடக மாநிலங்களில் உள்ள ஜவுளித்துறை வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு முதலாவது சர்வதேச விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 19 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடமாற்றம் செய்து மாநில அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து நாங்குநேரி ராதாபுரம் வட்டத்தில் பாசன வசதிக்காக இன்று முதல் 108 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. ஒரத்தநாடு மற்றும் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்களில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மாணவியர் விடுதி கட்டிடங்களை அமைச்சர் திருமதி கமலி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தென்காசி, தருமபுரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசு சேவைகள், நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைவது குறித்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் நாற்றாம்பள்ளி அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை இம்மாதம் 31 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை வடக்கு மண்டலத்திற்குட்பட்ட 608 பயனாளிகளுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். புடாபெஸ்ட்

0: சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ இடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெஹராபாத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ இடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஊஷ்மியை வென்றார். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கேரடிஃபில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 5:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்று முன்னிலை வகிக்கிறது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய வாலிபால் சாம்பியன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவின் ஹைகூ நகரில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயினை எதிர்கொள்கிறது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் மகளிர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்தியாவின் பி.வி. சிந்து சீனாவின் யூ ஹானை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சென்னை பெரியார் நகரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகளில் பட்டப்படிப்பை நிறைவு செய்யும் மாணவர்களுக்கு அதே ஆண்டில் பட்டங்கள் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. நாகர்கோவில் சிறையில் விசாரணை கைதி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்திற்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: உணவு சங்கிலியின் படிநிலைகளில் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு.
2: வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். உணவு விலையில் உள்ள மற்றொரு உணவுச் சங்கிலியின் ஒரு முக்கியமான கண்ணியாக இருப்பவை மீன்கள். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் நீர்நிலைகளின் ஆரோக்கியத்திலும் மீன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மீன்கள் சிறிய உயிரினங்களை உண்பதன் மூலம் அவற்றின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துகின்றன. அதே சமயம் பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் பெரிய மீன்களுக்கு அவை முக்கிய உணவாக அமைகின்றன. இந்த சுழற்சி சுற்றுச்சூழல் அமைப்பில் ஆற்றல் பரிமாற்றத்தை உறுதி செய்கிறது. மேலும் உணவுச் சங்கிலியின் சமநிலைக்கும் உதவுகிறது. தாவர வகை மீன்கள், எடுத்துக்காட்டாக கிளிமீன், நீர்நிலைகளில் அளவுக்கு அதிகமாக வளரும் பாசிகளை உண்கின்றன. இதனால் பாசிகள் மற்றும் களைகளின் அளவுக்கு அதிகமான வளர்ச்சி கட்டுப்படுத்தப்பட்டு பாசிகள் பவளப்பாறைகளை மூச்சு திணற செய்வது தடுக்கப்படுகிறது. மீன்கள் நீரின் அடியில் உள்ள வண்டல்களை கிளறி விடுவதன் மூலமும் நைட்ரஜன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்களை சுழற்சி செய்வதன் மூலமும் நீரின் தரத்தை மேம்படுத்துகின்றன. இதன் மூலம் நீர் சுத்திகரிப்பு மற்றும் ஊட்டச்சத்து சுழற்சி ஆகியவை தாமாகவே நடைபெறுகின்றன. கடல் மீன்கள் வளிமண்டலத்தில் உள்ள கார்பனை உறிஞ்சி அதை ஆழ்கடலுக்கு கொண்டு சேர்க்கும் கார்பன் சேமிப்பு செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இதன் மூலம் காலநிலை மாற்றங்களின் அபரிதமான வேகம் தணிக்கப்படுகிறது. மீன்கள் மனித குலத்திற்கு பல்வேறு நன்மைகளை அளித்து வந்தாலும் அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் வாழ்விட அழிவு போன்ற காரணங்களால் மீன்வளம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிறது. இவை இரண்டையும் விட வேகமாக உப்பு நீர் ஊடுருவல் மீன்வளத்திற்கு பெரிய சவாலாக உள்ளது. சொல்லப்போனால் உப்பு நீர் ஊடுருவல் மீன்வளம் மட்டுமின்றி விவசாயம் மற்றும் நிலத்தடி நீர்வளத்தையும் பாதிக்கிறது. உப்பு நீர் ஊடுருவல் என்பது கடல் நீர் பாசன நிலங்களுக்குள் ஊடுருவதையும் நிலத்தடி நீர்மட்டத்திற்குள் நுழைவதையும் குறிக்கிறது. அதிக அளவில் நிலத்தடி நீரெடுப்பு, உப்பு நீர் மற்றும் நன்னீர் சந்திக்கும் இடம் நகர்வு, கடல்

0: வெப்பமட்ட உயர்வு மற்றும் மழைநீர் சேகரிப்பு குறைவு போன்றவை இந்த ஊடுருவலுக்கு காரணமாக அமைகின்றன. இதன் காரணமாக விவசாய விளைச்சல் குறைதல், மீன்வளம் மற்றும் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதால் மக்கள் இடம்பெயரும் நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். புதுச்சேரிக்கு அருகில் இருக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நாதல்படுகை, முட்டலைமேடு, அலக்குடி மற்றும் மாதாம்பட்டினம் போன்ற சில கிராமங்களில் உப்புநீர் ஊடுருவலின் விளைவுகள் பரவலாக காணப்படுகின்றன. மழைநீர் சேகரிப்பு போன்ற மரபு சார்ந்த மறுசுழற்சி முறைகள் அல்லது செயற்கையான மறுசுழற்சி முறைகளின் மூலம் நிலத்தடி நீரை மேம்படுத்துதல், சதுப்பு நில காடுகளை பாதுகாத்தல் போன்ற முயற்சிகளின் மூலம் உப்புநீர் ஊடுருவலை தவிர்க்கலாம். இந்த முயற்சிகள் பலனளிக்கும் வரை உப்புத்தன்மையை தாங்கும் பயிர் வகைகளை பயிரிடுதல், உப்புநீருக்கு பொருத்தமான மீன்வளம் போன்ற மாற்றுத் தீர்வுகளை கையாளலாம். நீர்வாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பது மற்றும் நிலையான மீன் வளர்ப்பு முறைகளை கையாள்வது சுற்றுச்சூழலின் எதிர்காலத்திற்கு மிக முக்கியமானது.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் மீன்கள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு. வழங்கியவர் வி. கண்ணன் அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள்.

நேரம் 7 மணி. புதுவை புதுமை. சிந்தனை மலர். ஆற்றலுடன் ஊக்கமாய் உழைப்பதை போல் வாழ்க்கையில் வேறு அறிவு கூர்மை எதுவும் இல்லை. மீண்டும் சிந்தனை. ஆற்றலுடன் ஊக்கமாக உழைப்பதை போல் வாழ்க்கையில் வேறு அறிவு கூர்மை எதுவும் இல்லை. மிஷேல் என்கிற அறிஞரின் சிந்தனை இது.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள்,
1: ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா?
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02-8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: நேரம் 7:02.
1: கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்குகிறார் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.
2: அன்னை தமிழே, அன்னையே தமிழ்த்தாயே, உலகமெங்கும் ஆட்சி செய்யும் முதல் மொழியே, தமிழன் தானே மண்ணுலகில் முதல் தோன்றிய மனிதன் என்பேன். மனிதன் தான் பேசிய முதல் மொழியும் தமிழே. இன்றைக்கு 1000 மொழிகள் உண்டாம், இருந்தாலும் அனைத்திற்கும் தமிழன் தான் தாயாம். உன்னதமாய் உலக மொழி யாவற்றுள்ளும் உயர்மொழியாய் விளங்குபவள் நம் தாய் தமிழே. தென்பொதிகை மலை பிறந்து சங்கம் வைத்தே தென்பாண்டி மன்னர்களால் வளர்க்கப்பெற்றே கண்ணல் சுவை தமிழ் அணங்காய் வளர்ந்தாய் நீயே.

கற்றறிந்த சங்கப்புலவர் பல்லோர் எண்ணற்ற சுவை நூல்கள் பல படைத்தார். இலக்கணங்கள், இலக்கியங்கள், காப்பியங்கள், என்றென்றும் இனிக்கும் நல்ல இதிகாசங்கள், இறை பக்தி நூல்கள் பல படைத்துள்ளார்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் துளு மலையாளம் கணக்கற்ற மொழிகளையே ஈன்றெடுத்தாய். எண்ணினிதம் ரசிக்கும் நல் கற்பனைகள் இன்சுவை சேர் உமைகளை உள்ளடக்கி எண்ணற்ற நூல் படைத்தார் சங்கப்புலவர். எங்கிருந்தோ நம் நாட்டை வந்து சேர்ந்த பன்னாட்டு அறிஞர்களும் தமிழை கற்றே பாசமிக்க நற்றாயாய் உன்னை ஏற்றார். இன்றைக்கு உலகமெங்கும் தமிழர் உள்ளார். இனிய மொழி தாய் தமிழை பரப்புகின்றார். இன்று உலகில் வழங்குகின்ற மொழிகளுக்கெல்லாம் எம் தாயாம் தமிழ் மொழியே அன்னை என்பேன். எண்ணற்ற நாட்டு மக்கள் இன்னால் பேசும் ஆங்கிலத்தின் வேர் சொற்கள் ஆய்ந்து பார்க்கின் 90% தமிழிலிருந்தே தோன்றியதாய் ஆய்வறிக்கை கண்டார் இன்னால். மென்மேலும் பெருமை சேர்க்க திருக்குறள் நூலோடு மெச்சு புகழ் பல்வகை நூல் பெற்றிருக்கும் அன்னை தமிழுக்கு இணையான மொழி உலகில் உண்டா? அறுதியிட்டு நாம் சொல்வோம் உயர்மொழி தமிழே. அன்னை தமிழே, உன் பெருமை சொல்வதென்றால் ஆயிரமாய் கவிதை வரும் நெடுந்தொடராய் என்பதனால் உலக மக்கள் போற்றும் உயர்மொழி என் தாய் தமிழே, உன் புகழ் என்றும் வாழும். அன்றல்ல, இன்றல்ல, நாளையமல்ல, என்றென்றும் உலக அரங்கில் முதன்மை பெற்றே நின்று ஆட்சி நீ செய்வாய் காலமெல்லாம். நின்மைந்தன் உனை வணங்கி வாழ்த்துகின்றேன். அன்னையே தெய்வம், அன்னையின் அடிவயிற்றில் கருவாய் தோன்றி அனுதினமும் அணு அணுவாய் வளர்ச்சி பெற்று பெண் செய்யும் தியாகத்தால் பிறக்கின்றோம் நாம். பெற்ற பின்னர் பேரின்பம் கொள்வாள் அன்னை. கண் விழித்தே இரவெல்லாம் காவல் காப்பால். கண் எனவே ஈ இரும்பு தீண்டா வண்ணம் தன்னலத்தை கருதாமல் பாதுகாப்பாள். தன் பிள்ளை தினம் வளர உணவளிப்பாள். அன்னையவள் 10 மாதம் சுமந்து பெற்று அலைக்காற்றில் அகல் தீபம் காப்பதை போல் தன் மகவை காப்பாற்றி வளரச் செய்வாள். தந்தை இவர் என உறவை அறியச் செய்வாள். அன்றாடம் படிப்படியாய் வளர்ச்சி கண்டே அகமகிழ்வாள். நடக்க வைப்பாள். நித்த நித்த மென்மேலும் புது சொற்கள் கற்க வைப்பாள். மேனியோடு அறிவினையும் சேர்த்தே வளர்ப்பாள். தன் மக்கள் வாழ் உயர தினமும் தேய்வாள். தன் மக்கள் பசி தீர்ந்தால் போதும் அன்னை தன் பசியை பற்றி என்றும் கவலை கொள்ளாள். தன் மக்கள் மேனி நலம் காக்க வேண்டி தன்னலமே கெட்டாலும் கருத மாட்டாள். தன் உழைப்பால் மக்களுக்கு கல்வி தருவாள். உன்னதமாய் வாழ்வில் நாம் உயர்வதற்கு உருகிடுவாள் மெழுகனவே அவளே தெய்வம். கல்வி உலகத்தின் உயிர்கள் தமே அடக்கி ஆளும் உயர்ந்த குணம் மனித இனம் என்பது உண்மை. பல வகையில் அறிவியலால் ஏற்றம் பெற்றே பண்பாடுகள் நாகரிகம் மனிதன் கற்றான். நலம் பயக்கும் சுவை மிகுந்த இன்ப வாழ்வை நாம் பெறவே நற்கல்விதனை கற்போம் நன்றே. பல மக்கள் மத்தியிலே நாம் பொருந்தி வாழும் பக்குவத்தை கல்வியொன்றே பெற்றுத்தருமாம். நன்முறையில் மனிதரெங்கும் வாழ்வதற்கு நலம் பயக்கும் கல்வி கற்க வேண்டும் என்றே என்றென்றும் போற்றும் உயர் குறள் நூல் தந்த இணையற்ற வள்ளுவரும் 10 குறளில் கண் போன்ற கல்வியினை கற்க சொன்னார். காந்தி மகான் வாழ்வுதனில் நடத்தை மாற்றம் என்பதனை தரும் கல்வி என்றார். சான்றோர் எங்கெங்கும் உயர் விளைக்கும் கல்வி என்றார். கல்வியினை கற்றவர்தான் கண்கள் பெற்றார், கல்லாதார் முகத்தில் என்று புண்கள் பெற்றார். கல்வி கற்றால் செல்லும் இடம் சிறப்பு கிட்டும், கல்லாதார் நல்வாழ்வின்றி தவிப்பார். உலகில் கல்வி கற்றோர் இந்நாளில் உயர்மணி பெற்றே கழிப்புடனே வாழ்கின்றார். பெற்றோர் இன்னால் கல்வி தந்து நம் மக்களையே உயர வைக்கின்றார். கனவெல்லாம் நனவாக்கும் கல்வி ஒன்றே. பிச்சை புகினும் கற்கை நன்றே அவ்வை வாக்கு. பேசு புகழ் சான்றோர்கள் பலரும் அன்னால் இச்சையுடன் கல்வி கற்க வேண்டும் என்றார். இளம் வயதில் கருத்தூன்றி கல்வி கற்றால் அச்சமின்றி நலவாழ்வை பெறுவோம் நன்றே. அலட்சியமாய் இருந்தோர்கள் வாழ்நாள் எல்லாம் இச்சிறப்பும் பெற்றிடாமல் இழிந்த வாழ்வில் இறுதி வரை துன்பமுற்று வாய்கின்றார்கள். அந்நாளில் மன்னராண்ட அரச சபையில் அதிகம் பெற்ற அறிவாளிகள் அமைச்சரானார். நன்கறிந்து மன்னர்களுக்கு ஆலோசனை சொன்னார். நாட்டினிலே நல்லாட்சி தொடர்வதற்கே அன்றாடம் ஆலோசனை கேட்டார் மன்னர். அறிஞர்களின் சொற்கேட்டு ஆன்றார் நன்றே. அன்றைய நாள் குருகுலத்தில் கல்வி கற்றார் அந்நிலைகள் இன்றில்லை சிறப்பாய் கற்போம். கல்வியினால் மேன்மை பெற்ற நேரு மகான், காந்தி, அம்பேத்கர், ராதாகிருஷ்ணன் மற்றும் வல்லமையால் உலகே மிச்சும் அப்துல் கலாம் வான்புகழை தொட்டார்கள் கல்வியாலே. எல்லோரும் கல்வி கற்க வழி செய்தார் காமராசர். இந்நாளில் கல்வி கற்க பல வசதி எங்கும் உண்டாம். நல்முறையில் கல்வி கற்றே உயர்ந்த வாழ்வை நாம் பெறுவோம். கல்விக்கே முதலிடத்தை தருவோம். ஒழுக்கம் வாழ்வுக்கு வழிகாட்டும் வள்ளுவர் குறளில் வாழும் நெறி பலவற்றை படைத்தளித்தார். தாழ்வில்லா நல்வாழ்வை பெறுவதற்கே தகுந்த வழி பல நமக்கு காட்டியுள்ளார். பாழ்படுத்தும் தீயவற்றை ஒதுக்கச் சொல்லி

பயனளிக்கும் நல்லவற்றை ஏற்க சொன்னார். ஆழ்கடல் நீங்களாக மண்ணில் வாழும் அனைவருக்கும் பொருந்தும் உயர் கருத்தை சொன்னார். கல்வி இது அனைவருக்கும் வேண்டும் என்றும் கல்வியினை கண்கள் என போற்ற சொன்னார். நல்லொழுக்கம் மனிதருக்கு உயிர்தான் என்றும் நல வாழ்வு தரும் ஒழுக்கத்துடன் நாம் வாழ்வோம். நில்லாமல் சுற்றுகின்ற கோள்கள் எல்லாம் நேர் வழியில் சுற்றுவதை கண்டும் மாந்தர் பல்வகையில் ஒழுங்கின்றி வாழ்கின்றார்கள். பகுத்தறிவு தன்னை கொண்டு சிறப்பாய் வாழ்வோம். உண்மையிலே மனிதருக்கு ஒழுக்கம் வேண்டும். ஒழுக்கம் ஒன்றே நமது வாழ்வை உயர்த்தும் நன்றே என்பதனால் ஒழுக்கத்தை கடைபிடிப்போம். எல்லோருக்கும் இக்கரத்தை எடுத்துச் சொல்வோம். பண்பு தரும் நல்வழக்கம் ஒழுக்கம், அதனை பற்றி வாழ்வோர் உயர்வடைவார் வாழ்வில் என்று முன்னேற்றம் நமக்களிக்கும் ஒழுக்கம் தன்னை முயற்சியுடன் கடைபிடிப்போம், வெல்வோம் வாழ்வில். நாவினை அடக்கு. நாவினை அடக்கி நல்லுணவு உண்டால் நலவாழ்வு நம்மை வந்து சேரும். இன்றைய நோயினில் வீழ்ந்து நொறுங்கிய நித்தம் நொஞ்சிடும் நிலை நம்மை சேரும். பசித்த பின் உண்ணும் பழக்கத்தை கொண்டால் பல்வகையில் நலம் நமக்கு கிட்டும். நித்தம் பசிக்கும் உண்ணும் பழக்கத்தை கொண்டால் பல்வகையில் நோய் வந்து எட்டும். மதுவுடன் புகையும் உடலை அழித்திடும் மனதினில் கொண்டோர் மகிழ்வார். வீணே மதுவுடன் புகையும் விரும்பியே ஏற்போர் மதியிழந்து நோய்தனில் வீழ்வார். நாவினை அடக்கி நயன்பட பேசினால் நம்மை விரும்பி பலர் போற்றுவார். நித்தம் நாவினால் பிறர் மனம் புண்பட பேசினால் நம்மை காணும் ஊரார் தூற்றுவார். நாவினை அடக்கினால் உடலும் உள்ளமும் நற்பயன் பல நமக்கு கொடுக்கும். வாழ்வில் நாவினை அடக்காமல் ஊரும்பு பேசினால் நட்புகள் நீங்கிடும் பகை வந்து சேர்ந்திடும். உண்மை நம்மோர் நாவால் படும் துயர் ஒன்றல்ல இரண்டல்ல நாவை அடக்குவோம். மீறி தன்னிட்டம் போல் நாவை உழவ விட்டாலே தண்டனையில் சிக்கினாமே முடங்குவோம். நாவினை அடக்கிட முயல்வோம். உயர் நலவாழ்வு தன்னை பெற்று மகிழ்வோம். வசந்த காலம் பூ எடுக்கும் மகரந்த பொடிகள் சிந்தும் புதுப்பூக்கள் புன்னகையின் பொறுப்பை காட்டும். பாவெடுக்கும் நெஞ்சுக்குள் கவிஞன் பார்வை பைந்தமிழில் புதுப்பாடல் படைத்து நீட்டும். மாவெடுக்கும் பூவாசம் மனதை அல்லும். மல்லிகையும் முல்லைப்பூ மலர் மலர்ந்து காவிரிக்கும் இடந்தன்னை காட்சியளிக்கும். கண் காட்சியால் நெஞ்சத்தை கவர்ந்து கொள்ளும். வார்த்தைகளில் உச்சரிப்பால் வாயினிக்கும். வானெழுந்த முழுநிலவ மகிழ்ச்சி பூக்கும். வேர்த்திருந்த பொழுதுகளை விலக்கி வைத்து வீசுதென்றல் புதுமணத்தின் விரியப்பை கூறும். நீர்த்தெழுந்த சிந்தனையால் நெட்டி தள்ளி நெஞ்சினிக்கும் வளமான நேர்த்தி கூட்டும். ஆர்த்தெழுந்த வண்டுகளின் ரீங்காரங்கள் அரங்கேறும் மலர்முகத்தில் அகட்டலின்றி தேனிருக்கும் சோலை சூழ் திருவின் ஆட்சி திக்கட்டும் வசந்தத்தின் திகழும் காட்சி. மானிருக்கும் தேவன் கை அருள் நேர்த்தி மகிழ்வூட்டும் தென்னவரின் மாண்பு கீர்த்தி. ஊனியினிக்கும் உள்ளத்தின் உணர்வினிக்கும் ஓங்குதழி இனிப்பிற்கும் உயர்வின் காலம். கவலைகள் பறக்கமடா. நல்லதை எண்ணியே நற்செயல் செய்தால் நலங்கள் விளையுமடா என்றும் பொல்லா வழியில் புரட்டுகள் செய்தால் பொலிவினை இழப்போமடா வாழ்வில் பொலிவினை இழப்போமடா. பாரில் வல்லலாய் வாழ்ந்தோர் தம்புகள் பல்லாண்டு நிற்குமடா என்றும் ஊரில் சுரண்டலால் செல்வம் சேர்த்தால் ஒன்றுமே நிற்காதடா முடிவில் ஒன்றுமே நிற்காதடா. நேர்மை உண்மை என்றே வாழ்வோர் நிம்மதி கொள்வாரடா. நித்தம் ஆர்வமாய் உடைத்தால் அதனால் செல்வம் அளவின்றி சேருமடா நமக்கே அளவின்றி சேருமடா. பெற்றவர் நலனை பேணி காத்தல் பிள்ளைகள் கடமையடா. வாழ்வில் உற்றநல் துணையாய் ஓய்வினில் காத்தால் உள்ளங்கள் குளிரும்டா பெற்றோர் உள்ளங்கள் குளிரும்டா. மக்கள் தொண்டே மகேசன் தொண்டென மனதினில் கொள்வாயடா. பிறரின் சிக்கலை தீர்த்து சகத்தினில் வாழ்ந்தால் சேர்ந்திடும் இன்பமடா நெஞ்சில் சேர்ந்திடும் இன்பமடா. துன்பப்படுவோர் துயர்தனை துடைத்தால் தோல் கொடுக்க இறை வருவார். மற்றோர் கண்ணீரை துடைத்து கவலையை போக்கினால் கவலைகள் பறக்குமடா மனதின் கவலைகள் பறக்குமடா. எது அழகு? மண்ணுக்கு மரமழகு, மரத்திற்கு நிழல் அழகு, மாலைக்கு நிறமழகு, சோலைக்கு ஒளி அழகு, நூலுக்கு கருத்தழகு, ஆளுக்கு கிளி அழகு, பாலுக்கு சுவையழகு, வேலுக்கு பகையழகு, மாலுக்கு சிரிப்பழகு, வாளுக்கு துடிப்பழகு, சேலுக்கு நீரழகு, கோலுக்கு எழுத்தழகு, வீட்டிற்கு பெண்ணழகு, பெண்ணிற்கு கண்ணழகு, கண்ணுக்கு மையழகு, மையக்கு கருப்பழகு, நாட்டுக்கு சேவையழகு, சேவைக்கு ஏழ்மை அழகு, ஏழ்மைக்கு நிறையழகு, நிறைக்கு மதிப்பழகு, காதலுக்கு இடைவெளி அழகு, மோதலுக்கு நெருக்கம் அழகு, சாதலுக்கு முதுமை அழகு, ஓதலுக்கு இளமை அழகு, பண்ணைக்கு பயிற்சி அழகு, திண்ணைக்கு ஓம்பல் அழகு, படிப்பிற்கு பயிற்சி அழகு, பயிற்சிக்கு முயற்சி அழகு, முயற்சிக்கு உயர்ச்சி அழகு, உயர்ச்சிக்கு பணிவு அழகு, சொல்லுக்கு சுவை அழகு, நெல்லுக்கு பசுமை அழகு, மானுக்கு ஓட்டம் அழகு, மீனுக்கு நீச்சல் அழகு, தேனுக்கு இனிப்பு அழகு, காணுக்கு அடர்த்தி அழகு, புல்லுக்கு பணியழகு, புடவைக்கு நூல் அழகு, கல்லுக்கு உறுதி அழகு, கவிதைக்கு ஓசை அழகு, வில்லுக்கு வெற்றி அழகு, பல்லுக்கு வரிசை அழகு, இல்லுக்கு மழலை அழகு, எல்லோருக்கும் சிரிப்பே அழகு, விண்ணுக்கு விண்மீன்கள் அழகு, மண்ணுக்கு பயிர்கள் அழகு.

0: அழகு, பெண்ணுக்கு நாணம் அழகு, பேருலகில் நாம் பிறப்பே அழகு. வெற்றி கொள்வோம். உண்ணும் உணவை ஊர்க்கெல்லாம் அளித்து உள்ளம் மகிழ்வோமே. பசி என்னும் பிணியை எங்கும் நீக்கி இன்பம் காண்போமே, நித்தம் இன்பம் காண்போமே. துன்பம் வாட்டும் உயிர்களின் துயரை துடைத்து மகிழ்வோமே. அட இன்னல் போக்கும் இனிய பணியால் இதயம் மகிழ்வோமே, நாமே இதயம் மகிழ்வோமே. ஒழுக்கம் என்னும் உயரிய பண்பாய் உயிர் போல் மதிப்போமே. நித்தம் ஒழுக்க வாழ்வால் உயர்வோம் என்பதை ஊருக்கு சொல்வோமே, நித்தம் ஊருக்கு சொல்வோமே. அன்பால் உலகில் அனைத்தும் பெறலாம் அன்பு வழி நடப்போம். காந்தி சொன்ன அகிம்சை தனி வழியில் நடப்போம். தினமும் நாம் நடப்போம், ஒன்றாய் தினமும் நாம் நடப்போம். பெற்றோர் தம்மை முதுமையில் காத்து பேரின்பம் காண்போமே. வாழ்க்கை முற்றிலும் முன்னோர் பெருமையை பேசும் முயற்சியால் நாம் வெல்வோம், சிறந்த முயற்சியால் நாம் வெல்வோம். ஓர்தாய் மக்கள் இந்தியர் என்ற உணர்வை உள்ளத்தில் கொள்வோமே. நம்மை யார் எதிர்த்தாலும் மோதி மிதித்து வெற்றியை கொள்வோமே, உயர்ந்த வெற்றியை கொள்வோமே.
1: இதுவரை கவிதை சோலையில் தமது கவிதைகளை எழுதி வழங்கினார் கல்லை வி. கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜலு அவர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மதியம் 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் ஏ முருகையன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செமிகான் இரண்டாம் கட்ட திட்டத்தை 1,27,500 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், செமிகான் இரண்டாம் கட்ட திட்டம் முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் என்றும் இளைஞர்களுக்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் முக்கிய துறைகளில் தொழில்நுட்ப தற்சார்பை மேம்படுத்தும் என்றும் கூறியுள்ளார். இதேபோல் மொபைல் போனுக்கான உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதன் மூலம் இது இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மற்றும் நமது மின்னணு பொருட்கள் உற்பத்தி சூழலுக்கு பெரிய ஊக்கம் அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 62,500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டம் உற்பத்தியை அதிகரிக்கும் என்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்த்து நாட்டின் உர பாதுகாப்பை வலுப்படுத்தும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், யூரியா உற்பத்தியில் சுயசார்பை அடைவதற்கு இது வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளார். நாட்டில் யூரியா உற்பத்தி ஆலைகளில் புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதன் மூலம் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறியுள்ளார். இதனால் ஒவ்வொரு யூரியா உற்பத்தி ஆலைக்கும் 250 கோடி ரூபாய்க்கும் மேல் சேமிப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்த இருதரப்பு பேச்சுகள் நடைபெற்றது. புதுதில்லியில் நடைபெற்ற இதற்கான கூட்டத்தில் போலந்து சார்பில் அந்நாட்டு பொருளாதார மேம்பாட்டு துணை அமைச்சர் திரு மைக்கேல் பொரோனோஸ்கி தலைமையிலான உயர்நிலை குழு பங்கேற்றது. இந்திய தரப்பில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்

0: துறை செயலாளர் திரு பரத் கேரா தலைமையிலான குழு இடம்பெற்றது. அப்போது பேசிய திரு பரத் கேரா, இந்தியாவில் 86 மில்லியன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிப்பை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்துறை 3 கோடியே 30 லட்சம் பேருக்கு வாழ்வாதாரம் அளிப்பதாக அவர் கூறினார். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைக்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முன்முயற்சிகள் குறித்தும் அவர் எடுத்துரைத்தார். அண்மையில் அமலுக்கு வந்துள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்திய போலந்து இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டுக்கு மேலும் ஊக்கமளிக்கும் என்றும் திரு பரத் கேரா தெரிவித்தார். நாட்டின் மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்துறையில் சுமார் 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதில் மொபைல் உற்பத்தி துறையில் மட்டும் 12 லட்சம் வேலைவாய்ப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓசூர், ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் கர்நாடகாவின் பெங்களூருவில் உள்ள மொபைல் உற்பத்தி நிறுவனங்கள் மட்டும் 1 லட்சம் பேருக்கு மேல் வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் மதிப்பு கடந்த 11 ஆண்டுகளில் சுமார் 7 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கடந்த நிதியாண்டில் 13 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக புகழ்பெற்ற புரி ஜெகந்நாத் ரத யாத்திரை இன்று தொடங்குகிறது. ஒடிஷா மாநிலம் பூரி நகரில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையை காண உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். இந்த ரத யாத்திரை வரும் 24ஆம் தேதி வரை 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், உலக புகழ்பெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரை பெரும் நம்பிக்கை, உறுதி மற்றும் பக்தியின் சின்னமாக திகழ்கிறது என்று கூறியுள்ளார். நாட்டின் செழுமையான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் இந்த புனித ரத யாத்திரை கடவுள் மீதான உறுதிமிக்க பக்தியை பிரதிபலிப்பதாக தெரிவித்துள்ளார். அனைவரது மகிழ்ச்சி, செழுமை மற்றும் நலனுக்காக தாம் பிரார்த்திப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்திலிருந்து முதலாவது சர்வதேச விமான சேவை இன்று தொடங்கியது. இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட் தலைநகர் அபுதாபிக்கு நேரடி விமான சேவையை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், சர்வதேச வழித்தடங்களில் விமானங்கள் இயக்குவதற்காக ஒரு விமானத்திற்கு 15 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்க மத்திய பிரதேச அரசு தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் பயண கட்டணம் குறையும் என்றும் அவர் கூறினார். இந்தூரிலிருந்து அபுதாபிக்கு வாரத்திற்கு 4 நாட்கள் விமானம் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முன்னதாக தில்லி அல்லது மும்பை வழியாக அபுதாபி செல்ல வேண்டியிருந்தபோது பயண நேரம் 7 முதல் 8 மணி நேரமாக இருந்தது என்று குறிப்பிட்ட மத்திய பிரதேச முதலமைச்சர், தற்போது இந்தூரிலிருந்து நேரடியாக விமானம் இயக்கப்படுவதன் மூலம் பயண நேரம் 3.5 மணி நேரமாக குறைந்துள்ளது என்று தெரிவித்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் இந்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நேற்று தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்தில் திருச்செந்தூரில் 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி மற்றும் பயனாளிகள் முகாம் நடைபெற்றது. மத்திய அரசின் மக்கள் நல திட்டங்களை ஒரே இடத்தில் பொதுமக்கள் அறிந்து பயன்பெறும் வகையில் பல்வேறு துறைகளின் கண்காட்சி

0: அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. வளர்ச்சி அடைந்து இந்தியாவின் அமிர்த காலம், விக்சித் பாரத், வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார திட்டங்கள், போதைப்பொருள் ஒழிப்பு, செல்வமகள் சேமிப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்பட்டன. ஆதார் சேவை மையம், அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்ட பதிவு, பொது சேவை மையம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம், தொழில் மையங்கள் மற்றும் பாரத ஸ்டேட் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் சார்பிலான விழிப்புணர்வு அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
1: உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அட்லாண்டாவில் நடைபெற்ற இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் அந்த அணி 2-1 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. வரும் 19 நடைபெறவுள்ள இறுதியாட்டத்தில் அர்ஜென்டினா அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொள்கிறது. புடாபெஸ்ட் சர்வதேச மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆடவர் 57 கிலோ எடைப்பிரிவு இறுதியாட்டத்தில் இந்திய வீரர் அமன் ஷெராவத் 13-3 என்ற புள்ளிக்கணக்கில் ஜார்ஜியாவின் ராபர்ட்டியை வென்றார். வெண்கலப் பதக்கத்திற்கான போட்டியில் 61 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் தீபக் 9-8 என்ற புள்ளிக்கணக்கில் அசர்பைஜானின் நூர்தீனை வென்றார். 65 கிலோ எடைப்பிரிவில் விஷால் 8-2 என்ற புள்ளிக்கணக்கில் கஜகஸ்தானின் ஆஷ்மிசானை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தியில் 2ம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் அத்துறையில் உலகளாவிய மையமாக இந்தியா திகழும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். யூரியா முதலீட்டுக்கான தேசிய கொள்கை புதிய முதலீடுகளை ஈர்க்கும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இந்தியா போலந்து இடையே சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இருதரப்பு பேச்சுகள் புதுதில்லியில் நடைபெற்றது. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாத் ரத யாத்திரை ஒடிசாவில் இன்று தொடங்குகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 7:25. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். HPV தடுப்பூசி பற்றிய மேலும் சில தகவல்கள் இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். இந்த WHO வந்து உலக நாடுகள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிற டார்கெட் வந்து 90% வேக்சினேஷன் கவரேஜ், அதாவது பெண்களுக்கு, பாதிக்கப்படக்கூடிய பெண்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 90% பெண்களுக்கு இது வந்து இந்த வேக்சின் போய் ரீச் ஆகணும். அப்புறம் 70% பெண்கள் வந்து அவங்க வாழ்நாளில் 2 தடவையாவது வந்து அந்த HPV ஸ்கிரீனிங் பண்ணணும். அதாவது நம்ம முதலே பார்த்தோம், பேப்ஸ்மே ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். 10 வருடங்கள் கேப்பில் 2 தடவையாவது எடுத்து பார்க்கறது நல்லது. அப்புறம் 90% கேன்சர்ஸே கர்ப்பப்பை வாய்ப்புற்றுநோய் உள்ள நபர்களுக்கு 90% உள்ளவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு கிடைப்பதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்யணும். இது வந்து 2030 உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளும் செஞ்சிருக்கணும் அப்படின்ற தகவலை நமக்கு வந்து WHO கொடுத்துருக்குது. ஏன்னா நெக்லெக்டட் இருந்துகிட்டு இருந்த ஒரு கேன்சர், நிறைய பேர் சஃபர் ஆகி டெத் ஆகிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பாதிப்பு எல்லாத்தையும் குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் தான் இப்போ செஞ்சிருக்கிறோம். இவ்வளோ நாள ஒரு 18 வருஷமா வந்து பிரைவேட்ல கிடைச்சது. பட் என்னன்னா வேக்சினுடைய காஸ்ட் அதிகன்றதால, கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபான்றதால அதனுடைய ரீச் வந்து எலிஜிபிள் பாப்புலேஷனுக்குள்ள ரீச் பார்த்தீங்கன்னா 1% தான் இருந்தது இது வரைக்கும். இப்போ WHO அனௌன்ஸ் பண்ணி 2022 வந்து சிங்கிள் டோஸ் போதும் அரசாங்கம் பாதுகாப்பா போட்டு போட்டிருக்கிறாங்க. எந்த விதமான சைடு எஃபெக்டும் இதில் வராது, மிக பாதுகாப்பானது. நாங்கள் அதுக்கான இந்த ஊசியை போட்டுக்கிறதுக்காக வந்து என்ன இதில் ஒரு கண்டிஷனாக இதில் வந்து பேரண்ட்ஸுடைய கன்சென்ட் ரொம்ப முக்கியம்.

வேக்சின் போட்டுக்கிறதுக்கு. பேரண்ட் கன்சென்ட் கொடுத்த பிறகுதான் இந்த வேக்சின் போடுவோம். ஸோ அதனால வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் கண்டக்ட் பண்ணி, ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கண்டக்ட் பண்ணி, அவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சு இந்த வேக்சின் போட்டதுக்கான மனநிலையை உருவாக்கி இருக்கிறோம். அவங்க வந்து விருப்பத்தோடு போட்டிருக்காங்க. 4,300 பேர் இது வரைக்கும் போட்டிருக்கிறாங்க. இன்னும் கேம்பெயின்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அடுத்த மாதம் கடைசி வரை பாண்டிச்சேரியில் நாங்கள் ஒரு பரிட்சாத்தியமான அடிப்படையில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19-7 வந்து ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ் வந்து அனைத்து ஆரம்ப சோதனைகளையும் நடத்துவதற்கு

0: ஒரு பரிட்சாத்தியமான அடிப்படையில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இப்போ வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 19-7 வந்து ஸ்பெஷல் கேம்பெயின்ஸ் வந்து அனைத்து ஆரம்ப சோதனைகளையும் நடத்துவதற்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். இதில் வந்து என்ன காரணம்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து பேரண்ட்ஸ் வந்து வேலைக்கு போகிறதால அவங்களால பிள்ளைகளை கூட்டு வர முடியல. முதல் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு எக்ஸாம்ஸு ஹாலிடேஸ் அப்படின்ற இதில் கொஞ்சம் டைம் இதாகிடுச்சு. இப்போ இந்த பீரியடில் பேரண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க, பட் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஓய்வு நேரம் இல்லைனா இதுக்காக லீவ் போட்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடியது. ஏன்னா இதில் பேரண்ட்டுடைய கன்சென்ட் வேணும், பேரண்ட் கூட இருந்தால் நல்லது வந்து நாங்கள் ஊசி போடும்போது. அப்புறம் ஊசி போட்ட பிறகு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் இங்கே எங்ககிட்ட 1/2 hour அப்சர்வேஷனில் இருப்பாங்க, அதுக்கப்புறம் வீட்டில் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது. அந்தமாரி தான் இது அட்வைஸ் பண்ணியிருந்தோம். அதனால் எல்லா அனைத்து பள்ளிகளிலுமே வந்து இந்த மாணவர்களுக்கு 9 மற்றும் 10th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஊசி போடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 நாள் பர்மிஷன் ஸ்கூல் லெவலில், எந்த விதமாக அவங்க நேராக ஸ்கூலுக்கு அன்றைக்கி போக வேண்டாம், அன்றைக்கி வீட்டிலேயே நம்ம ஊசி போட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேரண்ட்ஸால் முடியல கூட்டு வர முடியலன்றதுக்காக தான் இப்போ வந்து, ஏன்னா சனிக்கிழமையில் இந்த கடந்த ஜூன் மாதம் மட்டும் பார்த்தா சனிக்கிழமையில் வந்து 4 சனிக்கிழமை எங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. மிக மிக பாதுகாப்பான ஒரு தடுப்பூசி, பெண்களுக்கு வரக்கூடிய மிக கடுமையான அந்த கருப்பு பை வாய் புற்றுநோயை முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பூசி இது. இதனுடைய இது வந்து மக்களுக்கு இப்பொழுது முற்றிலும் இலவசமாக, ஏன்னா 4000 ரூபாய் உள்ள ஒரு மருந்து வந்து இலவசமாக கிடைக்கப்படுகிறது. இந்த வாய்ப்பினை அனைத்து பெற்றோர்களும், எந்தெந்த வீட்டில் இந்த 14 வயதுக்கு மேல் உள்ள குழந்தைகள் இருக்காங்களோ அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தி அவர்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டுக் கொண்டு சுகாதாரத்துறை சார்பாக அனைவரும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்வதன் அவசியம் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி உமாசங்கர் அவர்கள்.
3: நேரம் 7:30. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பக்கத்து தேசத்து மேலே படையெடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிக்கிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னாரு. இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல் இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார், ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார், ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா, இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார், அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான், மனசில் தெளிவு உண்டாச்சு, தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் பிடிக்குது. இந்த காலத்து மனிதர்களுக்கு 2 விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் 3 பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர்

0: கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவரும். சரி, நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா, நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு மூணாவது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 9 மணிக்கு அரங்கி செய்ய நிகழ்ச்சியில் ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேய நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு இன்னா செய்யாமை. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள்.

நேரம் 7:35. முதன்மை அலைவரிசையில் இனி வருவது நகருலா. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஒரு நகரம் நினைத்து பாருங்கள். சாலைகளில் வாகனங்களே இல்லை, அதன் இறைச்சல் இல்லை, புகையில்லை, இடைவிடாத ஹாரன் சத்தமில்லை, அவசரமாய் ஓடும் கூட்டமில்லை. அதற்கு பதிலாக பறவைகளின் இனிய குரல்கள், மரங்களின் இலைகளின் தென்றலோடு உரையாடும் ஓசையுடன் குளிர்ந்த காற்று முகத்தை வருடி செல்லும். வாகனங்கள் இல்லாத இடங்களில் சாலைகள் வெறும் பயணத்திற்கான பாதைகளாக மட்டுமல்லாமல் இயற்கையை ரசிக்கவும் மனதை இளைப்பாற செய்யவும் அழைக்கும் ஒரு அழகிய நடைபாதைகளாக மாறுகின்றது. கரெக்டு தான நேயர்களே, இங்கு நேரம் கூட மெதுவாக நகர்வதை போல் தோன்றும். இன்றைய வேகமான உலகில் இப்படி வாகனங்களின் சத்தமே இல்லாமல் இயற்கையின் ஓசை மட்டுமே கேட்கும் ஒரு அற்புதமான மலைவாசஸ்தலம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் உடலே போகலாம் என்று மனது அசைப்போடுகின்றதல்லவா நேர்களே? அப்படிப்பட்ட இயற்கை எழில்மிகு, வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லாத ஒரு வித்தியாசமான சுற்றுலா தலத்தை பற்றி தான் இன்றைய நகருலா நிகழ்ச்சியில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கிடையே. ஆமாம், வாகனங்கள் செல்ல முடியாது என்றால் அங்கு எப்படி போவது? யோசித்து கொண்டே பாடலை கேளுங்கள். வருகிறது அமரன் படத்துக்காக ஹரிச்சந்திரன், ஸ்வேதா மோகன் பாடிய பாடல்.

இந்தியாவில் வாகனங்கள் செல்ல அனுமதியில்லாத மிக சில சுற்றுலா தலங்களில் ஒன்று மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் அமைந்துள்ள மலைவாசஸ்தலம் மதேரன். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 800 மீட்டர் உயரத்தில் கம்பீரமாய் நிற்கின்றது. இங்கு காரில்லை, பேருந்தில்லை, இருசக்கர வாகனங்கள் கூடில்லை. அதற்கு பதிலாக பறவைகளின் இனிய கீதம், மரங்களின் சலசலப்பு, குதிரைகளின் குளம்பொலி, மனிதர்களின் மெதுவான நடை, இவையே மதேரனின் இன்னிசை. தொடர்ந்து கேட்கலாம் பாடல். சித்தா படத்திற்காக சந்தோஷ் நாராயணன் பாடியது.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் நம்ம மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் இருக்கிற மலைவாசஸ்தலமான மதேரன் பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. மதேரன் என்ற பெயருக்கு காடுகளின் நெற்றி என்று அழகான பொருளுண்டு. இந்த பெயருக்கு ஏற்றவாறே பசுமை போர்த்திய மலைகள், செந்நிற மண் பாதைகள், மேகங்களை தொடும் மரங்கள், மனதை மயக்கும் காட்சிகள் என இயற்கை வளங்களை தன்னுள் கொண்டது இந்த இடம். மும்பையிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் பூனாவிலிருந்து சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கு இந்த இடம். ரயிலில் பயணிப்பவர்கள் மும்பை பூனே வழித்தடத்தில் உள்ள நெரேல் என்ற ரயில் நிலையத்தில் இறங்க வேண்டும். அங்கிருந்து மதேரனுக்கு செல்ல 2 வழிகள் உண்டு. இந்த 2 வழிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ல. ஒன்று வந்து உலக புகழ்பெற்ற இந்த மதேரனோட டாய் ட்ரெயின். பொது மெதுவாக இயற்கை காட்சிகளை ரசித்தபடி பயணம் செய்யலாம். சுமார் 2 மணி நேர பயணம் நீடிக்கும். மழைக்காலத்தில் இந்த சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படும். மற்றொரு வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸி மூலம் டஸ்ட்ருக்கி நக்கா அப்படிங்கிற வரைவரி செல்வது. அதற்கு பிறகு வாகனங்கள் அனுமதி இல்லை. அங்கிருந்து சுமார் 2 அல்லது 3 கிலோமீட்டர் நடந்து செல்லலாம் அல்லது குதிரை சவாரிகள் செய்யலாம். வாகனங்கள் நிறுத்தப்படும் இந்த இடத்திலிருந்தே இயற்கை நம்மை வரவேற்கும் ஒரு அற்புதமான இடம் இது. தொடர்ந்து கேட்கலாம் பாடல், ரப்பர் பறந்து படத்திற்காக பிரதீப் குமார் சிவாங்கி பாடிய பாடல்.

மதேரன்லேயே பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனோரமா பாயிண்ட், சூரியன் உதயத்தையும் அஸ்தமனத்தையும் அருமையாக இங்கே பார்க்கலாம். அடுத்ததாக எக்கோ பாயிண்ட்டு, லூசியா பாயிண்ட் ஆகியவை சிறந்த இடங்கள். அருமையான பள்ளத்தாக்குகள், பசுமையான மலைகளின் அழகு, இதை எல்லாமே ரசிக்கலாம். இந்த எக்கோ பாயிண்டில் எழுப்பும் எதிரொலி அனைவரையும் மகிழ்விக்கும். பாடல் வருகிறது தக் லைஃப் படத்திற்காக தீபாடியது.

இன்னைக்கு நஹ்ருல்லா நிகழ்ச்சியில் மகாராஷ்டிராவின் ராய்காட் மாவட்டத்தில் அமைந்த ஒரு மலைவாசஸ்தலமான மதேரன் அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. இந்த அங்கே வந்து சார் லோட்டே லேக் அப்படின்ற ஒரு முக்கியமான நன்னீர் ஏரி இருக்குது. மழைக்காலத்திற்கு பிறகு இங்குள்ள இயற்கை மிகவும் அழகாக இருக்கும். இந்த இடங்களெல்லாம் சுற்றி வர குதிரை வண்டிகளும் கைரிக்ஷாக்களும் இந்த மட்டும்தான் வாகனம், வேறு வாகனங்கள் கிடையாது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. இந்த இடங்களுக்கு மேலாக 30க்கும் மேற்பட்ட வியூ பாயிண்ட்டுகள் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அழகை வெவ்வேறு கோணங்களில் ரசிக்கலாம். தொடர்ந்து கேட்கலாம் பைசன் படத்திற்கு இந்த பாடல்.

என்ன நேர்களே, இன்றைய நகருலாவில் ஒரு வித்தியாசமான நகரின் செய்திகளுடன் உலா வந்தோம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு பிடித்திருக்கோம் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில்.

0: இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் சாலை இணைப்பை மேம்படுத்தி போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரத்தை குறைக்கும் வகையில் சுமார் 25,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 உயர்மட்ட நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளித்துள்ளது. மேலும் நாட்டின் செமிகண்டக்டர் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியை வலுப்படுத்தும் நோக்கில் செமிகான் 2.0 திட்டத்திற்கு சுமார் 127,500 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அரசின் கல்வி அமைச்சகத்தின் பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் இயங்கும் தன்னாட்சி நிறுவனமான நவோதய வித்யாலயா பள்ளியில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களில் அமைந்துள்ள பள்ளிகளில் 2027-28 கல்வியாண்டிற்கான 6ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கைக்கு நவோதயா .gov.in என்ற இணையதளத்தில் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க விரும்பும் மாணவர்கள் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2027-27 கல்வியாண்டில் 5ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். இதற்கான தேர்வு வரும் நவம்பர் மாதம் 28ஆம் தேதி நடைபெறும். கேரளம் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மாதாந்திர பூஜைகளை முன்னிட்டு இன்று மாலை நடைத்திடக்கப்படுகிறது. இம்மாதம் 21ஆம் தேதி வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்க இணைய வழி முன்பதிவு முறையை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, பாகூர் மற்றும் கோர்க்காடு துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இந்த துணை மின் நிலையங்களிலிருந்து மின்னூட்டம் பெறும் அனைத்து பகுதிகளுக்கும் இன்று காலை 10 மணி முதல் பகல் 2 மணி வரை மின் விநியோகம் தடைபடும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி கார்டிஃப் சோஃபியா மைதானத்தில் இன்று மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 8:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம். நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற தகவல் நம் வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையான ஒன்று. என்னன்னு கேட்குறீங்களா? நல்ல தூக்கம், நல்ல வாழ்க்கை. ஒரு நாளைக்கு சுமார் நாம் 8 மணி நேரம் தூங்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியென்றால் நம் வாழ்நாளில் 1/3 பகுதியை தூக்கத்திலேயே செலவிடுகிறோம். இது ஒரு நேரத்தை வீணடிக்கும் செயல் என்று நினைப்பவர்களுக்கு இன்றைய தகவல் தளம் அள்ளி கொடுக்கப் போகிறது தூக்கத்தினால் நாம் என்ன பெறுகிறோம் என்பதை பற்றிய தகவல்களை. ஒரு சிறிய முன்னுரை: தூக்கம் என்பது ஓய்வு மட்டுமல்ல, உடலும் மூளையும் தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் இயற்கையின் அற்புதமான மருத்துவமனை. இரவு நேரத்தில் நம் தூக்கத்தில் என்ன நடக்கிறது, நமக்கு தூக்கம் எப்படி வருகிறது தெரிந்து கொள்வோம் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பாடல்களுக்கிடையே.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய உலகம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேலை, படிப்பு, கைபேசி, இணையம், தொலைக்காட்சி, சமூக வலைத்தளங்கள் என்று இரவு நேரத்தை நம்மில் பலர் விழித்தபடியே கழிக்கிறோம். இன்னும் 5 நிமிடம் என தொடங்கும் கைபேசி பயன்பாடு பலருக்கு இரவு முழுவதும் கைபேசியினுடையே கழிகிறது. ஆனால் நம் உடலும் மூளையும் தினமும் நம்மிடம் கேட்கும் ஒரு விஷயம், எனக்கும் ஓய்வு கொடு. அதனால்தான் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நல்ல தூக்கத்தை பற்றியது. தூக்கம் என்பது வெறுமனே வெறும் கண்களை மூடி படுத்திருப்பதல்ல. நாம் தூங்கும் பொழுது நமது உடல் ஓய்வெடுத்தாலும் உடலில் உள்ளிருக்கும் பல பாகங்கள் சுறுசுறுப்பாய் வேலை செய்ய உதவுகிறது. இரவு நேரத்தில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வோம். பாடலுக்கு பின் பாடல் கேட்கலாம். வலிமை படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, இரவு சுமார் 9 மணி அளவில் உடல் தூக்கத்திற்கு தயாராகிறது. என்ன 9 மணிக்கா என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் வெளியில் வெளிச்சம் குறையும் பொழுது மூளையில் மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கின்றது. இந்த ஹார்மோன் நம்முள் தூக்கத்தை தூண்டுகிறது. உடலின் வெப்பநிலை சற்று குறைந்து கண்களை கனக்க செய்யும் இந்த நேரத்தில் தூங்கச் சென்றால் உடல் முழுவதும் ஓய்வு கொண்டு மறுநாள் காலை சுறுசுறுப்பாக விழிக்கச் செய்யும். காலை 5 மணி அளவில் கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகரிக்கின்றது. உடல் விழிப்பதற்கு தயாராகிறது. உடலில் எந்த உறுப்பும் இப்பொழுது இது என் வேலை நேரம் என்று கடிகாரத்தை பார்த்து வேலை செய்வதில்லை. ஆனால் தூக்கத்தின் பொழுது ஒவ்வொரு உறுப்பும் தங்களுக்கான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு புதுப்பிப்பு பணிகளை மிக சிறப்பாக செய்கின்றன என்று அறிவியலாளர்கள் ஆராய்ந்து சொல்லியுள்ளார்கள். பாடல் கேட்கலாம். தாதா படத்திற்காக சத்யநாராயணன் பாடியது.

0: her feelings, saying 13 festivals are also said to be celebrated during the 12 months of the year in Kshi Kshetra. But the splendor of Rath Yatra is unique and incomparable. And finally, under the headline, Power of Second Life, the Times of India writes about discarded X-ray sheets transformed into stylish dresses, orange peels creating fabric, and for use for shoes refurbished for school children in Ladakh, showing India's journey towards sustainability. And with that, it's back to you, Anuja.
1: Thank you, Shagun. And now before we end the bulletin, the headlines once again. Union Cabinet clears two elevated road projects worth over 25,000 crore rupees for Varanasi in Uttar Pradesh. Railway Ministry launches new beta version of IRCTC website to make train ticket booking simpler and more user-friendly. World famous Rath Yatra of Lord Jagannath and his two siblings begins today at Puri in Odisha. US says it launched new wave of strikes on Iran aimed at protecting vessels in Strait of Hormuz. In football, defending champions Argentina beat England 2-1 in second semi-final of FIFA World Cup to set up title clash with Spain. And in men's cricket, second ODI of three-match series between India and England to be played in Cardiff this evening. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30. தொடர்கிறது தகவல் தளம். ஆங்கில செய்திகளுக்கு முன்ன தூக்கத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் இல்லையா? தூக்கத்தை தூண்டுவது மெலட்டோனின் என்ற ஹார்மோன் இரவு 9 மணி அளவில் சுரக்க ஆரம்பிக்கும். அதுதான் சரியான தூக்கம் தொடங்கும் நேரம் என்று தகவல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம், எந்தெந்த உறுப்புகள் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றன என்பதை பார்ப்போம். சுமார் இரவு 10 மணி முதல் 12 மணி வரை ஆழ்ந்த தூக்க நிலை ஆரம்பிக்கும். இந்து 9 மணிக்கு தூங்க தொடங்கினால் இந்த நேரத்தில் உடல் பழுது பார்க்கும் பணியை செய்கிறது. தசைகள் புதுப்பிக்கப்படுகின்றது. உடலில் சேதமடைந்த செல்கள் சரி செய்யப்படுகின்றது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கின்றது. குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன்கள் அதிகரிக்கின்றது. இது உடலின் ரிப்பேர் நேரம் என்றே சொல்லலாம். கேட்கலாம் தெரி படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்.

வேலைவாய்ப்பு செய்திகள். மத்திய அரசின் இன்டர் யூனிவர்சிட்டி ஆக்சிலேட்டர் சென்டர் அதாவது IUAC விடுத்துள்ள வேலைவாய்ப்பு அறிவிப்பு, சயின்டிஸ்ட் 5, ஜூனியர் இன்ஜினியர் 2, லைப்ரரி அசிஸ்டன்ட் 1 என்று மொத்தம் 8 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தொகுதி டிப்ளமா எம்எஸ்சி லைப்ரரி, பி லைப்ரரி, வயது 4/8/2026 அன்று உள்பட 18 முதல் 34 வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு, நேர்முக தேர்வு, ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹1000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹500. விண்ணப்பிக்க கடைசி நாள் வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஆகும். மேலும் விவரங்களுக்கு IUAC.RES.IN என்ற இணையதள முகவரியில் சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து இதயம். துடிப்பை மெதுவாக்குகின்றது, இரத்த அழுத்தத்தை குறைக்கின்றது, இரத்த நாள்களை ஆரோக்கியத்தை பராமரிக்கின்றது, தசைகள் புதுப்பிக்கப்படுகின்றது, புதிய புரதங்கள் உருவாகின்றது, உடல் வலிமையை மீண்டும் பெறுகின்றது. அதனால் கடினமான உழைப்புக்கு பிறகு நல்ல தூக்கம் மிகவும் அவசியம். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். ரக்கப்படுத்துறதுக்காக நந்தினி பாடிய பாடல்.

ஓர் அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாயி பெருமக்களே, இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழக நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒலிபரப்பு புதுடெல்லியிலிருந்து புதுச்சேரி குருமாபெட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒலிபரப்ப உள்ளது. இத்தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்கள் அனைவரையும் காலை 10 மணிக்கு புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கிறது. இவ்வாறு புதுச்சேரி குருமாபெட் பெருந்தலைவர் காமராஜ் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்னைக்கு தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம தூக்கத்தின் பெருமையை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா. இரவில் குறிப்பாக ஆழ்ந்த தூக்கத்தின் பொழுது வளர்ச்சி ஹார்மோன், அதாவது குரோத் ஹார்மோன் அதிகமாக சுரக்கின்றது. குழந்தைகள் உயரமாய் வளர இது ரொம்ப முக்கியமானது. பெரியவர்களுக்கும் எலும்புகள் மற்றும் திசுக்கள் பழுது பார்க்கப்படுகின்றன. மற்றொரு முக்கியமான நிகழ்வு, அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலம், இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறது, அதிகமாக வேலை செய்யும் நேரம் இது. நோய்களை எதிர்க்கும் வெள்ளை இரத்த அணுக்கள் அதிகமாக செயல்படுகின்றது. கிருமிகளை எதிர்க்கும் புரதங்கள் உருவாகின்றது. உடல் நோயிலிருந்து விரைவாக மீள இது உதவுகின்றது. இதனால்தான் அதிகப்படியான வலி மற்றும் நோயினால் அவதியுறும் பொழுது தூக்கத்திற்கு மருந்து தந்து நம்மை தூங்க வைத்து சரி செய்ய முயல்கின்றனர் மருத்துவர்கள். தொடர்ந்து கேட்கலாம் பாடல் அழகு குட்டி செல்லம். இப்படத்திற்காக பலராம் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து நுரையீரல். நாம் தூங்கினாலும் சுவாசம் தொடர்ந்து நடைபெற்றே கொண்டே இருக்கு இல்லையா. உடலின் ஒவ்வொரு செல்களும் ஆக்சிஜனுக்கு கிடைக்கின்றது, கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுகின்றது. அடுத்தது கல்லீரல், இரவில் உடலில் உள்ள நச்சு பொருட்களை நீக்குகிறது, ஊட்டச்சத்துக்களை சேமிக்கின்றது, இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீர் செய்கின்றது. செரிமான அமைப்பு அப்படின்ற அமைப்பு வந்து பொதுவாக நடைபெறுகின்றது. உணவில் உள்ள அனைத்து சத்துக்களும் உடலுக்குள் உறிஞ்சப்படுகிறது. உடல் வந்து ஒரு அமைதியான நிலையில் இருந்தால் தான் இது வந்து உடலுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே உறிஞ்சப்படும். குடல் தன்னை புதுப்பிக்கும் பணியையும் இந்த டைமில் தான் செய்யறது. இதனால் தூக்கத்தின் நன்மை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் இல்லையா தகவல் தளமில். மேலும் தகவல்கள் கேட்கலாம். பாடலுக்கு பின் பாடல் வருகிறது. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் இருந்த சின்மை பாடுகிறது.

ஓர் அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாயி பெருமக்களே, இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR நிறுவன தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒலிபரப்பை புதுடெல்லியிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு புதுச்சேரி குருமாபேட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒலிபரப்படவுள்ளது. இத்தருணத்தில் தங்களை தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தை நேரடி நிகழ்விலே காண உங்கள் அனைவரையும் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் அழைக்கின்றது. இவ்வாறு புதுச்சேரி குருமாபேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

தகவல் தளத்தில் நம்ம தூக்கத்தை பற்றி தெரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா. சமூக வலைத்தளங்களில் இரவு 11 மணி முதல் 1 மணி வரை கல்லீரல் மட்டும் வேலை செய்யும், 1 மணி முதல் 3 மணி வரை நுரையீரல் மட்டும் வேலை செய்யும் என பல செய்திகள் வருகின்றது. இதற்கு உறுதியான அறிவியல் ஆதாரம் எதுவும் இல்லை. உண்மையில் இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உறுப்புகள் 24 மணி நேரமும் வேலை செய்கின்றது. ஆனால் நாம் தூங்கும் பொழுது உடலை பழுது பார்க்கும் மற்றும் புதுப்பிக்கும் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றது. எப்படி நல்ல உணவு உடலுக்கு ஊட்டம் அளிக்கின்றதோ அதுபோல நல்ல தூக்கம் உடலுக்கும் மனதிற்கும் புத்துயிர் அளிக்கின்றது. நிறைவாக, இரவு நேரத்தை கைபேசிக்காக அல்லாமல் நம் ஆரோக்கியத்திற்காக ஒதுக்குவோம். நாம் ஒரு தொழிற்சாலையை நினைத்து பார்ப்போம். பகலில் அது பொருட்களை உற்பத்தி செய்கின்றது, இரவில் கதவுகள் மூடப்பட்டிருந்தாலும் உள்ளே இயந்திரங்கள் சுத்தம் செய்யப்படுகின்றன. நாம் உடலும் அதுபோல்தான். நம் தூங்கும் நேரத்தில் உடலின் பல உறுப்புகள் அமைதியாக இருந்தாலும் அவை பழுது பார்க்கும் பணியில் தீவிரமாக ஈடுபடுகின்றது. தொடர்ந்து கேட்கலாம் பாடல், திரைப்பட பாடல்.

0: ஒலித்தது கேடி பில்லா கில்லாடி ரங்கா படத்திற்காக விஜய் யேசுதாஸ் பாடிய பாடல். நேரம் 8:55:30.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேர்களே, இரவில் வேலை நிமித்தமாக விழித்திருக்கும் நிலை இருந்தாலும் தூக்கத்தின் அவசியம் உணர்ந்து அதற்கான நேரத்தை ஒதுக்கி ஓய்வெடுக்க மறுநாள் உற்சாகமாய் எழுந்து இரட்டிப்பு வேலைகள் செய்யலாம். பகலில் நமது உடல் வேலை செய்கிறது, இரவில் நமது உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்கிறது. நல்ல தூக்கம் நமக்கு நல்ல ஆரோக்கியம், நல்ல சிந்தனையையும் நல்ல வாழ்க்கையும் தரும் என்ற இந்த தொகுப்புடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறது முப்பொழுதும் உன் கற்பனையிலிருந்து சித்தாரா பாடிய பாடல்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். முதலில் பங்கஜாக்ஷி, மகாவைத்தியநாத ஐயர் இயற்றிய பதவர்ணம், காம்போஜி ராகம் ஆதித்தாளம்.

நேரம் 9:14:45. அரங்கிசை நிகழ்ச்சியில் சியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்கள் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வி ரவி அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், ஹெச் பிரசன்னா அவர்கள் கட்டம். தொடர்ந்து சுந்தரி நீ திவ்ய ரூபமோ, கல்யாணி ராகம், ஆதித்தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றி கொண்டான். ஒடிசா புரி ஜெகநாதர் ரத யாத்திரையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வாழும் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களுக்கு செல்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். மேலும் சண்டிகரில் 14,700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைக்கிறார். உள்நாட்டிலேயே மொபைல் போன் உற்பத்தி செய்யும் திட்டத்திற்கு சுமார் 62,500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உலகளாவிய மின்னணு உற்பத்தி மையமாக இந்தியாவை வலுப்படுத்துவதே இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை முன்னெடுக்கும் வகையில் தேசிய யூரியா முதலீட்டுக் கொள்கை 2026 மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கொள்கையின் கீழ் நாட்டில் இயற்கை எரிவாயுவை அடிப்படையாக கொண்ட புதிய யூரியா உற்பத்தி ஆலைகளை நிறுவுவதற்கான முதலீடுகள் ஊக்குவிக்கப்பட உள்ளன. கேரளம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மாதாந்திர பூஜைகளை முன்னிட்டு இன்று மாலை நடை திறக்கப்படுகிறது. இம்மாதம் 21 வரை பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையவழி முன்பதிவு முறையை கடைபிடிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் விளையாட்டு வீரர்களுக்கான ஒதுக்கீட்டின் கீழ் சென்டாக் மூலம் நடைபெறும் மாணவர் சேர்க்கையில் விண்ணப்பிக்க 35 விளையாட்டுப் போட்டிகளை அங்கீகரித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர் விளையாட்டு ஒதுக்கீட்டை ஒருமுறை மட்டுமே பயன்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் ஓர் அறிவிப்பு. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்று இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் ICAR நிறுவன தின கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிறுவன தினத்தின் நேரடி ஒலிபரப்பு புதுடெல்லியிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு புதுச்சேரி குருமாபெட் வேளாண் அறிவியல் நிலையத்தில் ஒலிபரப்பட உள்ளது. இந்த தருணத்தில் தாங்கள் தவறாமல் இந்த ICAR நிறுவன தினத்தின் நேரடி நிகழ்வுகளை காண உங்கள் அனைவரையும் புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையம் அன்புடன் வரவேற்கிறது. புதுச்சேரி குருமாபெட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் முதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நேர்களே, இன்றைய கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் தொடக்கமாக செங்கல்பட்டு ரமணி வில்வம், இவர் விருப்பமாக பொண்ணுக்கு தங்க மனசு. இப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S. ஜானகி பாடிய பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் இவர் விருப்பமாக கைராசிக்காரன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜானகி பாடியது.

நேரம் 10:12 நிமிடம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே நிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் கார்த்திகேயன் சுப்பிரமணியம், இவர் விருப்பமாக எங்கள் தங்கம் படத்திற்காக TM சவுந்தரராஜன், P. சுசீலா பாடிய பாடல்.

நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மதுரை சு சண்முக சுந்தரம் இவர் விருப்பமாக தெரி படத்திற்காக விஜய் நீதிமோகன் பாடிய பாடல்.

0: காட்டூர் சிவகுமார், சஞ்சய் குமார், சரண்குமார், தீப்தி இவர்கள் விருப்பமாக ரோஜா கூட்டம் படத்திற்காக ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல்.
1: அப்பு பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணிய போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது. விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: திருவாரூர் பூங்குன்றன் இவர் விருப்பமாக தர்மயுத்தம் படத்திலிருந்து பாடல், மலேசியாவை சேவன் எஸ் ஜானகி பாடியது.

0: தொடர்ந்து கேட்கலாம். முள்ளக்காடு பாபு இவர் விருப்பமாக கிழக்கு கரை படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல்.
1: I love, love, love, love, love, love, love.

இன்றைய கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய ஊட்டி கொடலட்டி சுரேஷ் அவர்களின் விருப்பமாக நான் பாடும் பாடல் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மந்திரமூர்த்தி, கடலூர் சுரேஷ், பூலாம்பட்டி தாங்கவேல், தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், சரஸ்வதி பதன்பாவன், பொன்னிமேடு வண்ணை கணேசன், ராமகிருஷ்ணன், நன்னிலம் நாராயணன், ஓம் பிரகாஷ், கோவூர் சூரியமூர்த்தி இவர்கள் விரும்பிய பாடலை ஒலிபரப்ப நேரமின்மை காரணமாக ஒலிபரப்பவில்லை. வருந்துகிறோம். நிலையத்தில் முகநூல் வழி பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வெற்றிகொண்டான். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் முதல் ஹைட்ரஜன் எரிபொருளில் இயங்கும் ரயிலை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜன் மூலம் இயக்கப்படும் ரயில் என்ஜினிலிருந்து நீராவி மட்டுமே வெளியேறும் என்பதால் கார்பன் உமிழ்வு முற்றிலும் ஏற்படாது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த ரயில் ரயில்வே பொறியியல் துறையில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவின் மின்னணு உற்பத்தி துறை நாட்டில் தொழில்துறை வேலைவாய்ப்புகளை அதிக அளவில் உருவாக்கும் துறைகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துறையின் மூலம் இதுவரை 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன என்றும், இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த துறை அளித்து வரும் பங்களிப்பை வெளிப்படுத்துவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இந்தூரிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகர் அபுதாபிக்கு அம்மாநிலத்தின் முதல் நேரடி சர்வதேச விமான சேவையை இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஈரான் மீது 2வது கட்ட தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும், மேலும் இந்த பகுதியில் ஈரானின் கட்டுப்பாட்டை தளர்த்தும் வகையில் தனது நடவடிக்கைகளை மேலும் விரிவுபடுத்தி வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உக்ரைன் எரிசக்தி நிறுவனத்தின் தலைவர் திரு செர்கி கொரெட்ஸ்கியை அந்நாட்டின் புதிய பிரதமராக அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். சூப்பர் 750 அந்தஸ்து பெற்ற ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்தியாவின் பிவி சிந்து உலக தரவரிசை பட்டியலில் 5வது நிலை வீரரான சீனாவின் ஹான் யூவை 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 11:25. நேயர் நேரம் நிகழ்ச்சிக்காக நான் மீனாட்சி. வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு வந்திருக்கேன். ஓகே, நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு அருமையான அற்புதமான ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுருக்கீங்க. ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு என்ன ஒரு பெரிய ஆசை இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? நல்லா வாழணும், நமக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது, இதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இல்லையா? அடுத்தவங்க ஒருத்தவங்க தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா அதனால் மனம் முடிஞ்சு போய் அவனுக்கு வாழ்க்கையே வந்து ஏதோ ஒரு நரகத்தில் தள்ளிவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஆனால் யாருமே துன்பம் செய்யாத இருக்கான், ஒரு சந்தோஷமாக இருக்க அவரோட வாழ்க்கை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான, அதை ஒரு என்ஜாய் பண்ணி வாழற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அப்படி நம்மளால் வாழ முடியுதா, நம்மளை எல்லாரும் வாழ விட்டுடுறாங்களா அப்படின்னா அங்கே தானே சிக்கலே ஆரம்பிக்குது. எல்லாரும் அப்படி நம்ம வாழ விடுறதில்லை. பல பேர் கதையை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுற மாதிரி அவ்வளோ ஒரு பாரமான கதைகள்லாம் இருக்குது. எல்லாருமே இவ்வளோ பெரிய பாரங்களை தாங்கி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களா? அப்படி யார் தான்ப்பா யாருக்கு தான் என்ன தான் துன்பம் செய்துடுறாங்க? எனக்கு இல்லாத துன்பான ஒரு தலைப்பில் நம்ம பேசிகிட்ருக்கோம். தங்களோட கருத்துக்களை பதிவிட்டுருக்கீங்க. ஒரு மனிதனாக பிறந்தவனுக்கு என்ன ஒரு பெரிய ஆசை இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? நல்லா வாழணும், நமக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது, இதுதான் பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் இல்லையா? அடுத்தவங்க ஒருத்தவங்க தீங்கு செஞ்சிட்டாங்கன்னா அதனால் மனம் முடிஞ்சு போய் அவனுக்கு வாழ்க்கையே வந்து ஏதோ ஒரு நரகத்தில் தள்ளிவிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும். ஆனால் யாருமே துன்பம் செய்யாத இருக்கான், ஒரு சந்தோஷமாக இருக்க அவரோட வாழ்க்கை அப்படின்னா அது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சிகரமான, அதை ஒரு என்ஜாய் பண்ணி வாழற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆனால் அப்படி நம்மளால் வாழ முடியுதா, நம்மளை எல்லாரும் வாழ விட்டுடுறாங்களா அப்படின்னா அங்கே தானே சிக்கலே ஆரம்பிக்குது. எல்லாரும் அப்படி நம்ம வாழ விடுறதில்லை. பல பேர் கதையை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விடுற மாதிரி அவ்வளோ ஒரு பாரமான கதைகள்லாம் இருக்குது. எல்லாருமே இவ்வளோ பெரிய பாரங்களை தாங்கி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களா? அப்படி யார் தான்ப்பா யாருக்கு தான் என்ன தான் துன்பம் செய்துடுறாங்க? எனக்கு இல்லாத துன்பமா அப்படின்னு எல்லாருமே ரொம்ப ஏங்கி பெருமூச்சு விடுற அளவுக்கு தான் இன்றைக்கி வாழ்க்கையை நகர்ந்துட்டுருக்கு. கொஞ்சம் இன்ச் பை இன்ச் அப்படின்னே நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே.

0: என்ன பண்ணான் தெரியுமா? அதனால் நான் அவனை அப்படியே விட்டுடலாமா? இது அப்புறம் எனக்கு ஒரு கௌரவ குறைச்சலாயிடாதா அப்படின்ற ஒரு இந்த கங்கணத்தை கட்டிட்டு தான் எல்லாருமே நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இதில் திருவள்ளுவர் ஒரு அழகான அவரோட அதிகாரத்திலேருந்து நம்ம எடுத்து பேசும் ஒரு தலைப்பாக இருக்குது, இன்னா செய்யாமை. ஒவ்வொரு மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஒரு அந்த அங்கங்கே ஒரு சிறிய மிருக குணம் எட்டி பார்க்க தான் செய்யும். ஏன்னா எல்லா விதமான மிருகங்களின் தன்மையையுமே ஒருங்கிணைந்து பெற்றவன் தான் இந்த மனிதன் ஆகிய ஆறறிவு படைத்த பெரிய விலங்குலகத்தில் வரக்கூடிய ஒரு மனிதன் அப்படின்றத தான் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் அவனுக்கு இந்த மாதிரி சிறு சிறு விடயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தவங்களை எப்படி நம்ம வந்து இந்த நேரத்தில் அவங்களை நம்ம எப்படி துன்பப்படுத்தலாம், தீமை செய்யலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்ன செய்யாமை அப்படின்றது, தான் நன்றாக வாழ வேண்டும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அடுத்த உயிர்களுக்கு ஒரு துன்பமும் செய்யாமல் வாழ்வது சிறந்த அறம். அதுதான் அறத்தின் மாண்பு அப்படின்றத வள்ளுவர் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கினாலும் கூட நம்ம வாழும் வாழ்வியல்ல இது மிகப்பெரிய ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர் சார்.
1: மேம், இன்னைக்கு தலைப்பு இன்னா செய்யாமை.
0: இன்னா செய்யாமை, ஆமா.
1: அதாவது மற்றவங்களை மன்னிச்சு மறந்து விட்டுருந்தோம் கங்கணம் கட்டக்கூடாது அப்படின்னு.
0: ஆமா ஆமா, அதேதான்
1: உண்மை. அருமையான விளக்கம் அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்க மேம். எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா மற்றவங்களை மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற குணம் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில மன்னித்தவர்கள் என்றும் சோடை போவதில்லை அப்படிங்கறதும் உண்மை. உதாரணத்துக்கு ஒருத்தவங்க ஒரு தவறு செஞ்சுட்டாங்க, அவங்க அறியாம அந்த தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா ஓகே, இதுல என்ன பெருசு அப்படின்ட்டு அவங்களை மன்னிச்சு மறந்து அவங்களை ஏத்துக்கிறது அப்படிங்கறது ரொம்ப சிறந்தது மேம்.
0: சரி.
1: அதே மாதிரி எப்பொழுதுமே சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம நம்மளுக்கு அதிகமாகுவதற்கு வாய்ப்பாக இருக்கு. மற்றவங்க செய்யக்கூடிய தவறுகளை மறக்கிறது. சிலர் வந்து நீ அப்படி பண்ணிட்டியா டிட் ஃபார் டாட் அப்படின்னு நீங்க சொன்னது போல கங்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கட்டிக்கிட்டு சில பேர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். நீ ஒன்னு தவறு பண்ணா, நான் நீ ஒரு கெடுதல் செஞ்சேனா நான் 10 கெடுதல் செய்யறேன் அப்படின்னு சிலர் பண்ணுவாங்க. அது வந்து நிச்சயமாக பொருத்தமற்ற ஒரு விடயமாகவும் நான் பாக்குறேன். அன்றைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா மக்கள் ஒவ்வொருவருமே அந்த பழிப்பாவங்களுக்கு அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க மேம். ஆனா இன்றைய காலகட்டத்துல என்னமோ அந்த இன்னா செய்யாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு தான் தோணுது. நீ ஒரு விஷயம் செய்யறியா, நான் மறுக்க ஒரு விஷயம் செய்யல, அதனால ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அதனாலயே நிறைய இடங்கள்ல அந்த வீண் பம்பு சண்டை தும்பு இதெல்லாம் நடக்குது. இப்போ என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஏன் இன்னா செய்யாமை வேணும் அப்படின்னா, உலகத்துல சில தவறுகள் மன்னிக்கும் பொழுதுதான் அந்த தவறுகள் மீண்டும் நடக்காம இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கும். ஒத்த தரம் தாழ்ந்த செயல் அப்படிங்கறத செஞ்சு நமக்கு பாதிப்பு கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நம்ம அதே தரம் தாழ்ந்த செயல் அவருக்கு செய்து நம்ம இன்புறுதல் அப்படிங்கறது பண்ணணும்னா அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் அப்படிங்கறதே இருக்காது இல்லையா?
0: கண்டிப்பா. அப்புறம் அவரை குறை கூறுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லாம போயிடும் இல்ல?
1: உண்மை. அதனால ஒருவர் வந்து ஏதாவது ஒரு விஷயம் தவறு செஞ்சுட்டாரா, அவர் மன்னிப்பு கேக்குறாரா, டக்குன்னு மறந்து மன்னிச்சிடணும். அதை விட்டுட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க கூட சண்டையை பிடிச்சுக்கிட்டு அவங்களை எப்படி காலவாரி விடலாம் அப்படிங்கிருக்கும் பொழுது ஆக்கப்பூர்வமான நேரமும் விரயமாகுது. நம்மளுடைய செயல்பாடுகளும் வெவ்வேறு கோணங்களையும் திசைகளையும் நோக்கி போயிடுது. அதனால எப்பொழுதுமே நம்ம மத்தவங்கள தவறு செஞ்சாங்க அப்படிங்கறத மறந்து மன்னிச்சோம் அப்படின்னா நிச்சயமா சகோதரத்துவம் அப்படிங்கறதும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல நம்ம வந்து வாழ்க்கையில முன்னேறவும் செய்யலாம்.
0: கண்டிப்பா. கருத்துக்கு நன்றி. ரொம்ப அற்புதமா
1: சொன்னீங்க.
0: நன்றி. நன்றி. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
2: பிரியமான தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
2: மா தலையரசு நல்லா பாளையம்.
0: சொல்லுங்க சார்.
2: ஆசை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம், தீராத கோபம் யாருக்கு லாபம். மத்துக்குள்ள போல நாமளும் நல்லா இருக்கணும். மத்துக்கு மன உணர்வுக்கு நாம நல்ல மதிப்பு கொடுக்கணும். நாம் வாழ பிறரை கெடுக்க கூடாது, கூட இருந்து குழி பறிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணங்கள் நம்ம கிட்ட வந்துட்டாலே இந்த இந்த இன்னா செய்யாமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நல்ல ஒரு மாற்றம் நமக்கு

0: முடிவு காண கிடைக்கும்.
1: இங்க
0: கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா உருவாகிற நேரங்கள்லயோ, ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைகிற நேரங்கள்லயோ, அலட்சியம் விஷயம் மிகுதியா இருக்கிற நேரங்கள்லயோ, கிராமங்கள்ல இது மாதிரி நிகழ்வுகள் ஒரு தொடர் கதையாதான் சில இடங்கள்ல போயிட்டு இருக்கு. அது கிராமம் நகரம்னு சொல்லாத மாதிரி கூட இருக்கு. இங்க நாளிதழ்களை நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா, பழிக்கு பழி வாங்குற வெட்டு குத்து, மருத்துவமனைக்கு போய் மருத்துவ நிவாரணம், பம்பு வழக்குங்கிறதுலாம் நாங்க படிச்சுட்டு இருக்கிற போது, இவங்க ஏன் இப்படி முரண்பாடா செயல்படுறாங்க, இவங்க எந்த கடைசியில கொண்டு போக போறாங்க அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறி நம்ம கிட்ட முன்ன வந்து நிக்குது. இந்த திருக்குறள்கள் இந்த மாதிரி ஆத்திச்சுடிகள்லாம் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுங்கிறத பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே நமக்கு செய்திகளா கொட்டி கொடுத்திருக்கு. கிராமத்துல சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா, அண்ணனுக்கு தம்பிக்குள்ள தகராறு, ஒத்தாவாரத்துக்குள்ள தகராறு, அதனால வரக்கூடிய பகைமை, அதனால வரக்கூடிய சண்டைகள், அது எங்கேயோ போய் எப்படி எப்படி ஆயிப்போகுது. அது விமர்சனத்துக்கு ஆயலாக்குது. இவர் அவரு என்ன செய்யாம என்ன செய்யாம அவரு பழி வாங்குறாரு, இவரு இவர பழி வாங்குறாரு.
1: என்ன அவன் பழி வாங்கிட்டான், அதனால எனக்கு வந்து அவன் வந்து ஒரு தீங்கு செய்துட்டான், எனக்கு ஒரு தீமையை உண்டாக்கிட்டான், எனக்கு நாலு பேர் முன்னாடி எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காகவே இன்னொரு ஒரு அவமானத்தை தேடிக்கொள்ற மாதிரியான
0: உருவாக்குது. அந்த போலி கவர் உருவாக்குறதுனாலதான் நிறைய இடங்கள்ல ஒற்றுமை கூடுங்கிறது சிதைஞ்சு போகுது. அந்த ஒற்றுமை கூடு சிதைஞ்சு போறதுனாலதான் இது மாதிரி திருக்குறள்கள் இருந்து நம்ம தலைப்பு நம்ம எடுத்து கொடுக்கற இடத்துக்கு நம்ம வந்துட்டு இருக்கிறோம். அதனால இப்ப இருக்கிற அண்ணன் தம்பிகள் பெற்றோர்கள் முன்னுதாரணமா இருக்கணும். அதே நேரம் குழந்தைகளுக்கு வாழ்வில் விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, நம்மளை போல மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கணும் சொல்லி. மற்றவங்களுக்கு எண்ணமும் செயலும் சரியா இருந்தா மட்டும்தான் அவங்க வாழ்க்கையில சிறப்பா வாழ முடியும். நல்லபடியா வசதியா இருக்கிற நேரங்கள்ல அவருக்கு என்ன கார் வாங்கிட்டாரு, அவருக்கு என்ன ரெண்டு காணி நாலு காணி நல்லா வாங்கிட்டாரு, கிணறு வெட்டிட்டாரு, பாத்தியா வருஷத்து லட்சக்கணக்கில் அவருக்கு குடும்பத்துல வருமானம் வருது, பாத்தியா நம்மளால அந்த மாதிரி வாழ முடியல பாரு அப்படிங்கிற ஒரு பொறாமை அங்க உருவாக்குற நேரங்கள்ல தான் இது மாதிரியான நிகழ்வு அநீதியான செயல்கள்லாம் ஒரு தொடர்கதியா போயிட்டு
1: இருக்கு. நன்றி சார். உங்க கருத்துக்கு
0: எண்ணங்கள் உருவாகாம இருக்கணும் சொன்னா மாற்றங்களை நாம உருவாக்கணும். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடும்
1: சொல்லுங்க.
0: என்ன பொறுத்த வரையிலும் நான் முன்னூறு வாழ கத்துட்டு இருக்கிறேன்.
1: என்னுடைய
0: பெற்றோர்கள், என்னுடைய தாத்தா பாட்டி, என்னுடைய மகன், என்னுடைய மகள் எல்லாருமே மிக சரியான கோணத்துல பயணிக்கிறோம். எங்களாலே அடுத்தவங்களுக்கு இடையூறு வராமலோ, அடுத்தவங்களாலே எங்களுக்கு இடையூறு வராமலோ மிக சரியான கோயிலத்துல ஒரு மென்மையான வாழ்க்கையை நாங்க கொண்டுட்டு போறதுனால்தான் எங்களுடைய சந்ததிகளும் நல்ல ஒரு வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டுட்டு போறாங்க.
1: நன்றி சார். நம்ம அடுத்த நேயருக்கு வழிவிடுவோம்.
0: நன்றி
1: நன்றி. நிகழ்ச்சிவர் அடுத்த நேயர். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: உங்க பேர் என்ன சொன்னீங்க?
1: மீனாட்சி.
2: ஓ, நேத்து வந்து அனிதா இருந்தாங்க. அது ஒரு தலைப்பு. அதாவது இப்ப நீங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்கீங்க. இந்த தலைப்பு என்னன்னா,
1: இன்னா செய்யாமை. இன்னா
2: செய்யாமையாமாங்க சார். ஆமா, வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல் அப்படி இல்லையா? அது வந்து இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னையும் செய்து விடல். ஓகே, அது வந்து எத்தனை பேர் இருக்காங்க? நூத்துல பத்து பேர். அவங்களுக்கு தான் அந்த மனசு வேணும். நாம இன்னா செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே ஆக்கப்பட்ட காவியங்கள் மகாபாரதம், ராமாயணம், இதுல என்ன சொல்லிருக்காங்க, பெண்ணாசை மண்ணாசை இவைகளை தவிர்க்க வேண்டும். இது இல்லாம இருந்துன்னா நமக்கு பெண்ணாசை மண்ணாசை பொறாமை இவைகளை இல்லை என்றால் நாம் வந்து மற்றவங்களுக்கு இன்னா செய்ய தேவையே இல்லை. அதாவது ஆசையை ஒழித்தவன் அவன் வந்து ஒரு ஞானி ஆகிறான். ஆசையை ஒழித்தவன் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது. அதனால ஆசையை பேராசையை ஒழித்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இப்போ நம்ம இருக்கோம், நம்ம விலங்கினங்களை துன்புறுத்தி அதன் உறைவிடத்தில் போய் அந்த இடத்த நம்ம படிக்கிறோம். இது எவ்வளவு ஒரு ஐந்து அதாவது ஆறு படித்த மனிதன் அங்க போய் பண்றான். அது எதனால

0: மண்ணாசை நமக்கு நம்ம நல்லா வாழணும், அதான் அதாங்க முக்கியம்.
1: ஆசையே துன்பத்திற்கு காரணம். இந்த துன்பம் செய்யாம இருக்கணும் அப்படின்னா அந்த ஆசையை முதல்ல நம்ம வந்து விட்டு ஒழிக்கணும் இல்லையா?
0: விட்டு ஒழிக்கணும், அதான் நான் சொல்ல வரேன். ஆசைப்படக்கூடாது. பட் அந்த ஆசைகளை ஒழிக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? நமக்கு போதும் என்ற மனம் வேண்டும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அந்த போதும் என்ற மனம் நமக்கு இது இது இருக்கு, இது இருக்கு, இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம நல்லா இருக்கும், இது போதும் என்று நினைக்கிறவன் மற்றவனுக்கு ஏன் போய் துன்பம் செய்ய போகிறான்? அப்ப அப்படியும் வந்து அவங்க இன்னொருத்தன துன்பம் செய்யலாம். பழைய இதெல்லாம் கங்கணம் கட்டிட்டு செய்யக்கூடாது. போய் தொலைது விட்டுட்டு பெரிய மனசு பண்ணி அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு நினைக்கணும். நான் பாண்டிச்சேரியில இருந்து ஆசை தம்பி பேசிட்டு
1: இருக்கேன். உங்களுக்கு ஆசையா பார்த்து உங்க அப்பா அம்மா ஆசையா தம்பி அழைச்சிருக்காங்க,
0: தம்பின்னு வச்சிருக்காங்க. இப்ப நான் சொன்ன கருத்துக்கள் தான் மேடம். அதாவது தனக்கு போதும், அது போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று இருப்பவன் மற்றவனுக்கு தீங்கு செய்யவும், மற்ற அதாவது இன்னைக்கு பெண் கொடுமை மண் ஆசையினால சகோதரர்கள் அடித்துக் கொள்கிறார் கொண்டு இருக்கிறார். இதெல்லாத்தையும் நீங்க வேண்டும் என்றால் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த ஒன்றுதான் இருக்கு தீர்க்கமான மருந்து என்று நான் கூறி முடிக்கிறேன்.
1: ஓகே, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி.
1: என்ன செய்யாமை அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் உங்களோட கருத்துக்களை நீங்களும் ஷேர் பண்ணலாம். 0413-227-5240-227-5250 நம்பருக்கு டயல் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்து கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள் மேடம்.
2: ஒருத்தாருக்கு ஒரு நாள் இன்பம், ஒருத்தாருக்கு பொன்றும் துறையும் புகழ்னு வடிவம் சொல்லுது இல்லையா? அது ஒருத்தவங்களை நமக்கு தீமை செஞ்சா அவங்களை நம்ம திட்டுறது ஒரு நாளைக்கு வேணா சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது. ஆனா காலம் பூரா நம்ம சந்தோஷமாவும் இருக்கணும், அவங்களும் திருந்தி சந்தோஷமா இருக்கணும்னா நம்ம அதை மன்னிக்கிறது தான் இயல்பா இருக்கணும்.
1: அதுதானே நாங்க செய்யறதுக்கு எங்களுக்கு தடையா இருக்கு. நாங்க அந்த அளவுக்கு பெரிய மனதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. அவங்க ஒண்ணு செய்துட்டாங்கன்னா நாங்க அவங்க ஒரு மடங்கு தான் செய்யறாங்கன்னா நாங்க அதை மும்மடங்கா செய்து நாங்க உட்காருவோம்ல.
2: வட்டியோட சேர்த்து செஞ்சிடணும். அவங்க முதல்ல கொடுத்தாங்கன்னா நம்ம வட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு உள்ள
1: அதிகமா செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம்.
2: அதுக்குதான் வள்ளுவர் இன்னொரு குறளையும் சொல்றாரு, தீயவை தீய பயத்தினால் தீயவை தீயின் மஞ்சப்படுங்கிறாரு.
1: அவரு எல்லாம் நல்லாதான் சொல்லிட்டு போயிருக்காரு.
2: தீய எண்ணங்களோ தீய காரியங்களோ நம்ம செய்யும் போது அது நெருப்பை விட அதிகமா அதிகமான ஒரு வேகத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு பாத்தீங்களா.
1: அப்போ
2: அந்த தீங்குற நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு அந்த சமாதானம் மன்னிப்புங்கிற அந்த தண்ணிய ஊத்துனாத்தனமா அணையும் அது. அப்ப அத வந்து நம்ம கடைபிடிக்கணும். அதாவது கடைபிடிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. நான்லாம் வந்து இந்த நல்ல புத்தகங்கள் எல்லாம் படிக்கிறதும், நல்ல பெரியவங்களோட பேச்சுகளை வார்த்தைகளை கேட்கறது, சான்றோர்களோட சிந்தனைகளை கேட்கறது, வானொலியில பேசுறது, பகிர்ந்துக்கிறது, இதன் மூலமா மனசு வந்து ஒருமைப்படுது. எப்பவுமே நம்மளுக்கு மனசு ஒருமைப்படும் போது என்ன ஆகுதுன்னா, சரி அவங்க செஞ்சு அவளுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படிங்கிற என்ன தோன்ற ஆரம்பிச்சிருது பாத்தீங்களா. அப்ப இதுக்கு அடிப்படை காரணம் வந்து பெரியவங்க சொல்லி வளர்க்காததுனால தாங்கம்மா, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு சின்ன தவறுகள் பள்ளிக்கூடத்துலயோ இல்ல பிள்ளைங்க அடிச்சுட்டோனாவோ திருப்பி அடிச்சிடாதப்பா, நம்மளை போலதான் அவங்களோட உடம்பும். நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதாவது நம்மளுக்கு என்னென்ன யாரு துன்பம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த துன்பத்தை நம்ம பிறர் கொடுக்காம இருக்கணும் அப்படிங்கறத அடிப்படையிலேயே நம்ம கல்வியிலேயே, அடிப்படை கல்வியிலேயே நம்ம பெற்றோர்களாயினும் டீச்சர்களாகவும் சொல்லி வளர்க்கப்படும் குழந்தைங்க ஓரளவுக்கு அந்த மன கட்டுப்பாடு உரியதா மாறிடுறாங்க. அம்மா மாறி பிறருக்கு தீங்கு செய்யாம மாற ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப எங்க அம்மா அப்பாவெல்லாம், எங்க அம்மா அப்பா வந்து அதாவது தினம் அடிக்கடி தினம் ஆலோசனைகளும் புத்திமதிகளும் சொல்றது கிடையாது. ஆனா அவங்க வாழ்க்கையிலேயே வந்து யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டாங்க. யாரும் துன்பம் கொடுத்தா கூட அமைதியா இருப்பாங்க.
1: அதை பார்த்து வளர்ந்த நமக்கு அந்த மாதிரியே நம்ம வளரணும்ன்ற ஒரு எண்ணமும் நமக்கு ஏற்படும் இல்லையா?
2: ஆமா, இப்படித்தான் இருக்கணும், இதுதான் வாழ்க்கை. இந்த பற்றினா நம்ம சமாதானமாவும் அமைதியாவும் நம்ம வாழ்க்கை போகும். இப்ப நம்ம அதாவது நம்ம அந்த மாதிரி அதை பார்த்து வளர்ந்து நம்ம செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்மளும் நோய் நொடி இல்லாம இருக்கோம், பிறருக்கும் நம்ம துன்பம் கொடுக்கறனால பிறரும் நம்மகிட்ட வந்து சமாதானமா பழகி அன்போடவே நம்மகிட்ட இருக்காங்க பாத்தீங்களா. அந்த அன்பு பரிமாற்றம், அந்த அந்யோன்யம், ஆத்மார்த்தமான அன்பு, உள்ளன்பு கிடைக்கணும்னா இந்த மாதிரி நம்ம இருந்துக்கிறேன். நன்றி அம்மா,
1: நன்றி,
2: வாய்ப்பு கொடுத்தது. நன்றி.
1: என்ன செய்யாமை அப்படின்னும் போது ஒருத்தருக்கு நம்ம துன்பம் செய்யாமல் எப்படி இருக்கிறது, இது சாத்தியமா? அடுத்தவங்களுக்கு நமக்கு ஒருத்தவங்க துன்பம் செஞ்சிட்டாங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சின்ன அளவுலையாச்சும் அந்த பாதிப்பு அவங்களுக்கு உண்டு.

0: பண்ணணும், அதாவது அவங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்துட்டு தானே இருக்கோம். சில விடயங்கள் அப்படி பார்க்கும்போது எப்படி நம்ம துன்பமே செய்யாமல் ஒருத்தர் நம்ம எப்படி இருக்க முடியும், வாழ முடியுமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா அது பல பேரால் முடியாது. ஆனால் மனக்கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு நிச்சயம் ஒருத்தவங்களுக்கு தீங்கு செய்யாமல் வாழலாம். வள்ளுவரோட குரலில் என்ன செய்யாமன்ற அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமான குரட்பாக்கள்னால அழகான விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ரொம்ப ஒரு இப்போ எல்லாரும் சொல்கிற ஒரு குரல் தான் அது, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் செய்து விடல் அப்படின்றது. ரொம்ப பெரிய மகான் அப்படின்றவங்க தான் இதை செய்வாங்க அப்படின்ற மாதிரி தான். நமக்கு ஒருத்தவங்க துன்பம் செய்தாலும் அவங்களே வெட்கி தலை குனியும்படி அவர்களுக்கு ஒரு நல்லது செய்யறது அப்படின்றது சாத்தியமான நிச்சயம் முடியும். மா மனிதனாக இருந்தால், மனிதனாக இருந்தாலே இதை நம்ம செய்யலாம். அப்போ பெரும் மா மனிதன் அப்படின்னும் எதையும் செய்யலாம் இல்லையா. எனக்கு ஒரு பிடித்தமான ஒரு குரல், அதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு குரல் என்னென்னா, கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார்கோன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவன் கருவு கொண்டு அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு வஞ்சம் வச்சிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வளோ வஞ்சம் வச்சுட்டு துன்பம் செஞ்சாலும் அவனுக்கு நம்ம திரும்ப திரும்ப துன்பம் செய்யாமல் இருக்கிறது தான் கள்ளம் கபடம் இல்லாத, அதாவது மனதில் துளியும் வஞ்சம் இல்லாத மாசற்றவரின் கொள்கை அப்படின்றத ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
0: சார், சொல்லுங்க. சையத் சார்,
1: அருமையான தலைப்பு. நீங்களே ஆரம்பத்தில் சொல்லிட்டீங்க, அப்ப ஆரம்பத்தில் நீங்க சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. மனசுல தண்ணி பத்தி
0: சொல்லுங்க.
1: என்ன சொன்னீங்கன்னா, ஒட்டுமொத்த மிருக குணங்களும் ஒரே மனசனுக்குள்ள அடங்கி இருக்கீங்க. மிருக குணங்கள் அத்தனை அணில இருந்து எல்லா மிருகங்களும் ஒட்டுமொத்த மிருகங்கள் குணமும் மனிதனுக்கு இருக்கு, நிச்சயமா இருக்கு. அடி கால் முதல் முடி நுனி வரை எல்லாமே உண்மையாக 100% இருக்கவே முடியவே முடியாது. அது ஞானிகளாலும் போகிகளாலும் தான் முடியும்.
0: அவர்களுக்கே சில நேரங்கள்ல கோபம் வருது இல்லையா, ஆனா அவங்க துன்பம் கொடுக்கறது இல்ல.
1: உண்டு, சாபம் கொடுக்கறதுலாம் உண்மைதான். அப்படிப்பட்ட குணங்கள் நிறைந்திருக்கும் போது உண்மையே வந்து நான் வந்து தேல்ன தடவன நாகுமா உடம்பு மாதிரி இருக்க கிடையாது. ஒரு சில அழுக்குகள் இருக்கத்தான் செய்யும். ஒட்டுமொத்தமா வந்து நான் நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன், எப்படி நல்லவன் ஆகப்படுவோம். சரிம்மா, அது விடுங்க. இப்ப நம்ம பிரச்சனைக்கு வரும். தனிப்பட்ட முறையில ஒரு மனிதனுடைய குணங்களை பத்தி கேக்குறீங்க. அகங்காரம், ஆணவம், இப்படி பொய், புரட்டி, எதற்கு எடுத்தாலும் குடும்பத்தில பகை, அப்படின்னு எல்லா மனிதர்களும் இருந்தாலும் அது ஒரு சில மனித குணங்கள் மாறத்தான் செய்யும். தாய் தந்தையை கவனிக்கிறதும் இருக்கான், மனைவி குழந்தைகள் கவனிக்கிறதும் இருக்கான், மாமியார் குடும்பத்தையும் நேசிக்கிறதும் இருக்கான். ஆனாலும் அதில் ஒரு சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். குறை இல்லாத மனுஷன் எதுமா நிறைகுறும் தழும்பாதுவாங்க, சரிதான். ஆனா அந்த நிறைகுடத்திலிருந்து என்ன பண்ணாங்க, குடத்தை இறக்கி வைக்கும் போது அந்த பெண்கள் பார்த்திருக்க, அந்த அந்த தண்ணி இப்படி இப்படி தள்ளிட்டு கொடுத்து வைப்பாங்க இருக்காங்களா.
0: ஆமா, நிறையா இருந்தாலும் அதுல கொஞ்சம் அத தேவையான நீரை கொஞ்சம் வெளியே தள்ளிட்டுதான் நம்ம அதை இறக்கி வைப்போம்.
1: கிணத்துல எல்லாத்தையும் பார்த்திருக்கோமா, பார்க்காம நம்ம ஒரு செய்தியை வந்து ஒட்டுமொத்தமா வந்து மாத்திர முடியாது.
0: சரி,
1: அப்படி இருக்கும்போது மனிதனுடைய இயல்பான குணங்கள் இருக்கதான் செய்யும். அதை வந்து நம்ம தான் கட்டுப்படுத்தி அந்த ஆறறிவு மட்டும் கிடையாது, பகுத்தறிவு கொண்டு நாம வந்து ஆராய்ஞ்சி எதுக்காக இந்த குணங்கள் நமக்கு வருது, சொத்து பிரச்சனையா, பணப்பிரச்சனையா, வேலை பிரச்சனையா, அல்லது வறுமை காரணமா, இப்படி பல காரணங்கள் இருக்கு மனுஷனுக்கு. வீட்டுக்கு வீடு வாசப்படிதாம்மா, எல்லா வீட்டு வாசப்படி, எல்லா வீட்டு வாசப்படியும் ஒன்னா இருக்கிறது கிடையாது. குறிஞ்சி போறது இருக்கு, நிமிந்து போறது இருக்கு, இப்படிப்பட்ட நிலைகள்லாம் தாண்டிதான் வந்து வரணும். எல்லாமே வந்து அரசனா பிறகுறாங்க, எல்லாமே வந்து பிறகுறம் கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா உலகம் சமமா இருந்திருந்தேன். ஆக மொத்தத்துல நீங்க சொன்ன வார்த்தைக்கு அந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. என்னன்னா, குடும்பத்தை அனுசரிச்சு யார் ஒருத்தர் வந்து நடந்துக்கிறாங்களோ அவன் தான் என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல மனுஷன்.
0: அற்புதம், அற்புதம் சார்.
1: இதுதான், நன்றி,
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: திருச்சி மாவட்டம் லால்குடியில இருந்து வெங்கடேசன்
0: பேசுறேங்கம்மா. சொல்லுங்க சார்.
2: என்ன செய்ய வாழ்க்கைக்கு இன்றைய சூழ்நிலைக்கு

0: மக்களுக்கு எத்தனையோ விடயங்களை புரிய வைக்கக்கூடிய விழிப்புணர்வு செய்யக்கூடிய நிகழ்வுல புத்துச்சேரி வானொலி மத்திய அலுவலகத்துல இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக கூட நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம்.
1: ஆமாம், இது ஆனால் அனைவரும் கேட்கிறார்களா, இது மாதிரியான தலைப்பையொட்டிய விடயங்கள் நம்ம பேசுவதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்றது என்னோட ஆதங்கமாக இருக்குது.
0: உண்டுதான், உண்டுதான். மதுரை மீனாட்சி அம்மாட்ட போய் அருள் கேட்குற மாதிரி இங்கே புதுவை மீனாட்சி அம்மாட்ட நாங்கள் அருள் வாக்கு கேட்போம். என்னன்னா இனிமே அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நிகழ்ச்சியில் கேட்டதுக்கு அப்புறம் யாருக்கு நம்ம துன்பம் செய்ய மாட்டோம்.
1: தலைப்பை கொடுக்கும் நம்ம நிலையத்தை இயக்குநருக்கும் நம்ம ஒரு பெரிய நன்றியே சொல்லி ஆகணும். இதுல
0: எல்லாத்துக்கும் யாரோ ஒருவர் காரணம் தான்.
1: ஆமா ஆமா.
0: ஆனா நீங்க சொன்ன அந்த அதிகாரத்துல எடுத்து பார்க்கும் போதுமா அற்புதமான முதல் அந்த குரல்லே வந்து ஒரு பெரிய செய்தி அவர் போயிட்டார். ஏன்னா அதனாலதான் இன்னைக்கு துன்பங்கள் விளையுது.
1: சரி,
0: இறப்பினும் செல்வம் புறார், சிறப்பினும் செல்வம். அது கொஞ்சம் நஞ்சம் பணங்காலம் கொடுத்துட்டா ஒருத்தருக்கு துன்பம் செய்ய நினைக்காத. எவ்வளவு எவ்வளவுக்கு சிறப்புக்குண்டான பொருளை உனக்கு கொடுத்து பிறருக்கு நீ துன்பம் செய்யாத அப்படிங்கிற மாதிரி சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறருக்கு இன்னா செய்யாம மாஸ்டர் கேள்ந்தார். முதல் குரல்லயே புத்தி கொடுத்துட்டாரு, இதுக்கு மேல நீ வந்து இதான் பாத்துக்கப்பா, பணம் காசு நீங்க வாங்கிட்டு யாருக்காவது நீ வந்து துன்பம் நிலைக்கு நினைச்சிடாத. ஏன்னா இன்னைக்கு நிறைய அது மாதிரி நடந்துருக்கு.
1: அந்த குரல அவர் குரலோட வரிசைகளை பாருங்க, இவ்வளவு ஒரு அற்புதமானது. நீங்க சொன்னது கரெக்டு தான், இன்றைய தேவை மனிதனுக்கு செல்வம் தான், பெரும் செல்வமே தேவைப்படுது.
0: ஆமா, அப்படி சொல்லும் போதே ஏதோ ஒரு பத்தாக்குறை நிறைய பாக்குறோம். சில தொலைக்காட்சி சொல்லக்கூடாத செய்திகளா இருக்கு, அதுக்கு பொருளை வாங்கிட்டு எவ்வளவோ துன்பத்தை செஞ்சுட்டு போயிருவாங்க. கேட்டாக்கா இவங்க மூலியமா வந்தாங்கிற மாதிரி ஒரு செய்தி வருது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, பெரும் செல்வம் கொடுத்தா கூட அப்படி செய்யாதுங்கிறார். அது மாதிரி அந்த மாதிரி ஒரு அற்புதமான தலைப்புலயும் முன்னாடியே முதல்ல வந்துடுறாரு. அப்புறம் நீங்க சொன்னீங்க, என்ன செய்தாரே ஒருத்தர் அவர்னான நன்மையம் செய்து விடல்னு ஒரு குரல் போட்டிருக்காரு பாத்தீங்களா. அந்த குரல் குரலுக்கு வந்து கடைசியா இருக்கிற அந்த மூன்று எழுத்து தரமா அந்த மூணு குரலுக்கும் பொருளா மாற்றுது.
1: விடல் விட்டு.
0: என்ன விட சொல்றாருன்னா, என்ன ஒருத்தர் அவர்னான நன்மை செய்து விடல் சொல்றாரு. அப்போ நீ ஒருத்தர் வந்து எனக்கு துன்பம் பண்ணனா துன்பம் பண்ணனா துன்பம் பண்ணான்னு அந்த வார்த்தையை நீ சொல்லிட்டே இருக்காத. அவன் உனக்கு துன்பம் பண்ணாத மறந்துட்டு விட்டுட்டு அவன் நானி புனிய மாதிரி நீ ஒரு நல்லதை செஞ்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: ஆமா, வாழ்நாள் முழுக்க இதுவே பெரும் வாழ்நாள் முழுக்க அவங்க செய்த துன்பத்தை இனி செய்யாது இருப்பதற்கான ஒரு செய்தியை நம்ம கொடுக்கற மாதிரி தான். அது
0: கொடுக்கற மாதிரி வந்து நல்லது பண்ணிட்டு வந்துடுன்றாரு. மறுபடியும் என்ன சொல்றாரு, வந்துட்டு என்ன சொல்றாரு, அவன் எனக்கு துன்பம் பண்ணினா ஆனா அவன் தக்கிய வெட்டி தலை குனிகிற மாதிரி நான் அவனுக்கு நல்லது செஞ்சேன்னு சொல்லி செஞ்சது நீ சொல்லக்கூடாதுன்ற.
1: ஆமா, ஓகே.
0: அது செஞ்சாலே அதை சொல்லிட்டாலே அவன் உனக்கு துன்பம் செஞ்சாங்கறது மனசுக்குள்ள இருக்கும். அதனால நீ அவனுக்கு தெரிஞ்ச செஞ்சு நல்லது செஞ்சு அவன் தெரிஞ்ச துன்பத்தையும் விட்டுடு. அந்த துன்பத்துக்காக நீ செஞ்ச பாரு நன்மை, அந்த நன்மையே விட்டுங்கிற ரெண்டையும் விட்டுருங்கிற. இவரையும் விட்டாதான் உன் நீ அந்த துன்ப செய்யறதுக்கு சரியான பதில் அமையுங்கிற.
1: இப்போ நமக்கு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஆனாலுமே இப்போ இந்த விட்டுடு நல்லது செய்யுததுன்னு சொல்லிக்காதன்னு ஆனால் நம்ம அந்த ஒரு விடயத்தை தானே பிடிச்சிக்கிறோம். எப்படின்னா, நான் அவனுக்கு எவ்வளோலாம் நல்லது செஞ்சுருக்கேன், அவளுக்கு நான் செய்யாத நன்மையே கிடையாது தெரியுமா, ஆனாலும் எனக்கு அவள் அப்படி செய்துட்டாளேன்னு நம்ம செய்த நன்மைகளெல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்துட்டே இருக்கு வெளியில்.
0: அந்த மாதிரி செஞ்சுட்டு சொல்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவன் நல்லது செஞ்சாங்கிற புகழ் இவனுக்கு வருங்கிறது கிடையாது, எனக்கு தீமை செஞ்சாங்கிறது என்ன மனசுக்குள்ள இருக்கு பாருங்க. அவர் இடக்கு எடுக்கணுங்கிறாரு. அதுக்கு இன்னொரு குரல் போடுறா பாருங்க, மனத்துக்கன் மாசிலானாதால் அனைத்தலன் ஆகுல நீரப்பிறன் போடுறாரு. அந்த மனசுக்குள்ள குற்றமிட்டு இருந்தாலே போது நீ அரங்க சார்ந்த செய்தியை செய்ய வேண்டியது இல்லைங்க. அப்புறம் இந்த குரலமா நீ அற்புதமான தலைக்குமா, அற்புதமான ஒரு குரல் பாருமா, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதி நோய் தன் போல் தன் நோய் போல் போற்றா கடைங்கிறார். இதை விட ஒரு அற்புதமான குரலை வந்து சொல்லி மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அறிவினா நாகவதன் நீ ரொம்ப அறிவு படிச்சு கல்வியா இருக்கியப்பா, உனக்கு யாராவது துன்பம் செஞ்சு உனக்கு நீ கஷ்டப்பட்டீன்னா அதுல எவ்வளவு நீ வேதனைப்படுற, அதே வேதனை தானே அவனுக்கு இருக்கும். அப்படிங்கும் போது நீ படித்தவன் அறிவு சார்ந்தவன் பிறருக்கு நீங்க துன்பம் நினைக்கலாமா அப்படிங்கிறாரு. ரொம்ப ஒவ்வொரு குரலையும் எடுத்து ஒன்னொன்னா நம்ம சொல்ல போறோம். இன்னொரு குரல்மா, எனைத்தாலும் என்னாண்டும் யாருக்கும் மனத்தானும் மானா செய்யாமன்னு போட்டு முடிக்கலாம்.
1: அவரோட குரலை நம்ம சொல்லிட்டே போகலாம், அதுக்கு நாட்கள் பத்தாது.

0: கண்டிப்பா குரலுக்கு மனசுல நீங்க நினைச்சிட்டீங்க மனசுக்கன் மாசிலானாதன் சொன்ன மாதிரி. ஏன்னா யாருக்கா நீ மனசு நீ இதை சொன்னதெல்லாம் வந்து துன்பம் வந்து புற வாழ்க்கைக்கு புற தேகத்துக்கு, ஆனா மனதுக்குள்ள கூட நீ துன்பம் விளைவிக்க கூடாது ஒரு ஊர்ஜிதம் பாக்குறாருன்னா இது கூட வேற எப்படிமா நம்மளுக்கு ஒரு ஆய்வு திறனுக்குள்ள ஆள் கிடைக்கும். அதுல இருந்து விலகி இருக்கிறனால்தான் இன்னைக்கு இவ்வளவு சிக்கல். மனிதன் மனிதனா வாழ்வதற்கு வள்ளுவத்தை நோக்கி பயணிக்கலன்னு சொன்னாக்க மனிதன் மனிதனா வாழ்வதற்கு வாழ்வியல் அமையாதுங்கிற நல்ல செய்தி சொல்லி விடைபெற்றதுக்கு வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நல்லது, நன்றி. என்ன செய்யாம அப்படின்னும் போது ஒரு புறம் தள்ளுவது ஒரு முதியோர்களாக இருக்கட்டும், இன்று நடக்குது இல்லையா, தீமைகள் வந்து செய்யாமலாம் இருக்க முயற்சி செய்துட்டு இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் அதை செய்யாமல் இருக்கணும் அப்படின்றது தான். இந்த இந்த காலங்கள் வந்து மாறி போயிருச்சு, மனித குணங்கள் வந்து மாறிடுச்சு, மனிதனே மாறிட்டான் அப்படின்னும் போது தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு தலைப்பையொட்டி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நிச்சயம் நம்ம இருக்கணும். இதை கேட்கும் போதாவது ஓரளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு ஒரு நப்பாசை அப்படின்றதில் பேராசையினே கூட சொல்லலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஆசைகள் நிச்சயம் எனக்கு மட்டும் இருக்கான்னு தெரியல. இதை இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க எல்லாருக்குமே இது தோணும் கண்டிப்பாக. இன்னும் செய்யாமன்றது ஒரு முதியவர்களை இன்றைக்கி வந்து நம்ம எப்படி எடுத்து அவங்கள நம்ம எப்படி ஒழுங்காக பராமரிக்கிறோமோ அப்படின்னு பார்த்தா அவங்கள நிராகரிப்பின் வழி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வார்த்தையாலலாம் நம்ம சொல்லிடவே முடியாது அந்த வழியை. மனித குணங்கள் வந்து மாறிடுச்சு, மனிதனே மாறிட்டான் அப்படின்னும் போது தான் நம்ம ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி ஒரு தலைப்பையொட்டி நம்ம பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நிச்சயம் நம்ம இருக்கணும். இதை கேட்கும் போதாவது ஓரளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்படாதா அப்படின்னு ஒரு நப்பாசை அப்படின்றதில் பேராசைனே கூட சொல்லலாம். இதை இந்த மாதிரி ஒரு ஆசைகள் நிச்சயம் எனக்கு மட்டும் இருக்கான்னு தெரியல. இதை இந்த நிகழ்ச்சியை கேட்குறவங்க எல்லாருக்குமே இது தோணும் கண்டிப்பாக. இன்னும் செய்யாமன்றது ஒரு முதியவர்களை இன்றைக்கி வந்து நம்ம எப்படி எடுத்து அவங்கள நம்ம எப்படி ஒழுங்காக பராமரிக்கிறோமோ அப்படின்னு பார்த்தா அவங்கள நிராகரிப்பின் வழி இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம அவ்வளோ சீக்கிரம் வார்த்தையாலலாம் நம்ம சொல்லிடவே முடியாது அந்த வழியை. நம்ம ஈஸியாக எளிமையாக அவங்கள புறந்தள்ளிடுறோம், ஆனால் அவங்களுக்குள்ளே ஏற்படுற வழிகள் இன்று பெற்றெடுத்தவர்களை இன்றைக்கி வந்து நம்ம வளர்ந்துட்டோம், நம்ம காசு பணம் சம்பாதிச்சிட்டோம் அப்படின்றதுக்காக அவர்கள் ஒரு தேவையற்ற ஒரு நபராக வீட்டுக்கு கருதப்படுறாங்களோ அதனால் அவங்கள நம்ம புறந்தள்ளும் இதுவும் ஒரு தீமை தானே. அவர்களுக்கு நாம் இழைக்கும் தீமை தானே. நம்மளை கட்டி காத்து நம்மளை இவ்வளோ பேணி காத்து வளர்த்தவங்களை நம்மளை அவ்வளோ சீக்கிரம் புறம் தள்ளுவதற்கு நமக்கு எப்படி மனசு வருது? இதையெல்லாம் தான் நம்ம இன்னா செய்யாமை அப்படின்ற அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிச்சயம் நீங்களும் உங்களோட கருத்து சொல்லுங்கள். தீமை செய்யாமை அப்படின்றத குறித்து உங்களோட கருத்துக்கள் நீங்கள் பதிவிடலாம். 0413-227-5240-227-5250 நம்பருக்கு. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: எம் ஆஜு மொலம்பூர்.
1: சொல்லுங்க சார்.
2: நீங்க பேசுறத கொஞ்சம் பின்னாடி டைம்ல பேசுங்க. 11:55 பிறகு பேசுங்க.
1: சரி,
2: காலியா இருக்கும்போது லைன் மணி ஆச்சு இருக்கும்போது பேசாதீங்க.
1: லைன்ல இப்ப நேயர்கள்லாம் பேசுறது நீங்க கேள்வி கேட்கவே இல்லையோ? அவங்களுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். நான் எங்க பேசிட்டு இருக்கேன்? இடையில
2: திருக்குறள் படிச்சுட்டு தான் வந்துருக்காங்க. படிச்சுட்டு இருந்தாலும் நானும் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் அற வழியில சம்பாதிக்கணும், அற வழியில சம்பாதிச்சு பொருள் சேர்க்கணும், அந்த பொருளை இன்பமா லாஸ்ட்ல அனுபவிக்கணும்னு தான் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன பண்றது? இருந்தாலும் வீட்டுக்கு வரணும், அது ஒண்ணு. தியேட்டருக்கு வருவோம்
1: வாங்க.
2: மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன்? அடுத்த வீட்டில் தீ பிடிக்க நினைப்பவன் மனிதனா? அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா?
1: சரி,
2: கற்பை மட்டும் கரன்சி நோட்டில் கரப்பவன் மனிதனா? அது மாதிரி ஒரு பாட்டுல வரும், சினிமா பாட்டுல.
1: ஆமா, மனிதன் படத்துல வரக்கூடிய ஒரு வரிகள் அது. சொல்லுங்க.
2: பூ பறிக்க கோடாலியா? பூவை கையால பறிச்சிடலாம். நல்ல கருத்தான பாட்டு அந்த பாட்டு. அந்த பாட்டுக்கு தகுந்த தலைப்பு தான் போகுது, நல்ல கருத்துங்க தான். இருந்தாலும் வந்து திருக்குறள் வந்து நினைவுக்கு வரல, இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து உங்களுக்கு வழி விடுவோம்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நிதிமதியம்.
1: சொல்லுங்க சார்.
3: என்ன செய்யாமை அப்படின்னு சொல்லிருக்கீங்க.
1: ஆமா ஆமாங்க சார்.
3: அதாவது சிலருக்கு நன்மை செய்ய முடியாட்டி கூட தீங்கு செய்ய வேணாங்கிற மனசுல என்றாங்க அந்த எண்ணம், அதே அதே உயர்வானதுமா. ஆமா, நன்மை செய்யணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா செய்யணும். அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் நம்ம செய்யக்கூடாது மனசளவுல நினைச்சாலுமே அதே பெரிய ஒரு வெற்றி நமக்கு. அதே மாதிரி வந்து இப்ப தீங்கு செய்ய நினைச்சோம்னு வச்சுங்க, அதான் வள்ளுவர் சொல்றாரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் சொல்லியிருக்காங்க.
1: இன்னைக்கு
3: ஒரு இதுக்கு ஒரு உயிருக்கு ஒரு தீங்கு செஞ்சோம்னா அதே நமக்கு வந்து ரிவெஞ்ச் மாதிரி திருப்பி நமக்கு பழி வாங்குற மாதிரி நமக்கு ஏற்படும். அதனால அந்த தீங்கு செய்யற எண்ணத்தை நம்ம தவிர்க்கணும் வாழ்க்கையில.
1: அதே
3: மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு உயிரினங்களுக்கும் சரி தீங்கு செய்ய எண்ணம் வந்து நம்ம மனசுல இருந்து அதை அகற்றணும். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சுயநலம் தான், நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினப்பு மாறிச்சுன்னு வச்சுங்க, நிச்சயமா அந்த எந்த உயிர்களுக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க.
1: அந்த எண்ணம் தானே நம்ம கிட்ட மாற்றமே இல்லாம இருக்கு.
3: அதுதான் மாறணும், அதுதான் மாறணும். அதுக்கு நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, நல்ல பெரியவர்களுடைய அறிவுரைகளை கேட்கறது, சிறந்த சொற்பொழிவுகளை கேட்டோம்னா நிச்சயமா நம்ம மனசுல ஒரு நல்ல ஒரு இது வரும். அது நம்மள்கிட்ட தான் இருக்கு, நம்மளையும் மாத்திக்கணும் தான் நம்ம குணங்களை.
1: ஆமா, அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம், வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கோம். அது பேசி பேசி நிச்சயம் ஒரு அதாவது

0: கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்ற மாதிரி நம்ம பேச பேச இன்னும் கேட்க கேட்க இந்த மனமாற்றத்திற்கு ஒரு வழி வகுக்குமோ அப்படின்னு பார்க்கலாம். நம்புவோம்,
1: நிச்சயமா இருக்கு. ஏன்னா வந்து வந்து எப்படியும் ஒரு ஒரு மூணு தர சொல்லிட்டு ஒரு நாலாவது தர சொல்றப்ப அவங்களுக்கே ஒரு மைண்ட்ல ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன இதே சொல்லிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே மாத்திக்குவாங்க. அந்த குணம்தான் ரொம்ப அவசியம். அடுத்த நேயருக்கு வாய்ப்பு கொடுப்போமா.
0: நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: திருக்குறள் பத்தி இன்னும் அந்த குறளை சொல்லி பிடிச்ச குறள் சொன்னாரு. அதுக்கப்புறம் தகவல் ஆரம்பிச்சாருங்க. செய்திங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு கெடுதல் செஞ்சாலும் அவன் நல்ல புத்தி கொடுக்கணும் சொல்லி
0: வேண்டுவேன்.
2: என்ன பொறுத்திருக்கான் அப்படி நான் தப்பிக்க தீங்க
0: நினைச்சாங்கன்னா,
2: ஐயோ நினைச்சாங்கன்னா, அது உடனே எனக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கே எனக்கு ஏதாவது கண்டிப்பா
0: கேட்டுருங்க.
2: இன்னொரு ஒரு குறை சொல்றாங்க, செய்யாம செய்யட்ட என்ன செய்த பின் உயிரும் தருவம். அதாவது தனக்கு ஒரு தீங்கு செஞ்சாங்கன்னா பதிலுக்கு அவன் தீங்க செஞ்சிட்டாங்க, ஐயோ நம்ம தப்பண்டுமே தப்பண்டுமே ஓடுவாங்க. அது
0: ஆமா, அதுக்கப்புறம் அப்பவே முடியாத ஒரு துன்பத்தை அது தந்துரும் இல்ல வாழ்க்கையில.
2: இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விட்டு கொடுத்து போனா பிரச்சனை இல்லைங்க சார். விட்டு கொடுத்து போனா டேக்கடிச்சு எல்லாத்தையும் டேக்கடிச்சு எடுத்துக்கணும். சரி, எது நடக்கமோ நடக்கும், நம்மகிட்ட இல்ல. இன்னும் ஒரு கோல் சொல்றேன் சார், குணம் நாடி குற்றம் நாடி அவற்று மிக நாள் மிக்க கோள். அவருக்கு அவருக்கு அவருடைய குண தப்பாங்க, குட்டி தப்பாங்க,
0: கவலைப்படாத என்ன செய்யாம அப்படின்ற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். நீங்களும் உங்களோட கருத்துக்களை பதிவிடலாம். 0413-227-5240-227-5250. ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். 1 2 3 4

0: நேரம் 11:40 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம இன்னா செய்யாமை அப்படின்ற தலைப்பில் பேசிகிட்ருக்கோம். நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை சிறப்பாக சொல்லிட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் பேச வரும் அடுத்த நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: மீனாட்சி மேடமுக்கு வணக்கம் சொல்வது இ ராமா முருகன், இளமாங்கலம்.
0: சொல்லுங்க சார்.
1: ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுப்பது விட்டு கொடுத்து வாழணும் மேடம். ஒரு இடத்தை வாங்கணும்னா என்றால் அந்த இடத்தை வந்து விட்டு கொடுக்க வேண்டும். நம்ம போய் கேக்குறனா அந்த இடத்த வேற ஒருத்தங்க வந்து கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு வரணும். அப்பதான் வந்து நம்ம மேல வந்து அவங்களுக்கு

0: கோபம் வராது. அகல் ஒட்டி மேல வாழணும், ஐந்தாவது ஜீவன் கூட மேடம். ஒரு காக்காயத்துக்கு போனா கூட காக்காய்க்கு தவறு துண்டு சோறு வச்சாலும் அந்த காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க அப்படின்ட்டு ஒரு பாட்டே பாடியிருக்காங்க. ஒரு சின்ன குட்டி காத்தியம் அதா கூட நீங்க கூட படிச்சு இருக்கலாம். ரெண்டாவது ஒன்னாவது புக்கில் வந்திருக்காம் ஒரு அஞ்சாறு மாடு வந்து ஒரு காட்டுல வந்து தனியா மேயுமா, அப்போ வந்து ஒரு சிங்கம் வந்து அந்த வழியா வந்து மாட்டை அடிச்சு சாப்பிட்றதுக்கோசம் சிங்கம் வருமா, அப்ப வந்து மாடு அனைத்து மாடும் ஒன்னா சேர்ந்து போய் அந்த சிங்கத்தை விரட்டி விடுமா. அந்த நரி போய் தந்திரமா போயிட்டு மாட்டுங்க இங்க இதை விட அந்த கரம்புல நல்ல புல்லு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு அந்த நரி ஏதோ தந்திரமா சொல்லுமா. ஆமா, எல்லா மாடுகளும் தனித்தனியா போயிருங்களாம் அதே போல சொல்லி. ஒவ்வொரு மாட்டையும் இது அடிச்சு சாப்பிடும் போது மத்த மாடுங்க என்னடா இது நம்மளா கூட மேஞ்ச மாட்டை காணுன்ட்டு அப்ப பார்த்தா எலும்பு துண்டு மட்டும் அந்த இடத்த கிடக்குமா. அப்புறம் இருந்த மாடுங்க வந்து எல்லாம் ஒட்டுமே மேயும் போது அந்த சிங்கம் வருமா மறுபடியும். அப்போ வந்து அந்த இருக்கிற மாடுங்க அந்த சிங்கத்தை தெரிஞ்சு, ஓ இதனால்தான் வந்து நம்ம ஒற்றுமையா வாழ கத்துக்கணும். அதுதான் வள்ளுவரே சொல்லிக்கிறார், தீயனால் சுற்றப்புண் உள்ளாரு ஆறிவிடும், நாவினால் சுட்டா நாவினால் சுட்டாவாடு ஆறாதுன்னு. நாவினால் எது ஒன்றாலும் பேசணும்னா அது ஆறாது, தீயினால் சுட்டாங்கன்னா அது வந்து ஆறிடும்.
1: சரி, அடுத்தவங்களுக்கு நம்ம தீங்கு செய்யாம வாழறதுக்கு நம்ம பழகணும் இல்லையா?
0: ஆமாங்க மேடம்.
1: ஓகே, நன்றி சார் உங்க கருத்துக்கு. நன்றி
0: உங்களுக்கு. நன்றி மேடம். ஈராமா முருகன், இளமாங்கலம் மறுபடியும்.
1: ஓகே, நிகழ்ச்சிவர் மடத்து நேயர். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரை ஜவஹர்புரத்திலிருந்து உங்கள் நிமிஷம் ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். இங்கே ரொம்ப நேன் பண்ணி நிமித்தம் வர முடியல இந்த காரணங்களை பற்றி டயல் பண்ணி. இப்போ தான் தோட்ட பண்ணி முடிச்சு டயல் பண்ணி கிடைச்சது. தலைப்பு மட்டும் சொல்லிருங்க. இப்போ தான் நெட்டை ஆன் பண்ணேன், ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரீசன் தெரியல.
1: தலைப்பு வந்து இன்னா செய்யாமை.
2: என்ன செய்யாமை?
1: அதாவது அந்த துன்பம் ஒருத்தருக்கு செய்யாம இருக்கிறது எப்படின்றத பத்தி தான் நீ பேசிட்டு இருக்கோம்.
2: இல்ல, அதே துன்பம் அவங்களுக்காச்சும், அதே துன்பம் நம்ம ஆள் கட்டி விரல பார்த்தா திருப்பி மறுபடியும் அதே விரல் நம்மள காமிக்க ஒரு சில கண்டிப்பா ஒரு சில நிமிடங்கள்ல அதை என்றுமே மாற்றமே கிடையாது. நம்ம ஒரு தீமை செய்யறோம்னா ஒருத்தருக்கு அதே தீமை நமக்கு தான் வந்து செய்யறோம். நல்ல கதை சொல்றாங்கல்ல, விதை விதைத்தால் விதை விதைத்தால் கதிர் அறுப்பான், வினைய விளைச்சாம வினையத்தான் இருப்பான் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி இருக்கு. அதனால விதைய வச்சா பயிர் அறுக்க போறோம். ஆமா, வினைய வச்சா வினயத்தா இருக்கணும். அதனால அத சொல்லுவாங்க பழமொழியா. அதனால முடிந்த அளவிற்கு நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யட்டாலும் சொல்லுவாங்க, உதவி செய்யட்டாங்களும் ஒவ்வொருத்தரையும் கொடுக்காம இருக்கணும், அதே போதும். ஆமா, அதுல பனிபுரடி இடங்கள்ல அதை பனிபுரங்கலையும் குடும்பத்துலதான் ஃபர்ஸ்ட் அதை ஆரம்பிக்கணும். ஆமா,
1: விளக்குது.
2: விட்டு கொடுத்தல் மனப்பான்மை இருந்துட்டாலே போதும், அந்த தீவினைகள்லாம் அகன்று போயிரும். ஆமா ஆமா, அதனால இப்ப வந்து ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஒரு குட்டி கதையோட முடிச்சுக்கிறேன்.
1: சொல்லுங்க.
2: அதாவது புத்தர் பீடத்துல புத்த சபையில வந்து ஒருத்தர் ஒரு முனிவர்கள் எல்லாம் இருக்காங்க, சீடர்கள். அப்ப வந்து அந்த சீடர் என்ன, ஒரு சீடர் ஒரு மூன்று சீடர்கள், நான்கு சீடர் இருக்காங்க. அதுல மூன்று சீடர்கள் வந்து புத்தரை வழிபட்டு இருக்காங்க. இன்னொரு சீடர் நம்ம தங்கத்தினால் ஆன அந்த புத்தரை வந்து வழிபடணும். அந்த தங்கத்தினால் செய்து திருப்பி அந்த அவர்களுக்கு போட்டியா கொண்டு போய் அந்த சீடர் வந்து அவர் வைக்கிறாரு, நான்காவது புத்தரா வைக்கிறாரு அதன் மத்தியில. ஆனா அவர் என்ன செய்யறாரு, இந்த தங்கத்தினால் ஆன அதை டெய்லி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நறுமணம் எங்க நறுமண பூதி பத்திகள் எதா இருக்கோ, எங்கன்னு வாசனை திரவியங்கள் இருக்கோ அப்படி இருக்க அதெல்லாம் கொண்டுட்டு வந்து என்ன செய்வாராம், அதுல அந்த அந்த தங்கத்தினால் ஆன புத்தர் சிலையில வச்சு வழிபடுவாராம். ஆனா அந்த மற்ற மூன்று நபர்கள் வந்து சாதாரணமாத்தான் வழிபடுவாங்க. பக்கத்து அருகாமையில் அருகாமையிலே இருக்கு மற்ற புத்தர் சிலைகளாம். ஆனா இவர் பார்த்திருக்காரு நறுமண அந்த புயல் அந்த நறுமண வாசனை வந்து மற்ற புத்தர் சிலைகளுக்கும் போறத பார்த்திருக்காரு. இது என்ன, இது என்ன, நம்ம நம்ம சிலைமைக்குத்தான

0: நம்ம வாங்கணும், நமக்கு மட்டுமே இந்த நம்ம சிலைக்கு இப்ப நம்ம தங்கத்தினால் அந்த புத்தர் மட்டும் தான் போகணும் என்ன செஞ்சிருக்காரு. அந்த வாசனை போக என்ன நேர மறுபடியும் மற்ற புத்தர் புத்தர் பொம்மைகளுக்கு போகாம கூர்மையா அந்த அந்த தங்கத்தினால் ஆன புத்தர் உள்ள செலுத்திருக்காரு. மற்ற புத்தர்களுக்கு போகாம கூர்மையா பக்கத்துல கொண்டு போய் வச்சிருக்காரு. அது என்ன செஞ்சிருக்காரு, நாள்பட நாள்பட நாள்பட அந்த அந்த புகையெல்லாம் மேல பட்டு பெட்டு பட்டு அந்த தங்கத்தினால் ஆன அந்த கருகி போயிருந்தான். இதுல பாத்தீங்களா,
1: நல்லது செய்யறோம் அப்படின்ற பேர்ல இப்படி ஒண்ணு.
0: ஆமா, இதெல்லாம் சுயநலம். அதாவது நம்ம அந்த மற்ற புத்தர் பொம்மைகளுக்கு போக கூடாது, நம்ம தங்கத்தினால் அந்த சிலைக்கு அந்த புத்தர் சிலைக்கு மட்டும் தான் போகணும்னு சொல்லிட்டு ஆணவத்துல அந்த நேரம் கொண்டு போய் அத அந்த அவருடைய புத்தர் தங்கத்தினால அந்த புத்தர் மடத்துக்கு மட்டும் வச்சிருக்காரு. அதை தினந்தோறும் புகைப்பட்டு புகைப்பட்டு புகையப்பட்டு அப்படி கருகி நிலையில் ஆயிடுச்சான். இதுல என்னன்னா ஒரு நல்ல எண்ணங்கள் பாத்தீங்களா, நற்பண்புகள் நல்ல எண்ணங்கள் தான் உயர்ந்த மனநிலையை வளர்க்கும், நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும். சோரி, அத பாத்தீங்கன்னா அதனால ஒரு சின்ன ஒரு இதுல ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு, மீனிங்கள் இருக்கு. அதனால எல்லாமே சமம், எல்லாருமே ஒன்னு சொல்லிட்டா அந்த தீவனையே வராது. சோரி, என்னுடைய கருத்து வீட்டை முடித்துக்கொண்டு என் உரையை முடித்துக்கொள்ளீங்க. நன்றி, தேங்க்யூ சோ மச்.
1: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சி ஒரு மடத்து நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
2: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு மேடம்,
1: சொல்லுங்க சார்.
2: மேடம், தலைப்பு ஒரு வாட்டி சொல்லுங்க மேடம்.
1: இன்னா செய்யாமை,
2: இன்னார் செய்தல ஒருத்தர் அவர்னால நன்னலும் செய்துவிடும் சொல்லிருக்காங்க. அதாவது நாம என்ன காரியங்கள் செய்யறோமோ அதையே நம்ம திருப்பி கிடைக்க போகுது. உதாரணத்துக்கு சொல்ல போன மேடம், பூக்களை விதைத்தால் பூக்கள் கிடைக்கும், முட்களை விதைத்தால் முட்கள் கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு நமக்கு கெடுதல் செய்யறது நமக்கு நல்லதுன்னு நினைச்சிட்டு சில பேர் செய்யறாங்க. ஆனா அது வந்து பிற்காலத்துல வேற ஒரு ரூபத்துல அவங்களுக்கு திரும்பி வரும். அதனாலதான் பெரும்பாலும் வந்து யாருமே யாருக்கு தீங்கு செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. தீங்கு செய்ய நம்மளுடைய தலைமுறைகளை வழி வழியா தாக்குங்கிறது என்னோட
1: கருத்து.
2: தயவு செய்து நல்லதே நினைப்போம், நல்லதே நினைப்போம், அனைவருக்கும் நல்லது நடக்கட்டும் என்று நினைப்போம்.
1: சிறப்பு, நன்றி
2: நன்றி நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சிவர் மடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: எம் அபு சாலி தாண்டமூர்த்தி.
1: சொல்லுங்க சார்.
3: சகிப்பு தன்மை, விட்டு கொடுக்கும் தன்மை, பொறாமைய எண்ணங்களா நம்ம கிட்ட இருக்க கூடாது. சகிப்புத்தன்மை இருக்கணும் மேடம். ஏதா இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தவங்க ஒரு தாழ்வான எண்ணத்தை பேசிட்டா கூட சரி போட போறாங்க, இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டுட்டு போயிடும். அந்த பஸ்ல யாருக்குள்ள கூட சொல்லுங்க, இடம் பிடிக்கலாம் திட்டுவாங்க போவாங்க. இதுல சில வன்மையான ஒரு அரடி நிலத்துக்கெல்லாம் சண்டையாகி கோர்ட்டு வழக்கு இதெல்லாம் நடக்குது மேடம். இதெல்லாம் வந்து உயிர் ஜீவன்லாம் பலியாகுது மேடம். வீட்டை கொளுத்துறது இது மாதிரி ஒரு பாடல் நம்ம நுழம்பு ரயா சொன்ன மாதிரி அந்த பாடல் காட்டி இதை வர்ணித்து தான் ஏதிக்கிறாங்க மேடம்.
1: ஆமா ஆமா, அது நடக்கு. அதாவது மனிதன் கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அவன் நடைமுறையில செய்யக்கூடிய செயல்களை தானே நம்ம பாடல் வரிகளாவோ இல்ல திரைப்பட காட்சிகளாவோ நம்ம வடிவமைக்கிறோம்.
3: அந்த கால்நடை ஜீவராசிகள் இருக்கிற ஒரு அறிவுத்தன்மை நம்ம மனித இனத்துல ஒரு சில தவறு பண்றதுனால மனசு அதிகமா பாதிக்கும் மேடம்.
1: ஓகே,
3: நம்ம வீட்டுல இருந்து வரணும் மேடம் இந்த சகிப்புத்தன்மை. இதான் என்னுடைய தாழ்மையான கருத்து.
1: சிறப்பா ரொம்ப சுருக்கமா அழகா சொன்னீங்க, நன்றி.
3: மிக்க நன்றி மேடம்.
1: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம், சொல்லுங்க.
4: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
4: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்ன குழந்தைனா சுருக்கமா முடிச்சிட்டு போற வளவன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார்.
4: அதாவது திருக்குறள்ல இருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு பேர் இனம். இன்னைக்கு நாங்கள் அந்த ஒரு நிகழ்ச்சி செய்யும் போது முதல்ல இந்த வரிகளை சொல்லிதான் நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பிறர் எல்லாம் பெற வேண்டும், வாழ்வில் அனைவரும் பஞ்சம் இல்லாம இருக்க வேண்டும் இல்லைங்களா?
1: ஆமா,
4: யாருக்கும் எவ்வித குறைகள் இருக்க கூடாது. அதனால என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, எது கிடைக்குதோ அது அந்த நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும். ஒரு வரி கூட இருக்குன்னு அவங்க சொன்னீங்க, இந்த பெட்ரோலை பத்தி பேசிட்டு இருந்தீங்க
1: நினைக்கிறேன்.
4: பெற்றோர்களை பத்தி பேசிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், பெற்றோர்களை அனாதாசிரமத்தில் கூட விடாமல் இருக்கும் வரை நாங்கள் பாதுகாப்போம். வாய்ப்பு, நன்றி.
1: ரொம்ப சுருக்கமா அழகா சொன்னீங்க, நன்றி. இன்னைக்கு நேய நேரம் நிகழ்ச்சியில் இன்னா செய்யாமை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்னா செய்யாமை அப்படின்றது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நம்ம தீங்கு செய்யாமல் வாழறது தான் ஒரு வாழ்க்கை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம எந்த தீங்கும் செய்யாமல் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஒரு ஒரு சிறு உயிரிகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அத்துணை உயிர்களுக்குமே வந்து ஒரு தீங்கு நடக்காமல் நம்ம நடக்கிறோமா அப்படின்றது தான். இயற்கைகளை இன்றைக்கி நம்ம வந்து எந்த அளவுக்கு, அதுவும் இயற்கையையும் நம்ம தீமையை செய்கிறோம். ஸோ தீமை செய்கிறதால தான் நமக்கே தீமை வந்து விளைவிக்குது, வந்து சேருது, அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன

உயிரிகள் வாழறதுக்கான புகலிடங்களை வந்து நம்ம வந்து அழித்தொழிச்சிட்டோம். அதுங்களுக்கு புகலிடம் இல்லாமல் இன்றைக்கி வந்து தடுமாறுது. உயிரிகள் வந்து பல இனங்கள் சிற்றினங்கள் வந்து அழிஞ்சு போகும் நிலைக்கு ஆகிடுது, அழிஞ்சும் போயிருச்சு அப்படின்றோம். அதை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகளில் அரசாங்கம் பல்வேறு யுக்திகளை வந்து கையாண்டுட்ருக்காங்க. இது எல்லாமே கூட ஒரு தீமை தானே. அதனால தான் இன்னா செய்யாமைன்றது ஒரு பொதுவான கருத்தாக தான் நம்ம இங்கே முன் வைக்கணும். நம்ம இதை ஒரு நான் வந்து ஒருத்தனுக்கு என்னோட நண்பர்களுக்கோ இல்லை உறவினர்களுக்கோ இல்லை என்னை சார்ந்தவர்களுக்கோ பணிபுரியும் நபர்களுக்கோ இப்படிலாம் நான் தீங்கு செய்யாமல் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம கடந்துட முடியாது. இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் பயணிக்கும் போது முகம் தெரியாத நபர்கள் கூட இருப்பாங்க, அவங்களுக்கு நம்மளால் எந்த தீங்கும் ஆகிடக்கூடாது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்மளையே நம்பி இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, இவங்க தான் நமக்கு அப்படின்னும் போது ஆசிரியர்களை நம்பி இருக்கும் மாணவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களை நம்பி இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும், கணவனை நம்பி இருக்கக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், குடும்பத்தை நம்பி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை சார்ந்து தான் இந்த உலகமே வாழ்ந்துட்டுருக்குது. ஒன்று ஒன்று சார்ந்து தான் இருக்குது, டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இல்லவே இல்லை. அப்போது எல்லாருமே ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும்போது கொஞ்சம் இப்போ நம்ம தோல் மேலே ஒருத்தவங்க சாஞ்சிட்ருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் லைட்டாக அப்படி நகர்த்துட்டோன்னா அவர்கள் விழுவதற்கு நாம் அவர்களுக்கு இடம் கொடுத்து கூடக்கூடிய இடத்துல இருப்போம் நம்ம. ஸோ அவர்களுக்கு விழுவதற்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் எழுவதற்கு தோல் கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நிச்சயம் அப்படி யோசிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தீங்கு செய்யும் எண்ணம் நிச்சயம் வராது. தொடர்ந்து பேசலாம்.

0: நேரம் 11:55 நேயர் நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான தலைப்புல பேசிட்டு இருக்கோம். இன்னா செய்யாமை அப்படின்ற தலைப்புல நிகழ்ச்சியில் பேச வரும் நேயரோட கருத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: மீண்டும் கலையரசு, ஒரு சின்ன செய்தி
0: சொல்லுங்க சார்.
1: மனம் போல மாங்கல்யம் சொல்லுவாங்க. இந்த குடும்பம் ஒரு மோசமான குடும்பமா? அவகிட்ட நல்ல எண்ணமே கிடையாதுப்பா. மற்றவங்க கெட்டு அழிஞ்சு போகணும், சீரழியணுங்க அப்படிங்கிற ஒரு ஒரு தவறான கண்ணோட்டத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கப்பா. இவங்கள திருத்த மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு விமர்சனத்துக்கு ஒரு சிலர் ஆளாயிடுவாங்க. சரி, மகன் வந்து

0: எட்டு அப்படிங்கிற வண்டியை சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான மிகப்பெரிய மருத்துவமனையில் வண்டியில் ஓட்டிட்டு இருக்கிறார் இப்போ அவர். அவர் சொல்லுவாரு, அப்பா நீங்க நல்லது செய்தது நாங்க நல்லா இருக்கோம்பா, எங்க தாத்தா முன்னோர் நல்லது செய்தது எங்களுக்கு நல்லது கிடைக்கும்பா, திணை விதத்தும் திணை இருப்பான் திணை விதத்தும் திணையா இருப்பாங்கிற மாதிரி நம்ம நல்லது செய்தோம்னா நல்லாவே இருப்போம்பான்னு சொல்லி சொல்லுவாரு. எங்க பங்காளிங்க எங்களை கெடுக்கிற நோக்கத்தோட எங்களை வாழ்வு சீரழிச்சு விட்டாங்க, இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சுட்டு
1: இருக்காங்க. வினை விதைத்தவர்கள் வினை அறுக்க தான் செய்வாங்க இல்லையா, அதுதான் உலக நடப்பு நியதியும் கூட அதுதான்.
0: கஷ்டத்துலதான் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துருக்கோம், அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அதனுடைய பலனை அவங்க அனுபவிச்சுன்னு நாங்க கனவுல கூட நினைக்கல, தானே அது வந்து சேருது. நல்ல எண்ணமும் நல்ல செயல் இருந்தா மட்டும்தான் ஒருத்தங்க நல்ல வாழ்க்கை வாழ முடியும். மொழிய இந்த மறுப்போம் மன்னிப்போம் அது இதுங்கிறதுலாம் இந்த காலத்துக்கு எடுப்படாத விஷயம். மாற்றம்ங்கிறது வரணும்,
1: நன்றி சார், நன்றி. இப்போ திருக்குறள்லயே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய விடயங்கள் அதை பத்தியே நேயர்களுமே சிறப்பா பேசிட்டாங்க இல்லையா. அதாவது எவ்வளவு ஒரு சின்ன ஒரு துன்பமானா இருந்தாலும் அது சிறிய காலங்களா இருந்தாலும் யார் மனசுலேயுமே வந்து துன்பம் செய்யக்கூடாது அப்படின்றத, நம்ம இவங்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு சிறந்த அறத்தின் மாண்பாக கருதப்படுது. ஒரு அறத்தின் செயல் என்ன அப்படின்னா, சிறப்பான விடயமாக பார்க்கப்படுது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பிறருக்கு எனக்கு வலிக்கும், எனக்கு ஊசி குத்தினா எனக்கு வலிக்கும், அந்த வலியை நான் உணர்ந்திருக்கேன். தீயால் சுட்டால் அந்த தீயின் கொடுமை என்ன அப்படின்றது எனக்கு தெரியும், அப்போ அந்த தீ சுடும் அப்படின்றது எனக்கு தெரியும். இதையெல்லாம் நான் உணர்ந்த நான் அந்த தீயை நான் இன்னொருத்தருக்கு சுட வைப்பேன் அப்படின்ற மாதிரியும், அந்த தீயால் நான் சுட்டிருப்பேன் அப்படின்றதும், அந்த ஊசியால் நான் உங்களை குத்தி கிழிப்பேன் அப்படின்றதும், இதெல்லாம் வந்து நமக்கு ஏற்பட்ட வலி தான் இன்னொருவருக்கும் ஏற்படும் என்பதை உணர்ந்த எந்த ஒரு மனிதரும் பிறருக்கு நிச்சயம் தீங்கு செய்ய மாட்டான். இதுதான் இந்த இன்னா செய்யாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இன்றைக்கி நம்ம ரொம்ப அற்புதமான தலைப்பில் இன்றைக்கி சிறப்பாக நேயர்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க. அருமையாக பேசிய நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:04.
1: வளமான பாரதம், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் ஏ. முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
2: என்னப்பா மனோகர, ஒரே சோகமா இருக்கிற, எப்பவும் இப்படி இருக்க மாட்டேன்.

0: தச்சு வேலையில உன்ன மாதிரி யாரும் செய்ய முடியாது. அப்படி ஒரு சுறுசுறுப்பு உனக்கு இருக்கும், அப்படி ஒரு நேர்த்தியும் இருக்கும். ஏன்பா உன் சோகத்துக்கு என்னதான் காரணம்?
1: வாப்பா ரகு, வாப்பா. ஒண்ணுமில்லப்பா, மனசுல ஒரு சோகம். அதான்
0: ஏன்பா மனோகர், அண்ணன் தம்பியா பழகுறோம், என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா?
1: தப்பா நினைக்காதப்பா, என் பையன் இருக்கான்ல.
0: ஏன்பா தமிழ் கீதனுக்கு என்னது, என்ன சொல்ல வர?
1: ஆமாம்பா, பிளஸ் டூ முடிச்சுட்டு மேல படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்பா. மார்க்கு கொஞ்சம் கம்மியா எடுத்துட்டான், அதனால காலேஜ் படிக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான்பா அவன்.
0: சரிப்பா மனோகர், அவன் விருப்பம் தான் என்ன? கேட்டியா என்ன சொன்னான்?
1: கேட்டேன், என் கூட சேர்ந்து மரவேலை செய்ய போறான்றான். படிக்க பிடிக்கலையாம்பா அவனுக்கு. தச்சு தொழில பெரிய ஆளாகிய கை நிறைய சம்பாதிக்கலாம்னு ஆசைப்படுறான். என்கிட்ட பெருசா ஒன்றும் வசதி இல்லைப்பா, அதான் சோகமா இருக்கிறேன்பா.
0: மனோகர், முதல்ல சோகமா இருக்கிறத விடு, உனக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சுப்பா. கடவுள் கண்ணை திறந்துட்டாரு.
1: ரகு என்னப்பா சொல்ற, எனக்கு நல்ல காலம் வந்துருச்சா?
0: ஆமாம்பா, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் நடைமுறைக்கு வந்துடுச்சுப்பா.
1: ரகு என்னப்பா சொல்ற, எனக்கு நல்ல காலம் வந்துருச்சுங்கிறதுக்கும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்துக்கும் என்னப்பா தொடர்பு?
0: என்ன இப்படி கேட்டுட்ட மனோகர், நீ தச்சு தொழில் செய்யற.
1: ஆமா,
0: உன் பையனுக்கு 18 வயசு ஆயிடுச்சு.
1: இதுக்கும் விஸ்வகர்மா திட்டத்துக்கும் என்னப்பா தொடர்பு?
0: தொடர்பு இருக்கு மனோகர். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் தச்சர், கொல்லர், பூட்டு தயாரிப்பவர், குயவர், இப்படி 18 பாரம்பரிய தொழில்களை மேற்கொள்ளும் 18 வயது நிரம்பிய கைவினை கலைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களுக்கு 5% வட்டியில 1 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்து அவர்கள் தங்களது தொழிலை ஆரம்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது.
1: அப்ப என் பையன் லோனு வாங்கி, அதுவும் 5% வட்டியில 1 லட்சம் ரூபாய் வாங்கி தொழில் தொடங்க அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள தங்கமான திட்டமா இந்த விஸ்வகர்மா திட்டம்?
0: ஆமாப்பா மனோகர், முதல்ல 1 லட்சம் லோனு,
1: சரி,
0: அதை நல்ல முறையில கட்டி முடிச்சுட்டா மீண்டும் 2 லட்சம் ரூபாய் அதே 5% வட்டியில.
1: அடேங்கப்பா ரகு, இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி மேலும் பல விவரங்களை தெரிஞ்சுக்கணும்பா.
0: அதுக்கு என் வண்டியில ஏறி உக்காரு. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில இருக்கிற மாவட்ட தொழில் மையத்துக்கு தான் நான் இப்ப போறேன். நீயும் வந்தீன்னா அங்க டிக் மேனேஜரு அப்புறம் துணை மேலாளர் இவங்களெல்லாம் பார்த்து இது சம்பந்தமா நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: அப்ப வாப்பா, வாப்பா உடனே கிளம்பலாம், வண்டி எடுப்பா.
0: சரிப்பா சரிப்பா, உட்காருப்பா. ஒரு வழியா மாவட்ட தொழில் மையம் வந்துட்டோம்.
1: ஆமா,
0: அதோ கே கோவிந்தராஜன் அப்படின்னு போர்டு போட்டிருக்கு பாருப்பா.
1: ஆமா ஆமா ஆமா, சரிப்பா உள்ள போகலாம் வா.
0: வணக்கம் சார், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்தோம் சார்.
1: ஆமா சார், சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறோம்.
2: நமது பிரதமர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டமானது கிராமப்புற மற்றும் நகர்ப்புற இந்தியாவின் பாரம்பரிய கைவினைகள் மற்றும் கைவினை தொழிலாளர்களை ஆதரிப்பதாகும். இதனுடைய பயன்கள் என்னவென்றால், பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தில் இணையம் விரும்புபவர்கள் பொது சேவை மையத்தின் மூலம் முன்பதிவு செய்ய வேண்டும். வெற்றிகரமான பதிவு மற்றும் சரிபார்ப்புக்கு பிறகு பயனாளிகளுக்கு பிரதமரின் விஸ்வகர்மா சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்படும். திறன் சரிபார்ப்புக்கு பிறகு பயனாளிகளுக்கு சொந்த தொழில் தொடங்க, தொழில் சார்ந்த கருவிகளை வாங்க இ வவுச்சர் மூலம் ரூபாய் 15,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும். திட்டத்தில் இணைபவர்களுக்கு ரூபாய் 500 உதவித்தொகையுடன் கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும். கைவினை கலைஞர்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் 1 லட்சம் வரை 5% வட்டியுடன் வங்கிகளின் மூலம் வழங்கப்படும். இதனை தவணை முறையில் 18 மாதங்களில் திருப்பி செலுத்த வேண்டும். திருப்பி செலுத்திட்ட பிறகு மேம்படுத்தப்பட்ட திறன் பயிற்சி முடித்தவர்களுக்கு 2வது தவணையாக ரூபாய் 2 லட்சம் வரை 5% வட்டியுடன் கடன் வழங்கப்படும். இத்தொகையினை 30 மாத தவணையில் திருப்பி செலுத்த வேண்டும். இத்திட்டத்திற்கு சுமார் ரூபாய் 13,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஒரு 18 பாரம்பரிய தொழில்கள் இத்திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட உள்ளன. தச்சர், படகு தயாரிப்பாளர், கவசம் தயாரிப்பவர், கொல்லர், சுத்தியல் மற்றும் கருவிகள் தயாரிப்பவர், பூட்டு தயாரிப்பவர், பொற்கொள்ளர், குயவர், சிற்பி, கல் உடைப்பவர், காலணி தைப்பவர், கொத்தனார், கூடை, பாய் துடைப்பம் தயாரிப்பவர், கயிறு நெசவாளர், பொம்மை தயாரிப்பவர், முடிதிருத்தும் தொழிலாளர், பூமாலை தொடுப்பவர், சலவை தொழிலாளி, தையற்காரர் மற்றும் மீன் பிடி வலை தயாரிப்பவர். இத்திட்டத்தின் சிறப்புகள் பற்றி டெபுட்டி ஃபங்க்ஷனல் மேனேஜர் விளக்கமாக

0: தெரிவிப்பார்.
1: வணக்கம் சார்.
2: நீங்களும் விஸ்வகர்மா திட்டத்தை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் சார்.
1: ஆமாம் சார், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சார்.
3: ஜி ஜெயராமன், நமது பாரத பிரதமர் அவர்கள் அறிவித்த விஸ்வகர்மா திட்டம் கடந்த மாதம் செப்டம்பர் 17 பாரத பிரதமர் அவர்களால் முறைப்படி துவக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் வருகின்ற 5 ஆண்டுகளுக்கு அமலில் இருக்கும், அதாவது 2028 வரை. இந்த திட்டத்தின் நோக்கம் இந்தியாவில் உள்ள நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் வாழும் கைவினைஞர்களின் வாழ்வாதாரத்தை ஆதரிக்கும் திட்டமாகும். தற்போது இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு 18 வகையான தொழில்கள் அடையாளப்படுத்தப்பட்டு அந்த தொழிலில் மேற்கொள்ளும் கைவினைக் கலைஞர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் கைவினைஞர்கள் அருகாமையிலுள்ள பொது சேவை மையத்தில் விஸ்வகர்மா இணைய முகப்பில் பதிவேற்றம் செய்யப்பட்டு பயன்பெறலாம். இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு கைவினைஞர்கள் குறைந்தபட்சம் 18 வயதுக்கு மேல் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் மட்டுமே இந்த திட்டத்தில் பயன்பெற முடியும். அதாவது ஒரு குடும்பம் என்பது கணவன், மனைவி, திருமணமாகாத பிள்ளைகள். அரசு ஊழியரோ அல்லது அவரது குடும்ப உறுப்பினரோ இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. மேலும் ஏற்கனவே மத்திய மாநில அரசின் திட்டத்தில் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெற முடியாது. இந்த திட்டத்தில் இணையதள வாயிலாக பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு அவர்களுடைய விளக்கங்கள் ஆய்வு மேற்கொள்ளப்படும், சரிபார்க்கப்படும். அதாவது அவர்கள் இந்த தொழிலை செய்கிறார்களா, அவர் ஆதார் எண் மற்றும் குடியிருப்பு சம்பந்தமான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுபடுத்தப்பட்டு சரிபார்க்கப்பட்டு பிறகு ஒப்புதல் கிடைத்தவுடன் அவர்களுக்கு விஸ்வகர்மா அடையாள அட்டை ஒன்று வழங்கப்படும். விஸ்வகர்மா அனுமதி உடைய சான்றிதழும் வழங்கப்படும். அப்படி அந்த சான்றிதழில் அவர்களுக்குன்னு ஒரு தனி எண் ஒதுக்கப்படும். அந்த தனி எண்ணை பயன்படுத்தி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தின் பயன்களை அடையலாம். இந்த பயன்களாக முதலில் அவர்களுடைய திறனை சரிபார்த்து இவர்களுக்கு தற்பொழுது இந்த திறன் இருக்கிறது, இவர்களுக்கு இந்த தொழிலை மேற்கொள்வதற்கு மேலும் திறன் வேண்டும், இப்படி அவர்களுடைய திறன்கள் ஆய்வு செய்யப்பட்டு அந்த திறன்களுக்கு ஏற்றவாறு அடிப்படை பயிற்சி அளிக்கப்படும். அந்த அடிப்படை பயிற்சி அளிக்கும் பொழுது தேவையான கருவி உபகரணங்களும் வழங்கப்படும், ₹15,000 மிகாமல். அந்த பயிற்சியின் போது அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு நபருக்கு ₹500, அடிப்படை பயிற்சி 5 முதல் 7 நாட்களுக்கு வழங்கப்படும். இந்த பயிற்சி முடிவடைந்தவுடன் அவர்களுக்கு வங்கிகள் மூலம் கடன் உதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலும் மேம்பட்ட பயிற்சி பெற விரும்புபவர்கள் மேலும் 15 நாட்களுக்கு மேம்பட்ட பயிற்சி அளிக்கப்படும். இந்த மேம்பட்ட பயிற்சி என்பது எவ்வாறு ஒரு தொழிலை நிர்வகிப்பது, எவ்வாறு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மேற்கொள்வது போன்ற பலவிதமான தொழில்நுட்ப விவரங்களை அந்த பயிற்சியில் அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் அனுமதிக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் பயிற்சி வழங்கப்படும். இப்படி அவர்கள் பயிற்சி முடிந்தவுடன் அந்த சான்றிதழோடு அந்த பயிற்சி புலனோடு அவர்கள் வங்கியை அணுகி அவர்கள் மேற்கொள்ள விரும்பும் தொழிலுக்கு முதல் தவணையாக ₹1,00,000 5% வட்டியுடன் அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். அந்த கடன் வசதி பெற்றவுடன் அவர்கள் 18 மாதத்தில் அந்த கடனை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு 2வது தவணையாக மேலும் ₹2,00,000 அதே 5% வட்டியுடன் வழங்கப்படும். அந்த தொகையை 30 மாதத்திற்குள் திருப்பி செலுத்தி விட வேண்டும். இது வந்து கடன் வழங்கும் சம்பந்தமான பயன். மற்றொரு பயன், அவர்களுக்கு அந்த கருவி தொகுப்பு பயிற்சி கொடுக்கும் போதே ₹15,000 மிகாமல் வழங்கப்பட்டுவிடும். அது ஒரு பயன். மற்றொன்று பயன், அவர்கள் தயாரிக்கும் தொழிலுக்கு சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவது. சந்தை வாய்ப்பு என்பது அவர்கள் தயாரிக்கின்ற பொருட்களை எந்த இடத்தில் அந்த காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனைக்கு செய்யலாம் என்பது போன்ற சந்தை வாய்ப்புகள், ட்ரேட் ஃபேர், எக்ஸிபிஷன், இவ்வாறு பல்விதமான சந்தை வாய்ப்பை மேம்படுத்தும் வகையான முன்னெடுப்புகள் செய்வதற்கு இந்த திட்டத்தின் மூலம் அரசாங்கம் உதவி செய்கிறது. மேலும் அவர்கள் ஜிம் போர்ட்டல் போன்ற போர்ட்டல்களிலும் அதன் மூலயமாக அவர்கள் அவங்களுடைய பொருட்களை சந்தைவாய் பயன்படுத்துவதற்கு வழி இருக்கிறது. இவ்வாறு இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த 18 வகையான தொழில் மேற்கொள்பவர்கள் அவர்களுடைய தொழில் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இந்த திட்டம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இந்த திட்டத்தினுடைய பயன்பெற்றவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி வாழ்வாதாரத்தையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு

0: இந்த திட்டம் முழு வசதி வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அடையாளம் காண்பிக்கப்பட்ட 18 வகையான தொழில் மேற்கொள்ளும் கைவினைஞர்கள் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டும், மேலும் இது சம்பந்தமாக தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கும் விளக்கங்களுக்கும் விஸ்வகர்மா என்ற இணைய முகப்பிலும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நேரடியாக விளக்கம் பெற விரும்புவோர்கள் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழில்பேட்டையில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தின் அலுவலகத்தின் அலுவலக நேரத்தில் தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் பயன்பெற்று நீங்கள் எல்லா வகையிலும் நல்ல சிறந்து விளங்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
1: ரெண்டு பேரும் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி நிறைய செய்திகள் சொன்னாங்க, ஆனா இந்த கைவினை கலைஞர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறாங்க அதையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்குப்பா.
2: அதுக்கு புதுச்சேரியிலிருந்து கடலூர் போற வழியில அரியாங்குப்பத்துக்கு கொஞ்சம் முன்னாடி முருங்கப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்க போகணும்.
1: ஓஹோ, சரி சரி.
2: அங்க கலை மற்றும் கைவினை கிராமம் இருக்கு. அங்க போனோம்னா பல்வேறு கைவினை தொழில் செய்யும் கலைஞர்களை நாம சந்திக்கலாம்.
1: வந்துதான் வந்துட்டோம், அங்கேயும் போயிட்டு வந்துடுவோமே.
2: சரிப்பா மனோகர், வண்டியில உட்காருப்பா.
1: சரி சரி,
2: வண்டி எடுக்கட்டுமா?
1: உட்காந்துட்டேன், வண்டி எடுப்பா.

0: மனோகர் இங்கதான்ப்பா, இறங்குப்பா, உள்ள போலாமா?
1: போகலாம். ரத பாக்குறதுக்கு அழகான இடமா இருக்குதுப்பா, வா உள்ளே போவோம்.
0: அதுவும் அந்த ஸ்டால்ல இருக்காரு அவரு, கலைமாமணி எஸ் அரியபுத்திரி. அவரை சந்திச்சு முதல்ல பேசுவோம்ப்பா.
1: ஐயா வணக்கம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்களேன்.
2: என்னுடைய பெயர் கலைமாமணி அரியபுத்திரி. நான் புதுவை மாநிலத்தை சேர்ந்த வில்லியனூர் என்ற ஊரில் வாழ்ந்து வருகிறேன். கிட்டத்தட்ட 40 வருடமாக ஓவியத்துறையில் சேவை செய்து கொண்டிருக்கிறேன். டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலியமாக முருங்கப்பாக்கத்தில் கலை மற்றும் கைவினை கிராமம்னு ஒன்று திறந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 20 கைவினை கலைஞர்கள் நாங்கள் எல்லாமும் சேர்ந்து இந்த கைவினை கிராமத்தை மேம்பாடு செய்வதற்காக எங்களுடைய தொழிலை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ பாரத பிரதமர் அறிவித்த இந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது கைவினை கலைஞர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறது. ஏன்னா இந்த கைவினை கலைஞர்கள் மேற்கொண்டு அவருடைய கைவினை பொருட்களை செய்வதற்கும் விற்பதற்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் அவர்கள் கடன் உதவியெல்லாம் செய்ய தயாராக இருக்கிறார்கள். இந்த மாதிரியான திட்டத்தை நாங்கள் அனைத்து கலைஞர்களும் வரவேற்க நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதேமாதிரி பாரம்பரிய கலைகள் எதுவும் அழிந்து விடாத அளவுக்கு இது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வையை உண்டு பண்ணியிருக்கிறது. மேலும் நாங்கள் கலைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருப்போம். நம்ம பாரத பிரதமர் எடுத்திருந்த முடிவு எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்பதை மனமகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். பாரம்பரிய கலையை அழியாத வண்ணம் அவர் மேற்கொண்டு நிறைய திட்டங்களை செய்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்றும் அவருக்காக கோரிக்கை விடுக்கிறோம்.
1: அப்புறம் வேற யாரை பார்க்க போறோம்
0: மனோகர்? அதோ சுடுமண் சிற்பங்கள் செய்யறாரு.
1: ஆமா,
0: கலைமாமணி என் சண்முகம்.
1: சார் வணக்கம். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி சொல்லுங்களேன் சார்.
3: நான் டெரக்கோட்டா மண் சிற்ப கலைஞரை ஒர்க் பண்ணிட்டு வரேன். புதுச்சேரியில் முருங்கப்பாக்கத்தில் டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜ்னு ஒரு இடம். டைரக்டர் தான் எங்களுக்கு 20 கடையை செலெக்ஷன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடை விதமாக எங்களுக்கு அறிமுகப்படுத்தி எங்களை வந்து தொழில் வளர்க்க ரொம்ப உறுதுணையாக எங்களுக்கு டைரக்டர் டூரிஸ்ட் பண்ணி. முருங்கப்பாக்கத்தில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் முதல் வந்து லேம்ப் ஷேடு, ரெண்டாவது வந்து தேங்காய் ஓட்டில் வந்து கம்மல்கள் செய்யப்படுது, அதுக்கடுத்து வந்து லெதர் கிராஃப்ட் ஒன்று, அப்புறம் வந்து இந்த பாய் நெசவு பண்ணுறது, மெழுகுவத்தின்னு செய்வாங்க, எக்ஸ்போர்ட்லாம் பண்ணின்னு இருக்காங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் இருக்குது, சங்கல் இந்த ஓவியம் மர வேலைப்பாடு சிற்பம் ஓவியம் பேப்பர், இன்னொரு வந்து ஊஞ்சல் மேட்டு யோகா மேட்டு கைத்தறி, இன்னொரு மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணின்னு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பனை ஓலையில் வந்து கூடை பண்ணிக்கினு இருக்காங்க. டெரக்கோட்டா மண் சிற்ப சிலை செய்துன்னு இருக்காரு. பேக் ஐட்டம் பண்ணிக்கின்னு இருக்காரு. ஒரு 20 கடையும் இங்கே அமைஞ்சிருக்குது. விஸ்வகர்மா திட்டத்தில் இந்த டைமில் இங்கே இருக்கிற வாழ்வாதாரத்துக்கு அத்தனை குடும்பத்துக்கும் லோனுன்ற ஒரு அடிப்படை கொடுத்ததுனால இதை சந்தோஷப்படுகிறோம். டெரக்கோட்டாவெலாம் வளரணும், மற்ற தொழில்கள் வளரணுன்ட்டு முன்னுரிமையாக எங்களுக்கு இருந்து எங்களை வாழ்வாதாரத்தை பெருக வைக்கிறதுக்கு நம்ம பிரதமருக்கு ரொம்ப நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மனோகர், பக்கத்தில் காகித பொருட்கள் செய்யும் கலைஞர் ஆர் சிவபெருமாள் இருக்காருல்ல?
1: ஆமாம்,

0: அவர்கிட்டயே நம்ம பேசணும்.
1: சரி சரி, வா போயிட்டு பேசுவோம். சார், விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: வணக்கம், நாங்கள் வந்து புதுச்சேரி அரசோடைய சுற்றுலாத்துறையுடைய ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் இருக்கிறேன். கைவினை காகித பொருட்கள் நான் ஒரு 25 வருஷமாக செஞ்சுன்னு வரேன். பாரம்பரிய தொழிலில் இது நானாக தான் உருவாக்கினேன் இந்த தொழில். இது நான் வந்து ஃபஸ்ட்டு வெளியில் ஒர்க் பண்ண இடம் வந்து பேப்பர்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க, அந்த இடத்துல இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்துட்டு பிறகு சரி நம்ம என்ன செய்யலாம், சரி நமக்கு தெரிஞ்ச பேப்பரை வச்சு எதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு ஒர்க்கை பற்றி கிராஃப்ட் எல்லாம் தெரியாது, பேப்பரை பற்றி மட்டும் இந்தியாவில் என்னென்ன விதமான பேப்பர்லாம் இருக்கணும் அதெல்லாம் தெரியும். அப்போ செய்யும்போது சில பேர்கிட்ட ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படிலாம் சாம்பிள் கொடுங்க அப்படின்னு கேட்டேன், யாரும் ஹெல்ப் பண்ணலை. சரி இது நாம்ளே செய்வோம்ட்டு நான் எப்படி செய்ய ஆரம்பித்தேன், ஆரம்பத்தில் நிறைய தப்புலாம் பண்ணேன். அப்புறமா நெக்ஸ்ட் டைம் அந்த தப்புலாம் அப்படியே அவாய்ட் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ நிறைய க்ரியேட்டிவ் பண்ண ஆரம்பித்து என்னுடைய பொருள் இந்தியா ஃபுல்லாகவும் போகுது, ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வாங்கி போயிருக்காங்க. நான் மட்டும் தான் பாண்டிச்சேரியில் இருக்கிறதோ என் பொருள் வெளியே எல்லாமே போயிடுச்சு, அது எனக்கு சந்தோஷம். இப்போ நிறைய எனக்கு க்ரியேட்டிவ் பண்ணினே இருப்போம், மைண்டு வந்துனே இருக்கும். அது என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் டைம் இல்லை தவிர, இப்போ நம்ம செல்ஃபோன் ஒன்று வந்ததால் கொஞ்சம் லாபமாக இருக்குது, ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். அந்த காலத்தில் சாம்பிள் தான் ஒன்று செஞ்சு வச்சுக்குவோம். இப்போ அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ நிறைய செய்கிறோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க, பண்ணுறதை அவங்க உட்காந்து பார்க்குறாங்க, அவங்களுக்கு சில ஐடியாலாம் கேட்குறாங்க. நாங்கள் மொழம் செய்வோம் அப்படிலாம் சொல்லுவாங்க, கொஞ்சம் இங்கே வீட்டிலலாம் செய்வோம், யூடியூப்லாம் பார்த்து அப்படி செய்வோம். அந்த அளவுக்கு தெரியாது, உங்ககிட்ட நேரடியாக பார்க்கும்போது நல்ல இதுவாக இருக்குது. இங்கே நிறைய கிராஃப்ட் இருக்குது இந்த இடத்துல, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் அது ரொம்ப பயனாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம தொழில் நம்மளோட போயிடக்கூடாது இல்லையா, நம்ம ஃபேமிலியே செய்கிறாங்களோ இல்லையா, மற்றவங்களும் கற்றுன்னு போனால் அது இன்னும் பரவும் இல்லையா. ஏன்னா நான் புது விதமாக ஹேண்ட்மேட் பேப்பர்னால் ஹேண்ட்மேட் பேப்பர் மட்டும் தான் எல்லாம் செய்வாங்க, நான் ஹேண்ட்மேட் பேப்பர் கூட துணியும் மிக்ஸ் பண்ணி செய்கிறேன். ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது கூட டிசைன் பண்ணுறதுக்காக இந்த பார்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு 4-5 பொருள் நான் யூஸ் பண்ணுறேன் ஹேண்ட்மேட் பேப்பர் கூட டிஃப்ரெண்ட்டாக. வெளியில் ஹேண்ட்மேட் பேப்பர்னால் அந்தளவுக்கு பண்ண மாட்டாங்க, நம்ம அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக செய்கிறோம். பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் வந்து புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இது ரொம்ப நல்ல திட்டம். இது பிரதமர் மந்திரிக்கெல்லாம் நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த திட்டம் வந்ததால் இப்போ இந்த நம்மளுடைய தொழில் வெளியிலாம் போக ஆரம்பிச்சிருக்கு. நிறையா பேருக்கு பாரம்பரியமான தொழிலெலாம் அவங்கவுங்களோட முடிஞ்சிடாமல் வெளி உலகத்துக்கெலாம் போக ஆரம்பிச்சிருக்கு. கைவினை கலைஞர்னால் என்னன்னே நிறையா பேர் தெரியாத உலகத்தில் இப்போ இந்த திட்டத்து மூலயமா என்னென்ன விதமான கைவினை கலைஞர்கள்லாம் நாட்டில் இருக்குது அப்படின்ற விஷயம்லாம் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக உருவாகிற கைவினை கலைஞர்களுக்கும் இது லாபமாக இருக்கும். அதனால் இந்த திட்டத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்திக்கணும். நன்றி வணக்கம்
1: சார். இங்கே வாங்க, நீங்கள் மரச்சிற்பம் கலைஞர் தானே?
0: விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்களேன் சார்.
1: ஆமாம் சார்.
3: வணக்கம், என் பேர் மணிமாறன். நான் வந்து மாவட்ட தொழில் மையத்தின் மூலிமா 1993 இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் மரத்தொழில் செஞ்சுட்டு வரேன். இது வரைக்கும் ஒரு 75 பேருக்கு மேலே நான் ட்ரைனிங் கொடுத்து அவங்க என்னால் பயனடைந்து இருக்காங்க. எங்களுக்கு வந்து டிக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க மூலிமா நாங்கள் ட்ரேட் ஃபார் டெல்லிக்கெலாம் நாங்கள் போயிட்டு வரோம். அதேபோல் எங்களுக்கு புதுமைன்னு ஒரு சொசைட்டி இருக்குது எங்களுக்காகவே, அது மூலிமாவும் நிறைய ப்ரோக்ராம் போயிட்டுருக்கோம். இப்போ இன்னை வரைக்கும் நாங்கள் அது மூலிமா தான் பயனடைஞ்சிட்டு வரோம். கடை வந்து நான் முருங்கப்பாக்கம் கிராஃப்ட் வில்லேஜில் வச்சுருக்கேன். இது வந்து டூரிசம் டிபார்ட்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எங்களுக்கு மேனேஜராக திரு பாஸ்கர் சார் இருக்கார். இங்கே டூரிஸ்ட்டில் வந்து நிறைய பேர் வராங்க. இங்கே நான் இங்கே ட்ரைனிங் சென்டர் நான் இங்கேயே நடத்துகிறேனால இங்கே யார் யாரெல்லாம் புதுசாக வந்தாலும் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கற்றுக் கொடுப்பேன். நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விஸ்வகர்மா திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த திட்டம் வந்து என்ன போல இருக்கிற எத்தனையோ கைவினை கலைஞருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ஒரு பேங்க்குக்கு போனால் ஒரு லோன் கொடுக்கும்போது 1800 ஷூரிட்டி அது இதுன்னு கேட்டுன்னு இருப்பாங்க. எங்களுக்கெல்லாம் ஷூரிட்டி கொடுக்குற அளவுக்கு வசதி கிடையாது. பாரத பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம்ன்றது 18 வயசுக்கு மேற்பட்டவங்க இதில் வந்து பயனடையலான்றது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. அப்படி பார்க்கும்போது எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களாம் வந்து எங்களை மாதிரி கைவினை கலைஞர்கிட்ட வேலை கற்றுக்கிட்டு அவங்களும் சுயமாக தொழில் செய்யலாம், நாடு இது மூலியமாக முன்னேறும். இது வந்து ஒரு நல்ல திட்டன்றதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இப்போ இது 5% வட்டியில் வந்து இப்போ கொடுக்குறாங்க. நான்லாம் ஆரம்பிக்கும் போது எனக்கு லோனே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உனக்கு ஷூரிட்டி இருக்கா, யார் உனக்கு கையெழுத்து போடுவாங்க, உனக்கு என்ன பேக்ரவுண்ட் இருக்குது எல்லாத்தையும் நோண்டி பேங்க்லேருந்து என்னை எத்தனையோ தடவை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்படிலாம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு நான் வளர்ந்து வந்தேன். ஆனால் இன்றைக்கி பாரத பிரதமருடைய இந்த திட்டமானது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். யாருக்குமே இந்த ஒரு திட்டம் கிடைக்காது, எந்த நாட்டிலையுமே இருக்காது. இது நம்ம இந்தியா வந்து முன்னேறணுன்றதுக்காக அவர் ரொம்ப முயற்சி எடுத்து செஞ்சுருக்காரு. 5% எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்காது. அதை நம்ம எல்லாரும் பயன்படுத்திக்கணும், அது மூலமா நாட்டை முன்னேற்றணும்.
1: மேடம், உங்கள் ஹேண்ட் பிரிண்டிங் ஸ்டாலு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் மேடம்.
0: சொல்லுங்கள் மேடம், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
4: வணக்கம், நான் ஜெசந்தா பேசுகிறேன். நான் வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வில்லேஜில் டெக்ஸ்டைல் ஹேண்ட் பிரிண்டிங் பேஸிஸில் எல்லாம் கிராஃப்ட்டும் பண்ணேன்.

0: பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டிங் எப்படின்னா பிளாக் பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங், டை அண்ட் டை, மார்பிள் பிரிண்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிரிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இதில் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்க எல்லாருமே அவங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக தான் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் தொடர்ந்துட்டு வருவாங்க. ஒரு மாதிரி பழம்பழ தொழிலாக தான் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் இதில். ஸோ நான் இதை ஆரம்பித்ததுக்கப்புறம் அம்மா எனக்கு கூட சப்போர்ட்டுக்கு வந்து நாங்கள் இதை சேர்ந்து ஒன்றா பண்ணிட்டு இருக்கோம். இதில் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபேஷன் டிசைனிங் படித்தேன்றதால எனக்கு இதோட நாலேஜ் இருந்துச்சு. எனக்கு வந்து இன்னொரு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை. அண்ட் வந்து எனக்கு டோட்டலாக ஆர்ட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நம்மளால் என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் க்ரியேட்டிவாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு எப்பயுமே புதுசு புதுசாக ஏதாவது பண்ணலாம். வேஸ்டேஜும் வரக்கூடாது, கெமிக்கலும் இருக்கக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கான வேவும் நம்ம கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு நான் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் ஒரு பாஸ்ட் 5 இயர்ஸாக. இதில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறையா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரினா ஒரு வேஸ்ட்டை வந்து அடுத்து ஒரு ப்ராடக்டாக எப்படி எடுத்துகிட்டு வரலான்றத வச்சு கிட்ஸுக்கு சொல்லி கொடுக்குறது, சின்ன வயசுலலாம் வெஜிடபிள்ஸ் வச்சு பிரிண்ட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி பிரிண்டிங் எல்லாமே கிட்ஸுக்கும் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன். பிஎம் சார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்க பசங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் அதை தான் பண்ணணும், இல்லை நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகணும், அந்த மாதிரி டார்கெட்லாம் எதுவுமே வச்சுக்காமல் நீங்கள் ஒரு ஓனர்ஷிப்பாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு புது வாய்ப்பாக வந்து நமக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. இதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் 1 லாக் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் அழகாக பிஸ்னஸ் டெவலப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் முடிச்சுட்டு திருப்பி அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களா, அதுக்கு ஒரு 2 லேக்காக கொடுக்கறதுக்கு தயாராகவும் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ அதில் ஒரு நல்ல வாய்ப்பு எடுத்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒருத்தவங்க கீழே நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எப்பவுமே நீங்களும் உங்களுக்கான ஓன் பாஸாக இருக்கலாம். ஸோ எல்லாரும் வந்து இந்த திட்டத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
1: மனோகர், பண ஓலையில கலை பொருட்கள் சூப்பரா இருக்குப்பா.
2: ஆமா ரக
1: மேடம், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்புறம் அந்த விஸ்வகர்மா திட்டம் உங்களுக்கு வரப்பிரசாதமா?
3: வணக்கம், என் பேர் மேரி தெரசா. கைவினை கிராமத்தில் வந்து இங்கே பனவோலை பொருள் செய்கிறேன். நான் வந்து 2002 வந்து மாவட்ட தொழில் மையம் மூலயமா அந்த பனவோலை பயிற்சி கற்றுக்கினேன். அதுலேருந்து இப்போ ஒரு 22 வருஷமாக இந்த தொழிலை வந்து நான் பண்ணின்னு இருக்கேன். மாவட்ட தொழில் மையம் மூலயமா இந்த ட்ரைனிங்கும் நான் வருஷம் வருஷம் கொடுத்துன்னு வரேன். விஸ்வகர்மா திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கேன், நமக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. சுய தொழில் செய்கிறவங்க முன்னேற்றம் அடைவதற்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். இப்போ என்கிட்ட வந்து 18 வயசில் வந்து 35 வயசுக்குள்ள உள்ளவங்க வந்து ட்ரைனிங் கற்றுக்க வருவாங்க. இது வந்து மாவட்ட தொழில் மையம் மூலயமா வரவங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட்டட் இருக்கு. இதேமாரி நான் ஒரு வந்து 6 ட்ரைனிங் நான் 5-5 பேர் செட்டாக கொடுத்துருக்கேன். அவங்க இப்போ அதை பண்ணின்னு இருக்கிறாங்க இந்த பனவோலை பயிற்சி. இது வந்து நம்ம பனவோலை வந்து நமக்கு மண்ணில் வந்து மக்கி போகிறதுனால பிளாஸ்டிக்கு இல்லாமல் இந்த பனவோலை நம்ம செஞ்சோம்னா மாசுபடுறத நம்ம தடுக்கலாம். பனவோலை வந்து நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தர்ற பொருள், அதனால் இந்த பனவோலையை பயன்படுத்தினா நல்லது. இதை அதிகமாக மக்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது என்னோட விருப்பம். நன்றி.
2: ரகு, அதோ ஒரு பொம்மலாட்ட கலைஞர், அந்த கலைக்கூடத்துக்கு போவோம். உங்க பேரு?
4: என்னுடைய பேர் எலிசபெத் ராணி.
2: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம், அதை பத்தி உங்களுடைய கருத்தை சொல்லுங்களேன்.
4: பொம்மலாட்டம் மூலயமா சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த பொம்மலாட்டம் மூலயமா பாலியல் சார்ந்த வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வுகளை பள்ளி மற்றும் கல்லூரி பொது இடங்களில் நடத்திட்டு இருக்கோம். இதை தொடர்ந்து பல்வேறு சமுதாயம் சார்ந்த விழிப்புணர்வுகளை ஒவ்வொரு இடங்கள்லையும் நாங்கள் பொது தளத்திலையும் மாணவர்கள் மத்தியிலையும் நாங்கள் வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பாரத பிரதமர் அவர்களுக்கு விஸ்வகர்மா என்ற திட்டத்து மூலயமா பல பேர் பயனடைகிறாங்க. ஒரு நெசவு தொழிலாளி, பனை ஓலை பின்றவங்க, மீன்பிடிப்பு வலை பின்றவங்க, இவங்க எல்லாருமே வந்து அடித்தட்டு மக்களையும் சிந்தித்து இந்த திட்டத்தை அறிவித்த பிரதமர் ஐயா அவர்களுக்கு கலை மற்றும் கைவினை கலைஞர்களோட சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களின் திட்டத்தை கலைஞர்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் மேல்மேலும் பயன்பெற அன்போடு வேண்டுகிறோம். நானும் பயன்பெற்றிருக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
2: ரகு, இந்த கலை மற்றும் கைவினை கிராமம் ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குதுப்பா. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை கேட்க வந்த நமக்கு குடும்பத்தோட இந்த இடத்துக்கு இன்னொரு முறை வரணும்னு ரொம்ப ஆசையும் வந்துருச்சுப்பா.
1: மனோகர், நம்மளோட இன்றைய பொழுது பயனுள்ள வகையில் இருந்துச்சு.
2: ஆமா,
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பத்தி பல்வேறு செய்திகளை நாம தெரிஞ்சுக்கிட்டோம். நீ இனிமே உன் பையனை பத்தி கவலைப்படாத.
2: சரி,
1: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் உன் குடும்பத்துல ஒளி விளக்கா இருந்து வழிகாட்டும். சரி, நாம கிளம்பலாமா?
2: ரகு, கரெக்டா சொன்னப்பா. இப்போதான் என் மனசுக்கு நிம்மதி.

0: இது வரை வளமான பாரதம் நிகழ்ச்சியில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் ஏ. முருகையன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இத்துடன் இன்றைய வளமான பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேர்களே, இன்று 12:50 புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள்.
2: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
3: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
2: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.

0: ரிலீஃப் அலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12:30. 7:00

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் எஸ் சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மள் ஒரு பாசுரங்கள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக அகற்ற நீ வைத்த என தொடங்கும் பாசுரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதன் மூலம் இளநிலை மருத்துவ படிப்புக்கான இடங்களின் எண்ணிக்கை 1,36,939 அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுகாதாரத்துறை கட்டமைப்பை வலுப்படுத்த இந்த நடவடிக்கை உதவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் மருத்துவ தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில்

0: இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் எல்லைச்சாலை நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று அவர் கூறினார். எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு வசதி திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் எல்லைச்சாலை நிறுவனம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது என்பது அரசுக்கான பணி மட்டும் அல்ல என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். தொழில்துறையினரும் இதில் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் இந்த நிறுவனத்தில் சிறப்பாக பணியாற்றிய 7 பேருக்கு விருதுகளையும் திரு ராஜ்நாத் சிங் வழங்கினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் நிறுவன தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கடந்த 98 ஆண்டுகளாக இந்த குழுமம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் ஆராய்ச்சி, புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் நவீன வேளாண் எந்திரங்களை உருவாக்குவதில் இதன் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் கூறியுள்ளார். வேளாண் துறையில் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை கொளத்தூரில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், கடைசி மனிதனுக்கும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் போய் சேரணும் அப்படின்றது அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக தான் நாம் இந்த வடசென்னை பகுதியில இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்ல பாஸ்போர்ட் சேவாவை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். கேள்விப்பட்டிருப்பீங்க, போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா தபால் கொடுப்பாங்க அல்லது ஸ்டாம்ப் விற்பாங்க அப்படின்றதான் ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு போஸ்ட் ஆபீஸ்க்கு போனா உங்களுக்கு எல்லா வசதியும், பேங்கிங் வசதியோட, ஏடிஎம் வசதியோட, இன்சூரன்ஸ் வசதியோட, இன்னும் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள், முத்ரா லோன் மட்டுப்பட்ட அத்தனை வசதிகளும் உள்ளடக்கிய இன்றைக்கு ஒரு இன்டெகிரேட்டட் பாஸ்போர்ட் ஆபீஸாக செல்வமகள் திட்டத்தால் உள்பட அதுல ஒரு இது பாஸ்போர்ட் அது இல்ல, நம்ம வீட்டு பக்கத்திலேயே இருந்து நம்ம பாஸ்போர்ட்டை வாங்க முடியுன்ற சூழ்நிலையை இன்றைக்கு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில இன்றைக்கு இங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆபீஸ் திறக்கப்பட்டிருக்கிறது.
0: அரசு திட்டங்களின் பலன்கள் தற்போது மக்களிடம் நேரடியாக கொண்டு சேர்க்கப்படுவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார்.
1: ஒரு காலத்துல பேங்க்குக்கே நம்ம எல்லாம் போக முடியாது சொல்லணும். சாதாரண மனிதர்களுக்கு பேங்கே போக தெரியாது. பேங்க்னாலே ஒரு எட்டாக்கனியாக இருக்கும். ஆனா இன்னைக்கு 2014 பிறகு பல கோடி பேர் பேங்க் வாசல்ல இருக்கிறாங்க. பேங்கினுடைய வசதிகள் அவங்களுக்கு போய் சேர்கிறது. இந்தியாவில கிட்டத்தட்ட 100 கோடி பேருக்கு மேல ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அந்த ஜன்தன் அக்கௌண்ட்ல அதிகமான மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் இருக்கிறது. அந்த மகளிர் ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக அவர்களுடைய வங்கி சேவையை பெற முடிகிறது. அது மாதிரி இன்றைக்கு பல திட்டங்களை நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் நேரடியாக மக்கள் இடத்துல, பேங்க் வந்தோடனே நமக்கு ஒரு அக்கௌண்ட் வந்துருச்சு, அக்கௌண்ட் வந்தோடனே இன்னைக்கு உங்களுடைய மானியம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக டைரக்ட் டிரான்ஸ்பர் திட்டத்தின் கீழ வங்கி கணக்கிலேயே வருது.
0: பெட்ரோல், டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்கள் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன்படி டீசல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 15.50 ரூபாயும் விமான எரிபொருள் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 14.50 ரூபாயும் உயர்த்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பெட்ரோல் மீதான ஏற்றுமதி வரி லிட்டருக்கு 2.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மாற்றியமைக்கப்பட்ட கட்டணங்கள் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. உலக புகழ்பெற்ற பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரைக்கான ஆயத்தப் பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இந்த யாத்திரை இன்று பிற்பகல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 நாட்கள் நடைபெறவுள்ள இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கானோர் பங்கேற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரத யாத்திரை செல்லும் வழித்தடத்தில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கு விரிவான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ரத யாத்திரையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து செய்தி விடுத்துள்ளனர். காசநோய் பரிசோதனைக்காக சேகரிக்கப்பட்ட மாதிரிகளை ட்ரோன் மூலம் கொண்டு செல்வது நோயாளிகளின் செலவினங்களை

0: குறைக்கும் என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தின் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தெலங்கானாவில் எய்ம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து இந்த சோதனையை ICMR மேற்கொண்டதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 800க்கும் மேற்பட்டோர் இந்த ஆய்வில் பங்கேற்றதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஊரகப் பகுதிகளில் வசிப்பவர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்று அந்த ஆய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிம்ஸ்டெக் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். எதிர்கால சவால்களையும் பிம்ஸ்டெக் நாடுகள் ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசின் உணவு பதப்படுத்துதல் துறையின் செயலர் திரு அவினாஷ் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் உணவுத்துறை தொடர்பான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். உணவு உற்பத்தியில் நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். உணவுப் பொருட்களை பதப்படுத்துவதில் தூய்மையான நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் திரு அவினாஷ் ஜோஷி கேட்டுக்கொண்டார். IRCTCயின் புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் பயணச்சீட்டுகளை முன்பதிவு செய்வது எளிதாக்கப்பட்டுள்ளதாக ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த புதுப்பிக்கப்பட்ட இணையதள சேவை தொடர்பாக பொதுமக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் கோரப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 13 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தீவிரவாத அமைப்புகளுக்கு நிதி உதவி வழங்கியது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்கொரிய மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியுள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் முதல் முறையாக வட்டி விகிதங்கள் உயர்த்தப்பட்டுள்ளதாக அந்த வங்கியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-14 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஹான் யூவை வென்றார். இலங்கைக்கு எதிரான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா ராய்சந்தானி அபாரமாக ஆடி இரட்டை சதம் அடித்தார். காலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று 3 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடி வரும் இந்தியா சற்று முன் வரை 7 விக்கெட் இழப்பிற்கு 484 ரன் எடுத்துள்ளது. லக்ஷயா ராய்சந்தானி இரட்டை சதம் அடித்து 207 ரன்னுக்கு ஆட்டமிழந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு கல்வியாண்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கு கூடுதலாக 9,911 இடங்களுக்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் அளித்துள்ளது. அஞ்சலகங்கள் தற்போது வங்கி மற்றும் பாஸ்போர்ட் சேவைகளை வழங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பெட்ரோல் டீசல் மற்றும் விமான எரிபொருள் ஏற்றுமதிக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி கட்டணங்களை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
3: கதவு திறந்தது. பெரிய கம்பளி குல்லாய் தரித்த ஒரு தலை முதலில் தெரிந்தது. அதன்பின் அந்த சின்ன வாசல் வழியாக ஒரு உயரமான ஒல்லியான உடம்பு குனிந்து நுழைந்தது. உள்ளே வந்த பின் அந்த உருவம் நிமிர்ந்து நின்று தனது வலது கையை உயர்த்தி மரியாதை செலுத்திற்று. பிறகு பெருமூச்சு விட்டு அடித்தொண்டையில் பேசியது, "வணக்கம்." தாய் பதில் பேசவில்லை, வணக்கம் மட்டும் செய்தாள். "பாவல் இல்லையா?" வந்தவன் மெதுவாக தனது கோட்டை அகற்றினான். ஒரு காலை லேசாக உயர்த்தி அதில் படிந்திருந்த பனித்துளிகளை குல்லாயினால் துடைத்து விட்டான். மறுக்காலையும் உயர்த்தி இது மாதிரியே செய்தான். பிறகு தொப்பியை கழற்றி ஒரு மூலையில் விட்டெறிந்தான். அதற்குள் உலாவ ஆரம்பித்தான்.

ஒரு நாற்காலியை அதற்கு தன்னை தாங்க சக்தி உண்டா என்று பார்ப்பது போல அப்படியும் இப்படியும் பார்த்துவிட்டு பின்னர் அதில் உட்கார்ந்தான். வாயை ஒரு கையால் மூடிக்கொண்டு கொட்டாவை விட்டான். அவனது தலை அழகாகவும் உருண்டையாகவும் கட்டையாகவும் வெட்டிவிடப்பட்ட கிராப்புடனும் இருந்தது. அவனது முகம் மழுங்கு சவரன் செய்யப்பட்டு கீழ் தொங்கி பார்க்கும் முனைகளை கொண்ட மீசையுடன் இருந்தான். துருத்தி நிற்கும் தனது சாம்பல் நிற அகல கண்களால் அவன் அந்த அறையை கவனத்தோடு சற்று முற்றும் பார்த்தான். இது என்ன, சொந்த குடிசையா இல்லை வாடகை இடமா என்று கால் மேல் கால் போட்டு நாற்காலியை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டே கேட்டான் அவன். வாடகைதான் கொடுக்கிறோம் என்று அவனுக்கு எதிராக இருந்த தாய் சொன்னாள். இடம் ஒன்றும் விசாலமில்லை என்றான் அவன். பாஷா சீக்கிரமே வந்துவிடுவான், கொஞ்ச நேரம் பொறுத்திருங்கள். ஏற்கனவே காத்து கொண்டுதானே இருக்கிறேன் என்றான் அந்த நெட்டையாசாமி. அவனது அமைதி, மிருதுவான குரல், எளிய முகம் முதலியவற்றைக் கண்டு அவளுக்கு ஓரளவு தெம்பு வந்தது. அவனது பார்வை கள்ளம் கவடமற்றதாகவும் நட்புரிமை கொண்டதாகவும் இருந்தது. தெளிந்த கண்களின் ஆழத்திலே ஆனந்த சுடர்கள் தாண்டவமாடிக்கொண்டிருந்தன. நெடிய கால்களும் சிறிதே சாய்ந்திருக்கும் கோலமும் கொண்ட அவனது முகத்தோற்றத்திலும் ஏதோ ஒரு கவர்ச்சி இருப்பது போல தோன்றியது. அவன் ஒரு நீல நிற சட்டையும் பூட்ஸுகளுக்கும் நுழைக்கப்பட்டிருந்த அகன்ற நுனிப்பாகம் கொண்ட கால் சராயும் அணிந்திருந்தான். அவன் யார், எங்கிருந்து வருகிறான், தன் மகனை அவனுக்கு ரொம்ப நாட்களாகவே தெரியுமா என்பனவற்றையெல்லாம் அவள் கேட்க விரும்பினாள். ஆனால் திடீரென அவனே தன்னை முன்னே தள்ளி கொண்டு பேச ஆரம்பித்தான். நெற்றியிலே என்ன இத்தனை பெரிய வடு, யார் அடித்தார்களம்மா? அவனது குரல் இனிமையாய் இருந்தது. கண்கள் கூட சிரிப்பது போல களி துள்ளி கொண்டிருந்தன. ஆனால் அவளோ அந்த கேள்வியால் புண்பட்டு போனாள். உங்களுக்கு எதற்கப்பா அந்த கவலையெல்லாம் என்று உதடுகளை இறுக்கி கொண்டு கடுப்பு கலந்த மரியாதையுடன் கேட்டாள் அவள். இதில் கோபப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே அவன் அவள் பக்கமாக இன்னும் குனிந்து கொண்டு சொன்னான். நான் எதற்காக கேட்டேன் என்றால், எனது வளர்ப்பு தாயின் நெற்றியிலும் இதே போலவே ஒரு வடு இருந்தது. அவள் யார் கூட வாழ்ந்தாலோ அந்த மனுஷன் கொடுத்தது அது. அவன் செருப்பு தைக்கிறவன், அவளை ஒரு இரும்பு துண்டால் அடித்து விட்டான். அவள் என்னை தன் மகனாக சுவீகாரம் செய்து கொண்ட பின் அவனை எங்கேயோ பிடித்திருக்கிறாள். அவளது தொலையாத துயரத்திற்கு கேட்க வேண்டுமா? அவனோ ஒரு விடாக்குடியன். அவன் எப்படி அவளை அடிப்பான் தெரியுமா? அவன் அடிக்கிற அடியில் பயத்தால் என் தோல் விரிந்து பெய்வதாக தோன்றும். அவனது வெகுளித்தனமான பேச்சு தாயை செயலற்றவளாக்கியது. தான் அவனிடம் கடுப்பாக பேசியதற்கு பாவல் தன் மீது கோபப்படுவானோ என்று அவன் பயந்தான். நான் ஒன்றும் நிஜமாக கோபப்படவில்லை என்று ஒரு குற்ற புன்னகையுடன் சொன்னான் அவன். ஆனால் நீங்கள் திடீரென்று என்னை இப்படி கேட்டுவிட்டீர்கள். எனக்கும் என்னை கட்டியவரால் தான் இந்த காயம் ஏற்பட்டது. அவரது ஆன்மா சாந்தி அடையட்டும். சரி, நீங்கள் என்ன தாத்தா திரியா? அவன் தன் கால்களை ஆட்டிக்கொண்டே சிரித்தான். அந்த சிரிப்பால் அவனது காதுகள் கூட அசைவது மாதிரி தோன்றியது. ஆனால் மறுகணமே அவன் தன்னை சுதாரித்து கொண்டான். இல்லை, நான் இன்னும் அப்படி ஆகவில்லை. ஆனால் உங்கள் பேச்சு ருஷ்ய பாஷை மாதிரியே ஒலிக்கவில்லை. அவன் சொன்ன ஹாஸ்யத்தை அனுபவித்தது. சிறு புன்னகை செய்து கொண்டே சொன்னான் அவன். ஆமாம், ருஷ்ய பாஷையை விட இது மேலானது என்று உற்சாகத்தோடு சொன்னான் அந்த விருந்தாளி. தான் ஒரு ஹஹோல், ஹஹோல் அதாவது உக்ரைனிய பிரதேச மக்களுக்கு ருஷியர்கள் இட்டுள்ள கேலி பெயர் அது. எனவே அந்த்ரே என்பதும் ஹஹோல் என்பதும் ஒருவரேதான். கனேவ் நகர பிறவினான். இங்கே வந்து ரொம்ப நாளாச்சோ? நகரில் சுமார் ஒரு வருஷம்தான் வாழ்ந்தேன். பிறகு ஒரு மாசத்திற்கு முன்னர் தான் உங்கள் தொழிற்சாலைக்கு வந்து சேர்ந்தேன். உங்களுடைய மகனும் வேறு சிலரும் இங்கு அருமையான தோழர்களாய் இருக்கிறார்கள். எனவே இங்கேயே கொஞ்ச காலம் இருக்கலாம் என்றுதான் நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மீசையை இழுத்து விட்டு கொண்டான். அவளுக்கு அவனை பிடித்து போயிற்று. தன் மகனை பற்றி அவன் கூறிய நல்ல வார்த்தைகளுக்கு பிரதியாக தானும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஒரு கோப்பை தேநீர் கொண்டு வரட்டுமா என்று கேட்டாள். அந்த ஆனந்தம் எனக்கு மட்டும்தானா என்று தன் தோளே ஒரு தரம் குலுக்கி கொண்டே சொன்னான் அவன். மற்றவர்களும் வரட்டும், அதுவரையில் பொறுத்திருக்கலாம். அப்புறம் நீங்கள் எங்கள் எல்லோருக்குமே தாராளமாக பரிமாறலாம். அவனது பேச்சு மீண்டும்

0: அவளது பயபீதியை நினைப்பூட்டிவிட்டது. மற்றவர்களும் இவனைப் போலவே இருந்துவிட்டால் என்று அவள் நினைத்தாள். மீண்டும் வாசல்புறத்தில் காலடி ஓசைகள் கேட்டன. கதவு அவசர அவசரமாக திறக்கப்பட்டது. மீண்டும் அவள் எழுந்து நின்றாள். ஆனால் அவள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சமையல் அறைக்குள் ஒரு இளம்பெண் வந்து சேர்ந்தாள். அவள் சின்னஞ்சிறுசாக கள்ளங்கபடமற்ற முகத்தோடு இருந்தாள். அவள் தனது அடர்த்தியான வெளுத்த கூந்தலை முடித்து பின்னலிட்டிருந்தாள். நான் பிந்தி வந்துவிட்டேனா என்று அவள் மென்மையாக கேட்டாள். இல்லை, பிந்தவில்லை என்று வாசற்புறமாக பார்த்து கொண்டே சொன்னான் அந்த ஹஹோல். நடந்தா வந்தீர்கள்? பின்ன நடந்துதான் வந்தேன். நீங்கள்தான் பாவல் மிக்காலாவின் அம்மாவா? வணக்கம், என் பெயர் நதாஷா. உங்கள் தந்தை வழி பெயர் என்ன என்றாள் தாய். வசீலியாவ்னா. உங்க பெயரு? பலகையா நீலவ்னா. சாரி, நாம் அறிமுகமாகிவிட்டோம். ஆமாம் என்று ஆசுவாசமாக சுவாசித்துவிட்டு அந்த பெண்ணை பார்த்து புன்னகை புரிந்து கொண்டே சொன்னாள் தாய். அந்த பெண்ணின் மேலுடைகளை கழற்றுவதற்கு உதவி கொண்டே கேட்டான் அந்த ஹஹோல். குளிராயிருந்ததா? வயல்வெளியில் வரும்போது மகா பயங்கரம். அந்த ஊதைக்காற்று, அப்பப்பா! அவளது குரல் செழுமையும் தெளிவும் பெற்றிருந்தது. வாய் சிறியதாகவும் உதடுகள் பருத்ததாயும் இருந்தன. மொத்தத்தில் உடற்கட்டு உருண்டு திரண்டு புதுமையோடு இருந்தது. மேலுடையை களைந்த பிறகு அவள் தனது சிவந்த கன்னங்களை குளிரால் நிறைந்த சின்னஞ்சிறு கரங்களால் தேய்த்து விட்டு கொண்டாள். அதன் பின்னர் செருப்பு குதிகள் தரையில் மோதி ஓசை செய்ய அவள் அந்த அறைக்குள்ளே நடமாடி கொண்டிருந்தாள். ரப்பர் ஜோடுகள் அணிய காணும் என்று தாய் மனதுக்குள்ளாக நினைத்து கொண்டாள். ஆம் என்று நடுங்கிக் கொண்டே இழுத்தாள் அந்த யுவதி. நான் எவ்வளவு தூரம் விரைத்து போனேன் என்பதை உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது. இதோ உனக்கு கொஞ்சம் தேநீர் போடுகிறேன் என்று தாய் சமையல் அறைக்குள் விரைந்தாள்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
3: மிஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
2: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
4: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகாரளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: உங்களை வரவேற்பது கங்கா. திரைத்துறையில் பெண்கள் இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார், பிரபலமான பின்னணி பாடகி. ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. ஹிந்தி, அசாமிஸ், தமிழ், தெலுங்கு, மராத்தி, பெங்காலி, ஒடியா, ஆங்கிலம், குஜராத்தி, கன்னடா மற்றும் இவையுடன் சேர்த்து இன்னும் பல மொழிகள்ல பாடியிருக்காங்க. நிறைய ஜிங்கிள்ஸ், டைட்டில் டிராக்ஸ், மேடை இசை நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய குரலால ரசிகர்களை வசீகரித்தவர். இந்தியாவில் உள்ள பல முன்னணி இசையமைப்பாளர்களுடன் இணைந்து பணியாற்றியவர். ஆஸ்கார் மற்றும் கிராமி விருதுகளை வென்ற ஜெய்ஹோ பாடலை மற்ற பாடகர்களுடன் இணைந்து இவரும் பாடியுள்ளார். பல்வேறு மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார். தமிழ்ல முதன் முதலாக இவர் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில் பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். இவர் குரலில் வெளியான பல பாடல்கள் இன்றும் ரசிகர்களுடைய விருப்ப பாடலாகும். யார் இவர்? இந்த கிளிப்பை

என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? தன்னுடைய குரலால ரசிகர்களின் மனதை வருடிய பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் தான் இன்றைய மகளிர் நேரம் ஷோடைய ஸ்டார்.

பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் ஜூலை மாதம் 11ஆம் தேதி 1976ஆம் ஆண்டு பிறந்தாங்க. தந்தையின் வேலை காரணமாக தமிழ்நாட்டிலிருந்து மும்பையில் சென்று வசிக்க அங்கு பிறந்த இவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே மும்பையில தான். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 3 மூத்த சகோதரிகள் ஆவர். கர்நாடக சங்கீதத்தை அம்மாவிடம் கற்ற இவர் ஹிந்துஸ்தானி இசையை அக்காக்களுடன் இணைந்து முறைப்படி கற்று தேர்ச்சி பெற்றார். தாயால் இயல்பிலேயே இசை மீது ஆர்வம் கொண்ட இவர் படிக்கும் காலங்களில் பல திரைப்பட பாடல்களை ஒரிஜினல் சிங்கர் பாடுவது போலவே பாடும் திறமையை பெற்றவராக வலம் வந்துள்ளார். இவர் கல்லூரி படிக்கும் சமயத்துல நிறைய விளம்பரங்களுக்கு ஜிங்கிள்ஸும் பாடியுள்ளார். இதன் மூலம் இவருடைய இசை பயணமும் ஆரம்பமானது. இசையமைப்பாளர்களான சங்கர் மகாதேவன், இஷான் நுரானி, லாய் மெண்டோசா ஆகியோர்களுடைய கூட்டணியில் தஸ் என்கின்ற ஹிந்தி திரைப்படத்திற்காக முதன் முதல்ல பாடினாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். ஆனா எதிர்பாராத விதமாக இந்த படத்துடைய இயக்குநருடைய மறைவு ஏற்பட இந்த படம் வெளிவராமல் போனது. அதன் பிறகு இவருடைய நண்பர் ஒருவரால இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. 1998ஆம் ஆண்டு வெளியான தில்சே திரைப்படத்துல ஏ அஜ்னபி பாடல்ல

வரிகளை பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். இந்த பாடல் மூலமாக ஒரு பின்னணி பாடகியாக தன்னுடைய பயணத்தை தொடங்கினாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். வெயிலடித்தால் என்ன, மழை பெய்தால் என்ன, வானிலைதான் மாறி போனால் என்ன, தவம் செய்கின்றேன் நான் எதற்காக யாருக்காக, செய்த தவம் ஈடேறியதா, வரம் கிடைத்ததா, அனைத்தையும் தெரிந்து கொள்வோம் இந்த பாடலில். பாடல் வருகின்றது ஜோடி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இருக்கும் நம்ம நேயர்களுக்கு செவிக்கு விருந்தாக மகளிர் நேரம் நிகழ்ச்சியில பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். 1998 வெளியான பூந்தோட்டம் திரைப்படத்துல இசையமைப்பாளர் இளையராஜா அவர்களுடைய இசையில

பாடல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். இந்த பாடல் மூலமாக தமிழ் திரைத்துறையில பின்னணி பாடகியாக தடம் பதிச்சாங்க. 1999 வெளியான முதல்வன் திரைப்படத்துல ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய குறுக்கு சிறுத்தவளை பாடலை சொல்லவும் வேண்டுமா? இந்த பாடல் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்று தந்ததோடு மட்டுமல்லாம ரசிகர்களுடைய மனதில் இடம்பெறுவதற்கு அடித்தளமாகவும் அமைந்தது. இந்த பாடலுடைய ரெக்கார்டிங் முடிந்த பிறகு 2 நாட்களில் ஜோடி படத்துல வரும் வெள்ளி மலரே பாடல பாடியதாக பேட்டி ஒன்றுல தெரிவிச்சிருக்காங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். இந்த பாடலே பாடகர் SP பாலசுப்ரமணியம் அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய முதல் பாடலாகும். இந்த பாடல் நமக்கு மட்டுமல்ல பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களுக்கும் ஃபேவரட் பாடலாகும். அத ஒரு பேட்டியில தெரிவிச்சிருக்காங்க. நெடுநாளாக காத்திருந்து தரிசனம் கிடைத்து விட்டால் அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் விவரிக்க இயலுமா? கண்ணெதிரே கண்டுவிட்டான் வெண்ணிலவை, ஆனால் இவள் வானத்து வெண்ணிலவல்ல, கைத்தடும் தூரத்தில் இருக்கும் நிலவு. பாடல் வருகின்றது உங்களுக்காக.

சம நேயர்களுக்கு பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரு. 2000 வெளியான அலைப்பாய்தே திரைப்படத்துல யாரோ யாரோடி பாடல பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். இதே ஆண்டுல வெளியான ஹேராம் திரைப்படத்துல

பாடலை பாடியிருப்பாங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில் வெளியான கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இவர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து கண்டுகொண்டேன் பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடல் இவருக்கும் பிடித்த பாடலாகும். முதன் முதலாக இசையமைப்பாளர் எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களுடைய இசையில பிரியமானவளே திரைப்படத்துல என்னவோ என்னவோ பாடலை மட்டுமல்லாது எனக்கு ஒரு சிநேகிதி பாடலையும் பாடியிருப்பாங்க. இந்த இரண்டு பாடல்களையுமே பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. மகாலட்சுமி ஐயர் அவர்கள் பல பாடல்களை தமிழ்ல பாடகர் ஹரிஹரன் அவர்களுடன் தான் இணைந்து பாடியிருப்பாங்க. அந்த பாடல்கள் பலவும் ரசிகர்களுடைய ஃபேவரட் என்று நம்ம சொல்லலாம். மகாலட்சுமி ஐயர் அவர்கள் எல்லா விதமான ஜெனர்களிலும் பாடுவதில் வல்லவர். ஆலவந்தான் திரைப்படத்துல சங்கர் இஷான் லாய் அவர்களுடைய இசையில சிறி சிறி பாடல நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். தீனா திரைப்படத்துல பவதாரணி அவர்களுடன் இணைந்து நீ இல்லை என்றால் பாடல பாடியிருப்பாங்க. இவர் பாடிய ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விதத்தில் ரசிகர்களை கவரும் வல்லமையை கொண்டது. தன்னுடைய குரலால ரசிகர்களை மிகவும் வருடியிருப்பார். இப்ப நம்ம பார்க்க போற பாடலும் அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். 12B திரைப்படத்துல முதன் முதலாக ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய இசையில பாடினாங்க மகாலட்சுமி ஐயர். இந்த படத்துல இவர் இரண்டு பாடல்களை பாடியிருப்பாங்க. இரண்டுமே வெவ்வேறு வகையில இருக்கும், மிகவும் அற்புதமாக பாடியிருப்பாங்க. அந்த பாடல்கள் என்னன்னு யோசிக்கிறீங்க? பூவே வாய் பேசும் போது. இந்த பாடலை சூப்பரா பாடியிருப்பாங்க. அதை கேட்கும் போதே நம்மளுடைய மனசு அப்படியே மெஸ்பரைஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கு நேர்மாறா ஒரு வேற மாதிரியான ஃபார்ம்ல ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, முத்தம் முத்தம் முத்தம்மா பாடல். இதே படத்துல உன் வசத்தால் நான் என் வசம் இழந்து தவிக்கின்றேன், அது உனக்கு புரிகின்றதா? என்னுடைய நிலையை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்வாய்? இதைவிட நான் எப்படி என் நிலையையும் விவரிப்பது என்று தன்னுடைய ஏக்கங்களையும் அவன் மீது தான் கொண்ட விருப்பங்களையும் இந்த பாடலில் தெரிவிக்கின்றாள் இங்கொருத்தி. இவளுடைய மன்றாடுதலுக்கு அவன் வாய்மொழிந்தானா அல்லது விடை பெற்று சென்றானா? பாடலின் மூலம் தெரிந்து கொள்வோமா? பாடல் வருகின்றது 12B திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

உணவுக்கு பின் ஏற்படும் இறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியில பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வர, நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இசையமைப்பாளர் மணி சர்மா அவர்களுடைய இசையில முதன் முதலாக இவர் பாடிய பாடல் தான் காதல் ஆராரோ. நரசிம்மா திரைப்படத்துல இடம்பெற்ற இந்த பாடல் ரசிகர்களையும் தாளாட்டிய பாடலாகும். முதன் முதலாக வித்யாசாகர் இசையில இவர் பாடிய மலைக்காற்று பாடல் வேதம் திரைப்படத்துல இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலுடைய தொடக்கத்துல வரும் ஹம்மிங் ஆகட்டும், நடுவுல அவருடைய வாய்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம எங்க ஒரு வேறொரு உலகத்துக்கு கொண்டு போகும் அளவுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும். இப்ப உங்களுக்காக அந்த வரிகள் வரதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் சாக்லேட் திரைப்படத்துல கப்பலே பாடல தேவா அவர்களுடைய இசையில ஹரிஹரன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. இசையமைப்பாளர் தீனா அவர்களுடைய இசையில கிங் திரைப்படத்துல சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து அச்சு வெள்ளம் பச்சரிசி பாடல பாடியிருப்பாங்க மகாலட்சுமி ஐயர். பம்மல் கே சம்பந்தம் திரைப்படத்துல ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க கடோத் கஜா பாடல். இந்த பாடல்ல இவருடைய வாய்ஸ் சூப்பரா இருக்கும். இப்போ உங்களுக்காக அந்த பாடலில் இருந்து சில வரிகள் வருது.

காயப்பட்டு நிற்கும் எங்குருத்திக்கு மருந்தாக வருகின்றான் ஒருவன். ஏனோ காயத்தை நிவர்த்தி செய்ய விரும்பாமல் தடுமாறி நிற்கின்றாள். இந்த தடுமாற்றத்திற்கு என்ன காரணம்? இவளுடைய தடுமாற்றத்தை அவன் போக்கினானா? அனைத்தையும் பாடல் மூலம் அறிவோம். பாடல் வருகின்றது. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜே ஜே திரைப்படத்துல வரும் பெண்கள் நெஞ்சை பாடல பாடகர் கே கே அவர்கள்

எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதி நேரத்துல மகளிர் நேரம் நிகழ்ச்சியை தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜே ஜே திரைப்படத்துல வரும் பெண்கள் நெஞ்சை பாடல பாடகர் கே கே அவர்களுடன் இணைந்து பரத்வாஜ் அவர்களுடைய இசையில முதன் முதலாக பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். வசீகரா திரைப்படத்துல வரும் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது பாடலை பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. பலருடைய மனதை கவர்ந்த பாடல்கள்ல இந்த பாடலும் ஒன்று. பன்முகத்தன்மை கொண்ட பாடகர் ஜுபின் கர்க் அவர்களுடன் இணைந்து அசாமிய மொழியில பல பாடல்களை பாடிய மகாலட்சுமி ஐயர் அவர்கள், தமிழ்ல முதன் முதலாக அவருடன் இணைந்து ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இசையில குத்து திரைப்படத்துல அசன அசன பாடல பாடியிருப்பாங்க. தாஸ் திரைப்படத்துல வரும் வா வா பாடலை சங்கர் மகாதேவன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க. கண்ட நாள் முதல் திரைப்படத்துல பாடகர்களான கார்த்திக் மற்றும் ஹரிஷ் ராகவேந்திரா ஆகியோர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க கூ கூ என பாடல. ரசிகர்களுடைய மனதை மிகவும் வருடிய பாடல்களில் ஒன்றுதான் உயிரிலே எனது உயிரிலே. வேட்டையாடு விளையாடு திரைப்படத்துல வரும் இந்த பாடல பாடகர் ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள். இந்த பாடல நம்ம எப்ப கேட்டாலுமே நம்மள ஏதோ ஒரு உலகத்துக்கு கொண்டுட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு மெல்லிய சோகம் இழைந்தோடும் இந்த பாடலை கேட்கும் பொழுது நம்மளுடைய மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். நேசம் எப்பொழுதும் இப்படித்தான் வரும் என்று யாராலும் சொல்ல முடியாதல்லவா? அப்படிப்பட்ட அந்த நேசம் உள்ளுக்குள் திடீர் என்று பூத்து விட்டால் மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இங்கு வரும் இருவருக்கும் எவ்விதமாக இருக்கின்றது என்பதை தான் நாம் இந்த பாடலில் கேட்க போகின்றோம். பாடல் வருகின்றது வசீகரா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

வண்டியில சாப்பாடு, காதுல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல மகளி நேரம் ஷோ கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நம்ம நேயர்களுக்கு பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு வரேன். தவம் திரைப்படத்துல வரும் கண்ணதாசா கண்ணதாசா பாடல டி இமான் அவர்களுடைய இசையில பாடியிருப்பாங்க. இந்த பாடலை பத்தி சொல்லவே வேணாம், பலருடைய ஃபேவரட் பாடல்கள்ல இந்த பாடலும் அடங்கும். உன்னாலே உன்னாலே திரைப்படத்துல முதல் நாள் என்று பாடல கே கே அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க மகாலட்சுமி ஐயர். தசாவதாரம் திரைப்படத்துல ஓஹோ சனம் பாடல நடிகர் கமலஹாசன் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். ஜாவித் அலி அவர்களுடன் இணைந்து இவர் பாடிய பாடல் தான் கால் முளைத்த பூவே. மாற்றான் திரைப்படத்துல வரும் இந்த பாடலை பற்றி சொல்ல வேண்டுமா? பலரை துள்ள வைத்த பாடல்களில் இதுவும் ஒன்று அல்லவா? பலரால் கொண்டாடப்பட்ட பாடல்களில் ஒன்றுதான் உண்மையில ஒரு கண்ணு. ரஜினி முருகன் திரைப்படத்துல வரும் இந்த பாடல பாடகர் ஜித்தின் ராஜ் அவர்களுடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடகி மகாலட்சுமி ஐயர். 2019 வெளியான மணிகர்ணிகா த குயின் ஆஃப் ஜான்சி திரைப்படத்துல இவர் பாடியதுதான் தமிழ்ல நிறைவாக இவருடைய குரலில் வெளியான பாடல்களை கொண்ட படமாகும். மனம் முழுவதும் உற்சாகம். அமைதியாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுதானே. அப்படித்தான் இங்கும் மகிழ்ச்சியுடன் தனவலை ஆட அழைக்கின்றான். வந்தாலா ஆடினாலா கேட்போமா? நம்மையும் ஆட வைக்க வருகின்றது இந்த பாடல். உங்களுக்காக நம்ம நிகழ்ச்சியில வருது மாற்றான் திரைப்படத்திலிருந்து.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பல்வேறு மாநில விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. இவருக்கு மகாராஷ்டிரா மாநில திரைப்பட விருதும், ஒடிசா மாநில திரைப்பட விருதும், குஜராத்தி ஐகானிக் பிலிம் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அசாமிய திரைத்துறையில இவர் ரீஎன்ட்ரி ஆகி பாடிய பாடல்

இந்த பாடலுக்காக இவருக்கு பிலிம்பேர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்கள் தமிழில் பல பாடல்களை பாடியிருக்காங்க. அவர் பாடிய பாடல்களை அனைத்தும் இப்பொழுது இந்த குறுகிய நேரத்தில் சொல்ல முடியுமான்னு கேட்டால் நம்மளால முடியாது. அதனால சில பாடல்களை நாம இப்போ ஒரு கிளிப்பாக கேட்க போகிறோம். உங்களுக்காக அந்த கிளிப் வர்றதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறும்.

0: மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மகளிர் நேரம் நிகழ்ச்சியுடைய நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. தன்னுடைய குரலால ரசிகர்களை வசீகரித்த பின்னணி பாடகி மகாலட்சுமி ஐயர் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். தடுத்து நிற்க தடங்கள் பல வந்தாலும் தடுமாறி விழுந்து விடாமல் முயற்சியுடன் முன்னேற முயன்றால் வெற்றி உங்களுக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-8648. மேலும் agnchn1@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம். நேரம் 2:24. என்றும் இனியவையில் அடுத்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கண்ணதாசன் வரிகளில் பார்மகளே பார்ப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா.

நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

நேரம் 2:32:25. கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில். அடுத்து கேட்கலாம் போலீஸ்காரன் மகள் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் ஜானகி குரலில்.

இன்றுமினிவேல் அடுத்து மல்லியம் ராஜகோபால் வரிகளில் கே வி மகாதேவன் இசையில் ஜீவன அம்சம் படத்திற்காக ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன்.

எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்க, நினைக்காமல்

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

நேரம் 2:40 18 என்ற மணியில் அடுத்த வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமவசி மூர்த்தி இசையில் செல்வமகள் படத்திற்காக ஒலிக்கும் குரல் பி. சுசிலா.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. தமிழகத்தில் திருவள்ளூர், கரூர், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசியது. தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலை பெரும்பாலான இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்திருந்தது. வேலூரில் அதிக அளவாக 41.6 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். நாளை தொடங்கி இம்மாதம் 19ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. தமிழகத்தின் பிற பகுதிகள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பம் மற்றும் ஈரப்பதமான சூழல் நிலவக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸிலிருந்து 39 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32.5 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: உண்மையா பயனுள்ளதா
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா
0: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 8:30
0: நமது முதன்மை அலைவரிசையில்
1: தகவல் தளம்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் ஜீகன்பால் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். 9:30 நாடகமலரில் பூமிகா நாடகம் எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 3:15:23 பன்மொழி பாடல்கள்ல தெலுங்கு சாங் கேட்டாச்சு. அடுத்தது ஒரு ஹிந்தி சாங் கேட்கலாம்.
1: Hi, dear friends. I love you all.

நேரம் 3:22:53. பன்மொழி பாடல்களில் தெலுங்கு ஹிந்தி சாங் கேட்டாச்சு. அடுத்தது மலையாள திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சித் ஸ்ரீராம் குரலில் ஒரு இனிமையான பாடல்.

0: கேட்ட அந்த பாடலுடன் பன்மொழி பாடல்கள் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:30. சங்கீதசாரல் நிகழ்ச்சிக்கு முன் விளம்பரம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இன்றைய சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் பிரியா சகோதரிகள் வி சண்முக பிரியா, வி ஹரிபிரியா ஆகியோரின் பாட்டு இடம்பெறுகிறது. தொடக்கமாக சாமகான என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கிருதி, ஹிந்தோளம் ராகம் ரூபகதாளம்.

0: அத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
1: மெஷின்ல துணியை போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணலையா?
0: மாத்து மாத்து பழக்கத்தை மாத்து.
2: இப்போது அருகில் உள்ள வங்கி கிளைக்கு சென்று கிழிந்த பழைய நோட்டுகளை மாற்றுங்கள். வங்கி ஏற்க மறுத்தால் RBI குறை தீர்ப்பாளரிடம் புகார் அளியுங்கள். RBI சொல்கிறது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: அடுத்து ஜெய்சினதெல்ல என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், ஆதிதாளம்.

0: மறக்க முடியாத நினைவுகள்.
1: என் இரண்டு பதினாறு வயது அவை கண்ணிரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது.
0: காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கிருப்பது யுனைடெட் இன்டர்நேஷனல்ஸ் வழங்கும் நிலாவ கையில புடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம். இதிலிடத்திலவர்கள் சந்திரசேகர், சீதா, வினு சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், இயக்கம்
2: ராமநாராயணன்.
3: நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பண்ணையார் காலையே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மோசம் பண்ணிட்டாரு. அதனாலதான் நானும் என் குழந்தையும் தற்கொலை பண்ணிக்க வந்துட்டோம்.
2: நம்ம ஊர்லதான் பஞ்சாயத்துன்னு 10 சோம்பேறிங்க இருப்பாங்களே, அங்க போய் சொல்ல வேண்டியதானே?
3: சொன்னேன், அதுக்கு அவங்க குழந்தைய நாளைக்கு பஞ்சாயத்து கொண்டு வா. காலையனோட அங்க அடையாளங்களோ இல்ல பழக்க வழக்கங்களோ குழந்தைக்கு இருந்தா பொண்ணையும் குழந்தையும் அவனோட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாங்க.
2: கொண்டு போக வேண்டியதானே?
3: அது எப்படிங்க குழந்தைய வச்சு நிரூபிக்க முடியும்?
2: காலையனுடைய பழக்க வழக்கங்கள் வேணும். நீ ஒண்ணும் கவலைப்படாத, நாளைக்கு பஞ்சாயத்து குழந்தைய கொண்டுட்டு வா. காலையங்கிட்ட உன்னையும் குழந்தைய சேர்த்து வைக்கிறேன்.
3: ஐயா
2: போமா.

0: பஞ்சாயத்துக்கு போறியா?
1: ஆமா அண்ணே.
0: குழந்தைய காட்டு.
1: என்னன்னு குழந்தை உதட்டுல தடவுறீங்க?
0: மாயமந்திரம் இல்லம்மா, பஞ்சாயத்து கொண்டு போ.
1: அண்ணே நீங்க வரலீங்களா?
0: நீதிக்கு பஞ்சமான அந்த இடத்துக்கு பேரா பஞ்சாயத்து. நாங்க வரலம்மா, நீ போ.
1: சரிண்ணா.
0: பக்கிரி வெச்சு புட்டான் கத்திரி. என்னதான் சொல்லு, யானை மேல வந்து தீர்ப்பு சொல்ற பெருமை நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு மட்டும்தான் உண்டு.
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: என்ன காத்தாயே, குழந்தையோட வந்திருக்கியா?
1: ஆமாங்க சாமி.
2: கணக்கு புள்ள,
3: ஐயா
2: குழந்தைய வாங்கி பாருடா. காளையனோட அங்க அடையாளம் பழக்க வழக்கம் ஏதாவது இருக்குதான்னு.
3: சரிங்க, குழந்தை எப்படி கொடுமா?
2: என்னடா காளையா, குழந்தை உன்ன மாதிரியே சப்பு கொட்டுது.
4: சப்பு கொட்டினா என் குழந்தை யாருங்களா?
1: இந்த ஊர்ல உன்ன விட்டா வேற யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. உண்மைய சொல்ல சொல்லு.
2: காளையா, நம்ம ஊரு வனபத்ர காளியம்மன் துணையா சொல்லு, இந்த குழந்தை உனக்கு பிறந்தது இல்ல சொல்லுடா.
4: ஆமையா, எனக்கு பிறந்த குழந்தைதான். பஞ்சாயத்துல போய் சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்க.
2: சரி சரி, அந்த குழந்தையும் பொண்ணையும் ஒழுங்க வச்சு காப்பாத்து. தெரியுதா, பஞ்சாயத்துல போய் சொன்னதுக்காக 100 ரூபா அபராதம்.
4: சரிங்க
2: காத்தாயே, குழந்தையோட போய் அவங்க கூட குடும்பம் நடத்து போ. பச்சையப்பா.
5: சாமி.
2: இந்த பஞ்சாயத்து தீர்ப்ப சுத்துப்பட்டு 18 கிராமத்துக்கும் தண்டோரா போட்டு சொல்லு போ.
5: சரி சாமி.

0: தாத்தாய காலை எடுத்து போட்டான். தெரியுமா?
1: தெரியாதே.
0: அதனால அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அதாவது தெரியுமா?
1: தெரியாதே.
0: பஞ்சாயத்துல அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டாங்க. அதாவது தெரியுமா?
1: தெரியாதே.
0: ஐ தெரிக்க விச்சுவா பக்கரி வெச்சு புட்டான் கத்தரி. எனக்கு எல்லாமே தெரியுமே. ஆமா, அந்த குழந்தை உதட்டுல என்ன மந்திரம் பண்ணீங்க?
2: மந்திரமாவது மாயமாவது தந்திரத்தை தந்திரத்தாலதான் வெல்லணும். அந்த குழந்தை உதட்டுல தேன தடவன அதான் அந்த வீணா போனவங்க புரிஞ்சுக்கல.
0: எப்படியோ நல்லதாதான் நடந்திருக்கு.
2: ஆமாமா, நம்ம ஊர் பணக்காரங்களுக்கு ஏழை பெண்களோட கற்போட விளையாடுறதே பொழுதுபோக்கா போச்சு.
0: கரெக்ட் அண்ணே. பாம்பையும் பணக்காரனையும் கண்டா பாம்பை விட்டுட்டு பணக்காரங்க தான் அடிக்கணும். ஆயிரம் தான் சொல்லுங்கப்பா. பஞ்சாயத்துல நீங்க இப்படி கையை கட்டிட்டு நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல.
3: ஏமா, நான் மட்டுமா நிக்கிறேன்? பரம்பரை பரம்பரையா நிக்கிறோம். சரி சரி, குழம்பு ஊத்து. என்னம்மா அது குழம்புல உப்பு பத்தல போல் இருக்கு?
0: உப்பு பத்தலையா? உப்பு ரொம்ப போட்டா ரோஷம் வந்துட போகுதுப்பா.
3: என்னம்மா விளையாடுறியா? நான் ஒண்ணு ரோஷம் கட்டவை இல்ல. இப்ப நாம சாப்பிடுறது பண்ணையார் வீட்டு சாதம். பஞ்சாயத்துல அவர் சொல்றதா எனக்கு வேதம்.
0: உங்களை திருத்தவே முடியாதுப்பா. நடக்க முடியாதுமா? என்ன செய்யறது?
4: என்ன செய்யறது? நடந்துதான் போகணும்.
0: நடக்கணுமா? ஐயோ, ஏய் இங்க வாங்க. இந்த சேர பிரிச்சு போடுங்க. என்ன சேரோட கொடுப்பை எங்க வீட்டுல விடுங்க. என்ன பாக்குறீங்க? நான் யார் தெரியுமா? யானைக்காரர் வீட்டு பொண்ணு. இப்படி போல சுத்து, அப்படி போங்க. அதெல்லாம் விளையிட போயிருமா? எல்லாம் எனக்கு தெரியும். போங்க. ஐயோ, இறக்குங்கயா. ஒரு நேரம் இருக்கு, இப்ப நடந்து போமா?
5: நான் யாருன்னு உனக்கு தெரியாது.
0: ஏன் தெரியாது? நீ ஒரு பணக்கார பாம்பு குட்டினு எனக்கு நல்லாவே தெரியும். எந்திரிச்சு நடந்து போ. போய் வேலையை பாருங்கயா.
2: ஏமா, எதுக்காக அழற?
6: யாரோ துர்கா வந்து துர்கா அவ என்ன அவமானப்படுத்திட்டம்மா.
2: என்னம்மா என்ன சொல்ற?
6: அப்பா, வயல நடந்தா என் பாதம் பஞ்சர் ஆயிடும்ல, அதனாலதான் நாலு பேரை விட்டு சேர்ல என்ன தூக்கிட்டு வர சொன்னேன்பா. அதுக்கு அவ என்ன செஞ்சா தெரியுமா? என்னை 8 கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாப்பா.
7: நாசமா போறவன் நடக்க விட்டுட்டாளா? மோசமான அவளை முச்சந்தையில நிக்க வைக்கல. அல்டாப் ஆறுமுகம் மக ஆறவல்லி நான் இல்ல.
8: நிறுத்துங்கம்மா, தங்கச்சி மேலையும் தப்பு இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு கோவப்படுங்கம்மா.
2: ஆமா, அதெல்லாம் என்ன ஏதுன்னு அப்புறம் விசாரிச்சுக்கலாம். நீ வாமா.
6: அப்பா.
2: அட வாடா கண்ணு, வா.
8: அம்மா, உங்க தாலியை காட்டுங்க.
0: எதுக்குடா?
8: காட்டுங்களேன். ஏம்மா, தாலிக்கு விலை வெறும் 10,000 ரூபாய் தானா? அம்மா, வேற எதுக்கு வேணாலும் வேலை பட்டியல் போடுங்க, ஆனா தாலிக்கு மட்டும் போடாதீங்க.
0: எனக்கு தெரியும்.

0: என்ன வேலை?
1: வாட்ச்மேன் வேலை.
0: வாட்ச்மேன் வேலையா?
1: ஆமா, அங்கிருந்து என்ன பாதுகாத்துட்டு வரீங்களே, அதனால நினைச்சேன் ஒருவேளை வாட்ச்மேன் வேலை பாத்துருப்பீங்களோன்னு.
0: அது வந்து தண்ணி தண்ணி தண்ணி தாகம் எடுக்குது.
1: குடிங்க, ஊத்துறேன்.
0: பரவாயில்லைங்க, நானே குடிச்சுக்கிறேன்.
1: நான் ஊத்துறேன்.
0: நானே குடிச்சுக்கிறேன். நானே குடிச்சுக்கிறேன்.
1: ஐயோ,
0: என்னமா? நான் போய் குடத்தை எடுத்துட்டு வந்துடுறேன்.
1: இருங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியும். இது ரொம்ப ஆழமான குளமாச்சே. குடம் இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா திட்டுவாரு. இப்ப என்னங்க?

0: இவ்வளவு குடம்?
1: எல்லாம் உனக்கு
0: தான். எனக்கா? ஒரே ஒரு குடம் தானே தொலைச்சீங்க?
1: அதான், ஒரு குடத்துக்கு பதிலா 100 குடம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பாக்குற? நான் எப்பவுமே ஒண்ணு 100 ஆக்குவேன். உனக்கு சந்தேகமா இருந்தா எனக்கு ஒரு முத்தம் கொடுத்து பாரு.

0: ஏன் பெரியமா, காலையில நாலு மணிக்கு வந்த, சாயந்தரம் நாலு மணி ஆகப்போதே, சாப்பாடு ஏதாவது சாப்பிட்டியா?
1: இன்னும் இல்லம்மா.
0: இந்த பணக்காரங்களே இப்படித்தான், வேலையை வாங்கிக்குவாங்களே தவிர சாப்பாடே போட மாட்டாங்க. சரி சரி, ஸ்டவ்ல காப்பி வச்சிருக்க, சக்கரை போட்டு குடி.
1: சரிம்மா.
2: ஏய் முனியம்மா, நில்லு தள்ளு. சீனியா போடுற சீனி?
3: ஏமா காஃபில உப்பு போடுற?
2: பணக்காரங்களுக்கும் ஏழைங்களுக்கும் வித்தியாசம் தெரியணுமே, அதான் நமக்கு சீனி, அவங்களுக்கு உப்பு. எப்படி உங்க அம்மாவோட சிறப்பு?
3: உப்பு என்ன விலை விக்குது இவ்வளவு போடுறிய?
2: ஏ ராசாத்தி, நாளையில இருந்து குறைச்சு போடுறேன்.
4: சபாஷ், தாய் எட்டடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாயும் சொல்லுவாங்க, அந்த பழமொழி இங்கே பார்த்தாச்சு. உனக்கு எதையுமே இல்லையாமா?
3: நீ சுமாரினா, ஏழைங்களை எப்போ அடக்கித்தான் வைக்கணும். நீ குடுமா, குடி.
1: உப்பா இருக்கு
3: குடி, உப்பு சாப்பிட்டாதான் நன்றி உணர்ச்சி வரும். குடி.
5: மன்னிச்சிருங்க.
6: அதான பார்த்தேன் அம்மாடி, நம்ம வீரபாண்டி பண்ணியாருல, அவர் நம்ம கிட்ட சம்பந்த வச்சுக்க தினம் ஆள் மேல ஆள் அனுப்புறாரு. அவரோட பையன் பாக்குறதுக்கு லட்சணமாவும் இருப்பான், நல்லா படிச்சு இருக்கிறான். நாளைக்கே அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமா?
3: எனக்கு அந்த மாப்பிள்ள ஒண்ணு வேண்டாம்பா.
2: இது எங்க போய் முடிய போதோ?
6: நீ கவலைப்படாதம்மா, இவ அப்படிதான் பொசுக்கு பொசுக்குன்னு ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. யோ கணக்கு புள்ள, நான் புதுசா வாங்கிருக்கிற தோட்டம், அத பாப்பாவை கூட்டு போய் காட்டு.
5: வாங்கம்மா போலாம்.
1: அவசரப்பட்டதுக்கு ஆயுசு பூர அவமானம். புரியல, உங்க குழந்தை என் வயித்துல வளருது.
7: இந்த தப்புக்கு நான் தான் காரணம்.
3: அண்ணே, அநியாயமா ஒரு பொண்ணோட வாழ்க்கைய பாழாக்கிட்டிய. என்ன பாக்குற, ஒரு பொண்ணோட நிலைமை ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். துர்கா, என்னடா பணக்கார பாம்பு குட்டி பாசத்தோட பேசுதுன்னு பாக்குறியா? பாம்பு கிட்ட விஷம் மட்டும் இல்லம்மா, நாகரத்தினமும் இருக்கு. துர்கா, நாம ரெண்டு பேரும் எவ்வளவுதான் சண்டை போட்டிருந்தாலும் பழி வாங்க இது நேரம் இல்லம்மா. உன்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த கல்யாணம் எங்க அப்பா சம்மதத்தோட நடக்கணும்னு விரும்புறியா? ஆனா அவர் இதுக்கு சம்மதிக்க மாட்டாரு. பயப்படுங்க பயப்படாத, இந்த கல்யாணத்தை நடத்தாம நான் விட மாட்டேன். துர்கா, நீ ஒண்ணு செய்யணுமே.
1: என்ன?
3: நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டணும்.
1: பஞ்சாயத்தா?
3: ஆமா, பஞ்சாயத்தை கூட்டணும். அங்க நீ கர்ப்பமானதையும் அதுக்கு காரணம் எங்க அண்ணன் தாங்கறதையும் சொல்லணும். அப்ப நியாயத்தை நானே கேட்பேன்.

0: அப்பாவும் வேற வழி இல்லாம உனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாரு.
1: நிச்சயமா இது நடக்கும் நம்ப சொல்றியா?
2: துர்கா, அது கண்டிப்பா நடக்கும். அவன் சொல்றத நம்பு.
1: சரி, நாளைக்கே நான் பஞ்சாயத்தை கூட்டுறேன்.
3: பிரச்சனையா இருந்தா நான் தீர்த்து வைப்பேன். இது என் வீட்டு பிரச்சனை, அதனால இந்த பஞ்சாயத்து நான் பேசுறது அவ்வளவு நல்லா இருக்காது. பெருசு, இங்க வாங்க. நீங்களும் ஊர் பெரியவங்க நாலு பேரும் சேர்ந்து இந்த விஷயத்தை பைசல் பண்ணி வைங்க.
4: சரிங்க. இந்தாமா, என்ன நடந்ததுன்னு பஞ்சாயத்துல சொல்லு.
0: ஏமா, எங்க அண்ணன் உங்ககிட்ட தப்பு பண்ணிட்டாரா?
1: இல்ல, ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணோம்.
0: அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி நீ கர்ப்பமாயிட்டியா?
1: ஆமா.
0: என்ன, துர்கா சொல்றதெல்லாம் உண்மையா?
4: ஆமா. அப்படியா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே தப்பு செஞ்சிருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதா நியாயம்?
0: நிறுத்துங்க. எது நியாயம்? கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிக்கிறதா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் ஆகுறதா, இல்ல இது அவமானம் தெரிஞ்சோ பல பேர் முன்னாடி சொல்ல வந்ததா சொல்லுங்க, எது நியாயம்? அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க கூடாது. அப்படி கல்யாணம் பண்ணி வச்சா அப்புறம் இந்த ஊர்ல கன்னி பெண்களுக்கு கல்யாணம் நடக்காது, கர்ப்பமான பெண்களுக்கு தான் கல்யாணம் நடக்கும். நான் சொல்றது கசப்பாத்தா இருக்கும், ஆனா நான் ஏன் சொல்றேன்னா, இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் காதலிப்பாங்க, அப்புறம் கர்ப்பம் ஆயிடுவாங்க, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு உங்ககிட்டயே வந்து கேப்பாங்க. அப்புறம் நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? கர்ப்பமான பொண்ணுங்களுக்கா கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த ஊரை பார்த்து யாரு கற்புள்ள கிராமம்னு சொல்ல மாட்டாங்க, கர்ப்பமான கிராமம்னு சொல்லுவாங்க. இது தேவையா?
3: சாபாஷ். என் பொண்ணு பேசுறதுல இருந்து உங்களுக்கு என்னையா தெரியுது? இந்த துர்கா பொண்ண ஊரை விட்டு விலக்கி வச்சாதான் இந்த கிராமம் உருப்படும்னு எனக்கு படுது. பஞ்சாயத்து உங்களுக்கு என்ன படுது?
4: அமைதி அமைதி. நம்ம பண்ணையார் பொண்ணு சொல்றதும் நியாயமா தான் படுது. அதனால நம்ம ஊர் நன்மையை கருதி பச்சையப்ப மக துர்காவை இந்த ஊரை விட்டு தள்ளி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்கு இந்த பஞ்சாயத்து.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிலாவ கையில பிடிச்சேன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். நிலாவ கையில பிடிச்சேன் திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
6: அடி பாவி, நல்லவமார நடிச்சு உன் புத்திய காமிச்சிட்டிய.
0: அப்பா உடம்புல ஓடுற ரத்தம் தான் ஏன் உடம்புலயும் ஓடுது?
1: ஆடு தன் அறுக்குறோனதான் நம்புங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் உண்மை. அடிச்சு
0: புரிஞ்சுக்கிட்டா சரி. பணக்கார பாம்பு குட்டிக்கிட்ட நாகரத்தினம் மட்டும் இல்ல வேஷமும் இருக்கு. ஆமா, எப்ப ஊரை விட்டு போற?
3: பச்சையப்பா, நீ எங்கடா போற? நாய வாங்கின கூலிக்கு உன் பொண்ணு இந்த ஊரை விட்டே தள்ளி வச்சிருக்குன்னு ஊரெல்லாம் தண்டோரா போடுற. நீயேதான் போடுறா.
7: இதனால எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, பச்சையப்ப மக துர்காவே இந்த ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிறதா பஞ்சாயத்துல முடிவு செஞ்சிருக்காங்க. அவளுக்கு யாரும் எந்த வித உதவியும் செய்யக்கூடாது. இது சுட்டுப்பட்டு 18 கிராமத்துக்கு தெரிவிச்சுக்கிறோம்.

0: அம்மா, நான் இந்த ஊருக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சிட்டேன். ஆனா உனக்குத்தான் எதுவும் செய்ய முடியல. பாய்
1: ஐயா.
0: நீங்க நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால தண்டோரா போட்டு சொன்ன விஷயம் உங்களுக்கு கேட்டுச்சா?
2: இந்த கிராமம் என்ன நம்ம ஒதுக்கி வைக்கிறது? நாம இந்த கிராமத்தை ஒதுக்கி வைப்போம்.
0: பாய் பாய்.

0: டேய் நில்றா, எங்க போற?
1: உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிப்பான். அந்த பொண்ணை ஊரை விட்டு தள்ளி வைக்க நானும் தான் காரணம். அதனால நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்.
0: டேய் குடிசையில இருக்கிறவகிட்ட நாம போயிட்டு வரலாம், ஆனா குடிசைய நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுரா.
1: அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு வாடிக்கையாவும் வேடிக்கையாவும் இருக்கலாம், ஆனா நான் ஒரு ஏழை பொண்ண ஏமாத்த மாட்டேன்.
0: ஓ சார், அந்த ரூட்ல போறீங்களா? டேய் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்சினா இப்ப கீழே நிக்கிறியே பிச்சைக்கார மாதிரி, அதே மாதிரிதான் நிக்கணும். எந்த மாதிரி பணக்காரனா மேல நிக்க முடியாது.
1: ஓஹோ, மேல நிக்கிறதுல அவ்வளவு பெருமைய?
0: ஆமாண்டா,
1: கீழே நிக்கிற நான் விழுந்தா லேசாதான் அடிப்படும், ஆனா மேல நிக்கிற நீங்க விழுந்த எலும்பு கூட தேராது. ஜாக்கிரத,
0: மிரட்டி பாக்குறியா? உள்ள போடா.
1: முடியாது
0: முடியாது, அங்க பார். டேய் அவனை உள்ள வச்சு பூட்டுங்கடா.
2: நான் எத்தனையோ பேருக்கு புத்தி சொன்னேன், இப்ப நானே புத்தி கெட்டு போயிட்டேன். என் புத்தி கெட்ட தனத்தால தானே நான் எங்க அப்பாவை பறி கொடுத்தேன். நான் செஞ்ச பாவத்துக்கு பிராய சித்தம்.
3: சாவா?
2: சாவறதை தவிர வேற வழி எனக்கு தெரியல.
3: நீ சாக கூடாதுமா.
2: அப்போ சட்டப்படி நியாயம் கிடைக்குமா? போலீஸாவது நமக்கு உதவுமா?
3: போலீஸ நம்பி போலி வழக்கு நடத்த கூடாது.
2: அப்போ இதுக்கு என்னதான் வழி?
3: நானே போறேன், நியாயம் கேட்கிறேன்.
2: நீங்க போனா அவங்க வீட்டு கதவை திறக்க மாட்டாங்க.
3: இந்த பிச்சுவா பக்கிரி கதவை தட்ட மாட்டான், வடப்பான். வரேன்.

0: நடவடிக்கை. பிச்சுவா பக்கிரி, வெச்சு புட்டான் கத்திரி. துர்காவை உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியுமா முடியாதா?
1: அத கேக்க நீ
0: மனுஷன்.
1: அந்த வெச்சங்கிட்டவள எங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியாது.
0: ஏமா கண்ணு முடியாது?
1: அவ கல்யாணத்துக்கு முன்னாடியே புள்ளிய வயித்துல சுமந்ததை மறந்துட்டியா?
0: அதுக்கு உங்க அண்ணன் தானே உடந்த.
1: ஊரை விட்டு ஒதுக்கி வச்சவளுக்கு உறவு கொண்டாட வந்துட்டியா?
0: சரிக்கு காலமாடை கம்மன் இருக்கு, கண்ணு குட்டி இந்த தொள்ளு தொள்ளுது.
2: அம்மா யோ, யார் யார்கிட்ட எங்க எங்க எப்படி எப்படி பேசணுமோ அவங்க அவங்க அவங்க கிட்ட அப்படி அப்படி தான் பேசணும். அந்த மானகத்தவளை தூக்கு போட்டு தொங்க சொல்லு.
0: ஏழை பொண்ணு கெட்டு போனா தூக்கு, பணக்காரி கெட்டு போனா அபாஷன். என்னங்கடா உங்க நியாயம்?
3: சரி சரி ரொம்ப பேசாத, அந்த பொண்ணுக்கு என்ன பணம் வேணும்னு கேளு, கொடுத்துறேன்.
0: பணமா? இன்ச் பை இன்ச் வேலை பட்டியல தொங்க போட்டிருக்காங்களே உங்க பொண்டாட்டி, அதுக்கெல்லாம் வேணா விலை சொல்லிடலாம். ஆனா எங்களை விலை கொடுத்து வாங்க முடியாது, ஏன்னா நாங்க ஏழைங்க.
3: ராஸ்கல், ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்காத, மரியாதை வீட்டை விட்டு வெளியே போறியா இல்லையா?
0: போறேன். போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன், துர்கா இந்த வீட்டுல மருமகளா வாழணும்.
1: பன்னிக்குட்டியும் கண்ணுக்குட்டியும் ஒரே இடத்துல வாழ முடியாது. ஏன் தலைகுனியிற, வெக்கமா இருக்கா?
0: ஆமா, ஒரு பன்னிக்குட்டியோட இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேனே. கணக்கார பண்ணையார, ஒன்னு துர்கா இந்த வீட்டுல வாழணும், இல்ல உன் மகன் அங்க வந்து வாழணும். ஒரு நாள், ஒரே ஒரு நாள் டைம் தர. இப்ப வர.
3: யமனுக்கே டைம் குறிக்கிறவன்னா நீ எனக்கு டைம் குறிக்கிறியா?

0: இன்னையோட உன் கதை கந்தல்.
1: எங்கடா ஓடுற?
2: எங்க இல்லன்னு
1: ஓடுறதுக்கு முன்னாடி என் கட்டை எடுத்து கொடுத்துட்டு போ.
2: அதே கடமை
1: கடமை மட்டும் இருந்தா போதாது, கண்ணியும் கட்டுப்பாடும் சேர்ந்து வேணும். வா.
3: என்ன இதெல்லாம்?
1: ஒண்ணுமில்லம்மா, வர்ற வழியில நால சின்ன பயலுக சிலுமிசம் பண்ணாங்க, அதான் ஒரு தட்டு தட்டி வச்சேன்.
3: ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க மோட்டை தட்ட? இனிமே இப்படி எல்லாம் நடந்துகிட்டா
1: நடந்துகிட்டா
3: நான் போயிடுவேன்.
1: என்ன விட்டுட்டா?
3: இல்ல, இந்த உலகத்தை விட்டு.
1: என்னமா இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு?
3: இத பாருங்கண்ணா, இனிமே இப்படி எல்லாம் நடக்க மாட்டேனே, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. என் கல்யாண ஊர்வலத்தை பாக்கணும்னு நினைச்சா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. இல்ல, என் கடைசி ஊர்வலத்தை பாக்கணும்னு நினைச்சா
1: சத்தியமா இனிமே யாருக்கூட சண்டை போட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால உன் பிரச்சனையை மறந்துட்டேன்னு நினைக்காத. துர்கா, முள்ள முள்ளாலத்தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாலதான் அறுக்கணும். அந்த பேராசை பிடிச்ச பாவிகளுக்கு எப்படி பாடம் புகட்டுறதுன்னு எனக்கு தெரியும்.
0: இன்னைக்கு சாமிக்கு அபிஷேகம் பண்றது நம்ம முறை, பன்னீரே இல்லங்கிற. ஏண்டா, எல்லா கடையிலும் விசாரிச்சு பாத்தியா, பன்னீரே இல்ல?
4: ஆமாங்க,
0: நீ சொல்றத நம்பவே முடியலடா. தலை கிர்னு சுத்துது, ஒரு சோடா வாங்க.
4: ஒரு சோடா குடியா?
5: சோடாவா? ஒரு சோடா விலை 2000 ரூபாய்.
0: அவனுங்க
4: பெரிய ஆளுங்க, நம்ம பழனி வீடு இல்ல, அது 10000 ரூபாய் கூட போறாது, அத போய் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கானுங்க.
0: அப்படியா?
3: அது மட்டும் இல்லீங்க, நேத்து அவனுங்க இந்த வழியா போயிருக்கானுங்க. அப்ப நம்ம வீட்டை பார்த்து குட்டிச்சவர் மாதிரி நிக்கதே, இது யாருன்னு கேட்டிருக்கானுவ.
0: என்னது, நம்ம வீடு குட்டிச்சவரா? எதுக்காக கேட்டானுங்க?
3: அவனுங்களுக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் இல்லையா, நம்ம வீட்டை வாங்கி இடிச்சு பாத்ரூம் கட்ட
0: போறானுங்களா. இவனுங்களுக்கு கக்கூசு வேணும்னா கல்யாண மண்டபத்தையும் இடிப்பானுங்க போல இருக்கு. ஏயா கணக்க, அவனுங்க ஒருவேளை கள்ள நோட்டு அடிக்கிற கோஷ்டி சேர்ந்தவனுங்களா?
4: கள்ள நோட்டும் நல்ல நோட்டும், ஆனா அவனுங்க தங்கத்தை பார் பாரா வச்சிருக்கானுவோ.
3: ஏதோ விழா கொண்டாட போறாங்களா, அதுல ஒரு பொம்பளை வந்து டான்ஸ் விளையாட போறாளா.
0: என்னது டான்ஸா? டான்ஸையும் பாத்துருவோம், அவனுங்களையும் பாத்துருவோம்.
4: அவனுக்குதான் நம்மள கூப்பிடலையே.
0: கூப்பிடலன்னா என்னடா, திட்டுதரவா பாத்துருவோம்.
4: அதான் நம்ம கை வந்த கலையாச்சே.

0: முதலாளி, ஆட்டம் முடிஞ்சு போச்சு, யாராவது பாத்திரம் போறாங்க, வாங்க போலாம்.
1: சந்தேகம் இல்ல, தங்கந்தான், தங்கந்தான், சுத்த தங்கந்தான். இனிமே அந்த கால் இருக்கிற தங்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி கொண்டாந்து படுபாவி. என் முதலாளி பார்த்தான் எல்லாத்தையும் தட்டி
2: பறிச்சுக்குவானு. கெட்டு போச்சு. பணக்காரங்களை பார்க்க போறேன், சாக்லேட் நம்பர் பிளேட்டை திருடும் போதே எனக்கு தெரியும்டா. இது மாதிரி சில்லற திருட்டுக்கெல்லாம் நான் போக மாட்டேன்டா. பெரிய கொள்ளையே அடிக்க போறேன்.
1: என்ன சொல்றீங்க?
2: அவனை என் மாப்பிள்ளை ஆக்க போறேன். மாப்பிள்ளை ஆக்குறதும் கொள்ளை அடிக்கிறதும் ஒண்ணுதானடா.
3: யோ கணக்கு, நீ சொல்றது பைத்தியக்காரத்தனமா இருக்கு. உன்னை அவங்க நல்லா ஏமாத்திருக்காங்க.
0: அம்மா, அவங்க பால்ல பல்லு வளர்க்கறாங்க, பன்னீர்ல வாய் ஒப்பிடிக்கிறாங்க, பாலா பருப்ப படுக்கையெல்லாம் இறைச்சி அதில படுத்துறாங்க.
3: யோ, அல்டா பாலுங்க கோடீஸ்வரனாகவும் ஆக முடியாது, இருட்டுக்கு யாரும் வெள்ளை அடிக்கவும் முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அப்ப தயாரா இல்ல.
0: அம்மா, உங்க அப்பா இருக்கிறாரு வில்லாது வில்ல வெங்கல கருப்ப, உங்க அம்மா இருக்கிறாங்களே எமனையே பலகாரமாக்கி.

0: வாய்க்கு ரெண்டு வித்துருவாங்க, அவங்கள அசந்து போயிட்டாங்க.
1: அப்படியா?
0: ஆமாம்மா, நீங்க அங்க வந்து பாருங்க, அப்பதான் உண்மையா பொய்யான்னு உங்களுக்கே புரியும்.
2: எல்லாமே தங்க பிரஸ்தான?
3: எல்லாமே தங்க பிரஸ்தான். மேல இருக்கிறதா தங்கம், பேசு தங்கம் இல்ல, இனிமே தான் செய்ய சொல்லணும்.
0: அப்பா, இனிமே தான் செய்ய சொல்லணும்.
3: அப்படியே உள்ளாக
1: புடுங்கிருவேன். ஒருவேளை நீ சொன்னது உண்மையா இருக்குமோ?
0: இது என்னவா ஆச்சரியம்? அங்க பாருங்க, தங்க பிரச்சல பல்லு வளர்க்கறாங்க.
2: பன்னீர் தானே?
3: அசல் பன்னீருங்க.
1: நீங்க
3: தண்ணீர் உங்க கால் நனைஞ்சு போகும். நீங்க இங்கேயே இருங்க, நான் தண்ணி கொண்டு வரேன்.

0: என்னையா?
1: என்னம்மா ஆளை பார்த்து அசந்து போயிட்டீங்களா?
0: இல்லையா, எனக்கு ஒரு ஐடியா.
1: என்ன, இந்த காரை கடத்திடலாம்னு பாக்குறீங்களா?
0: ஆளையே கடத்த போறேன்.
1: அம்மா,
0: மாப்பிள்ளையதான்.
1: மாப்பிள்ளையா?
0: எனக்கு வரப்புற புருஷன் முத்தாளாகவும் இருக்கணும், அதே சமயத்துல பணக்காரனாகவும் இருக்கணும். அதுக்கு இந்த ஆள் தான் சரி.
1: அவ்வளவுதான, கவரை விடுங்க, நான் செட்டப் பண்ணிடுறேன்.
0: என்னது செட்டப்?
1: கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு ஏற்பாடுமா?
2: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் நிலாவ கையில பிடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது நிலாவ கையில பிடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: பட்டு பகல்லையே இவ்ளோ லைட் போட்டு வச்சிருக்காருங்களே.
4: இது என்ன பங்களாவா இல்ல பவர் ஹவுஸா?
3: எங்க எங்க இப்படிப்பட்ட இடத்துல நம்ம பொண்ணு வாழ்க்கப்பட்டா எப்படி இருக்குங்க?
4: சம்சாரம் அது மின்சாரம் மாதிரி இருக்கும். அடேங்கப்பா, இப்படி ஒரு இருட்டான ஆளை நான் பார்த்ததே இல்ல.
5: அதாங்க வரும்போதே சிரிச்சுக்கிட்டே வந்தேன்,
4: இல்லைன்னு அடையாளம் தெரியாத. யாரு நீங்க?
5: இந்த ஊர் தாங்க.
4: ஆமா, நேத்து ராஜா ட்ரெஸ்ல இருந்தீங்க, இன்னைக்கு இவ்வளவு சாதாரணமா இருக்கிறீங்க.
5: மாசத்துக்கு ஒரு தடவை நாங்க அப்படித்தான் இருப்போம்.
4: ஓஹோ,
1: ஏங்க அப்படி
4: வேண்டுதல் சும்மாரியா? அன்னைக்குதான் எங்க முதலாளியோட பிறந்த நாள் வருது. அவர் ராஜ பரம்பரையாச்சா, அதனால அவர்களுடைய முன்னோர்கள் ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சு விழா கொண்டாடுவோம். ஆமா, இவ்வளவு வசதி இருந்தோம், ஏங்க நாதஸ்வரம் வாசி தெரியுறீங்க? ஏன், கிருஷ்ண கடவுள் கையில ஃப்ளூட் வச்சுக்கலையா? சரஸ்வதி கடவுள் கையில வீணை வச்சுக்கலையா? வெங்கடாசரபதி கடவுள் கையில சங்கு வச்சுக்கலையா? அதனால நாதஸ்வரம் மேளம் சிங்கி எல்லாம் இங்க வச்சிருக்கோம்.
5: அப்போ இங்க வச்சிருக்கேங்கறியா?
1: நொங்கிருவேன்.
4: யோ, யாரும் ஊரே யாவரும் கேளீர், அதான் எங்க ஐயாவுடைய தத்துவமே. எங்க ஐயாவை பத்தி என்ன நினைச்ச? கடல்லயே போஸ்ட் ஆபீஸ் வச்சிருக்காரு.
5: கடல்லயே போஸ்ட் ஆபீஸா? எதுக்கு?
4: கப்பல்ல போகும்போது லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணணும், அதுக்காக கடைக்கு வர முடியுமா? அதனாலதான் கடல்லயே போஸ்ட் ஆபீஸ் வச்சிருக்காரு. எப்படி
5: சொல்லப்பா?
4: அந்த ரூம்ல போய் உட்காருங்க, நான் வந்து விசாரிக்கிறேன். முதலாளி வந்துட்டாரு.
5: அப்போ
4: சரிங்க,
5: முதலாளி வந்துட்டாருன்னு சொல்றியா?
4: புளியங்குட்ட தரையா, சும்மா இருறா.
0: என்னங்க, நம்மள கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிட்டாங்க, ஒரு ஆளையும் காணோம்?
4: அட சும்மா இருடி. அங்க கவனிச்சியா, பன்னீர் சொம்பு சந்தனக்கிணெல்லாம் தங்கத்திலே செஞ்சு வச்சிருக்கு.
1: அதை விடுங்க, அங்க பாருங்க அதிசயத்தை, மிருதங்கத்துக்கு பட்டு சட்டையெல்லாம் போட்டுருக்காங்க.
4: மண்டு அது திண்டு. டேய் சும்மாடா, அங்க எவனோ உருண்டே வரான்.
1: சரி சரி, புறப்படுங்க.
4: புறப்படுங்களா?
1: ஆமா.
4: எதுக்காகப்பா இதெல்லாம்?
1: எங்க வீட்டுக்கு வர பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் நாங்க ரூபா கட்டு போட்டுதான் பழக்கம். ஐயோ, இன்னும் நாலு பேரை கூட்டரா போயிட்டோமே.
4: தம்பி.
1: தம்பியா, மரியாதையா பேசுங்க. எனக்கு வயசு 40.
4: அப்ப அண்ணன்.

0: சரி சரி வரலாம் கவனிங்க.
1: சரி,
0: நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க?
1: உங்க முதலாளிய பார்த்து பேச வந்தோம்.
0: முதலாளிய பார்த்து பேசணுமா?
1: எதுக்காகப்பா இதெல்லாம் அடிக்கிறீங்க?
0: நீங்க எங்க முதலாளிட்ட பேசும்போது உங்க வாய் துர்நாத்த அடிக்க கூடாதுங்க. நாங்க இந்த மருந்து அடிக்கிறோம்.
1: நாங்க என்ன வாயில விவசாயமா பண்றோம், பூச்சி மருந்து எல்லாம் அடிக்கிறீங்க?
2: அப்போ பூச்சி மருந்து அடிக்கிறோம்னு சொல்றியா?
1: இதுக்கு பூச்சி மருந்தே தேவையில்லை.

0: எதுக்காக பா இதெல்லாம் அடிக்கிறீங்க?
1: நீங்க எங்க முதலாளிட்ட பேசும்போது உங்க வாய் துர்நாற்றம் அடிக்க கூடாதுங்க, நாங்க இந்த மருந்து அடிக்கிறோம்.
0: நாங்க என்ன வயல விவசாயமா பண்றோம், பூச்சி மருந்தெல்லாம் அடிக்கிறீங்க?
2: அப்போ பூச்சி மருந்து அடிக்கிறோம்னு சொல்றிய?
0: இதுக்கு பூச்சி மருந்தே தேவையில்ல. எதுக்காகப்பா டிவி எல்லாம் வெளியிட்டு போறீங்க? வீட்டை காலி பண்ண
1: தூக்கி எறிய போறோம்.
0: எதுக்கு?
1: எங்க முதலாளி ஒரு பொருளை ஒரு தடவை தான் உபயோகப்படுத்துவாரு, அடுத்த தடவை தூக்கி எறிஞ்சிருவாரு.
0: நாளைக்கு என்ன பண்ணுவீங்க?
1: வேற டிவி வாங்கிக்குவோம். ஏறக்கூடாதுங்கிறதுக்காக திரும்பி இறங்கிட்டாரு. அப்புறம் ஒரு புது பிளேன் செஞ்சு அதுக்கப்புறமும் போனாரு எங்க முதலாளி.
0: ஓஹோ, ஆமா, இவ்வளவு வசதி இருந்தா ஏன் சந்தனத்தை பூசிட்டு இருக்கீங்க?
1: சந்தனமா? தங்கத்தை பொடியாக்கி அங்கமெல்லாம் பூசி இருக்கோம்.
3: அப்ப மூணு பேரையும் சுரண்டனா 300 பவுன் தேரும் போல இருக்கே.
1: சுரண்டதுலே இருங்க, எப்படி இந்த நாடு உருப்படும்?
4: ஆமா, நீங்க எல்லாம் யாரு?
3: இவரு இந்த ஊர் பண்ணையாரு, பெரிய பணக்காரரு.
4: அந்த ஆள் யாரு?
3: வேலைக்கார.
4: நீ வேலைக்காரியா?
0: ஐயோ, அது ஏன் வீட்டுக்காரிங்க? டேய், அவர் சம்சாரமா வந்துரு.
4: ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க?
0: அது வந்து என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்.
4: உங்க
0: பொண்ணுக்காக எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க?
1: எங்க முதலாளிக்கு அமெரிக்காவில இருந்து 5 பொண்ணு தர்றேன் நாங்க,
5: பாரிஸ்ல இருந்து 10 பொண்ணு தர்றேன் நாங்க,
1: எகிப்துல இருந்து 8 பொண்ணு தர்றேன் நாங்க.
5: நாங்க வேண்டாண்டு இங்க வந்திருக்கோம்.
0: என் கூட்டு வர்றதானே,
1: அவளை பேரையும் கூட்டிட்டு வந்து நாங்க பொண்டாட்டி பண்ணி வைக்க முடியும்?
3: கோச்சுக்காதீங்க, கோச்சுக்காதீங்க. நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி என் பொண்ண மனைவியா ஏத்துக்கணும்.
4: நீங்க சொன்ன விஷயத்தை நான் யோசித்து பாக்குறேன். எதுக்கும் நாளை காலையில என்ன பேலஸ்ல வந்து மீட் பண்ணுங்க.
0: எதுக்காக இந்த பூவு?
1: எங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் காதல பூ வைக்காம அனுப்புறதே இல்லை.
0: நீங்களா
1: என்ன புண்ணியம் பண்ணீங்களோ, உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஐயா சம்மதிச்சிட்டாரு.
0: ரொம்ப சந்தோஷங்க.
1: ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன?
1: சிக்கனமா தான் கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி இருக்கிறார். அவர் சொந்தக்காரங்க யாருமே கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க.
3: ஏங்க அப்படி?
1: அவருக்கு உலகத்துல எக்கச்சக்கமான சொந்தக்காரங்க. அவளை வேறு வந்து சாப்பிட்டு விட்டு வெத்திரிய போட்டு எச்சிய துப்புனாங்கன்னா இந்தியா தாங்காது.
0: நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க சம்மதிக்கிறோம். இந்த வரவேற்பாவது உண்டுங்களா?
1: உண்டு உண்டு. எங்க தெரியுமா? அரபிக்கடல்ல ஐயாவுக்கு வரவேற்பு, இந்து மகா சமுத்திரத்துல எல்லாருக்கும் இலை போட்டு சாப்பாடு, வங்கதாவில வந்தவங்க எல்லாம் கை கழுவுறாங்க.
0: அப்ப இந்த எச்சியில எல்லாம் எங்க போடுறது?
1: தலையில போடு.
0: ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? இவ்வளவு பெரிய ஆளா இருந்தோம், எங்களை ஏமாந்துல
1: அதுக்குள்ளயும் தெரிஞ்சு போச்சா? ஐயோ,
0: அந்த பூ வைக்கிற பண்பாட்டை மறந்துட்டீங்க.
1: அத சொல்றீங்களா?
0: அவளுக்கு ஒண்ணு வைங்க.
4: அப்பா விநாயகா, இந்த காரக்குடி கல்யாண சுந்தரம் உன்னை நம்பித்தான் கல்யாணம் செய்ய போறான். நீதானப்பா காப்பாத்தனும்.

0: பால் குடிங்க,
1: முதல்ல நீங்க குடிங்க, அதான் சம்பிரதாயம்.
0: சம்பிரதாயத்தை மாத்துவோங்க, நீங்க குடிங்க.
1: இத பாருங்க, நான் முதல்ல பால் குடிக்கணும்னா நீங்க எனக்கு மரியாதை கொடுத்து வாங்க போங்கன்னு கூப்பிட கூடாது என்னங்க?
0: சரிடி, சீக்கிரம் குடிடி. எப்படி டி?
1: நெத்தியடி, வெச்சா குடிமி செரச்ச மொட்டை இல்லீங்க?
0: ஆமடி குடிடி.
1: கொடுங்க ஒரே உப்பு.
0: உப்பா? பரவாயில்ல குடி, அப்பதான் நன்றி உணர்ச்சி அதிகமா இருக்கும்.
1: உப்பா இருக்க வேண்டாம். உப்பு சாப்பிட்டதா நன்றி உணர்ச்சி வரும். குடி.
0: என்னடி என்னாச்சு?
1: இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு.
0: பரவாயில்லையே, உனக்கு ரொம்ப தான் ஞாபக சக்தி இருக்கு.
1: என்னங்க? பால் போதுங்க.
0: போதுங்கறியா? சரி கொண்டா.
1: இங்க என்னங்க இது? முதல் ராத்திரியும் அதுமா இப்படியா பேசிட்டு இருக்கிறது?
0: சரி இப்ப என்ன செய்யணுங்கிற?
1: முதல்ல லைட் அணைக்கணும், அப்புறம்
0: சொல்லு,
1: அப்புறம் அணைக்கணும்.
2: இது ரொம்ப அநியாயம்னு சொல்றியா?
1: அட பாவீங்களா, உங்களை கொஞ்சம் கூட வசதியே இல்லையா?
0: உட்காருடி, தலைவர் தான் சொல்றாருல்ல, உட்காருடி. அடிச்சு உட்காருங்க தலைவரே.
1: மரியாதையா நீங்க எல்லாம் வெளியே போக போறீங்களா இல்லையா?
0: அவங்க யாரும் போக மாட்டாங்க. என்ன முறைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி நாங்க முட்டாள்ல.
3: நாங்க ஓட்டிட்டு வந்தோமே அந்த காரு, அது தங்க காரும் இல்ல,
0: நாங்க பணக்காரங்களும் இல்ல.
3: நாங்க போட்டதெல்லாம் வேஷம்.
2: வேஷமா? உங்களை எல்லாம் நம்பி நான் மோசம் போயிட்டேன்.
4: அப்போ மோசம் போயிட்டேங்கறியா?
1: சும்மாடா ஒன்பது.
0: எங்க ஆளுங்களை பத்தி ஏதாவது மரியாதை குறைவா பேசுன தொலைச்சிருவன், தொலைச்சு போடி வெளிய.
1: இதுக்கப்புறமா நான் இங்க இருக்க தயாரா இல்ல, நான் போறேன்.
0: உங்க அப்பா யானை பசங்க கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண போறியா?
1: இல்ல, இது நானே தேடிக்கிட்ட மாப்பிள. நான் ஏமாந்த விஷயத்த வெளியில சொன்னா எனக்கு தான் அவமானம். இப்படி ஒரு நாடகத்தை நீங்க ஏன் நடத்துனீங்கிறத நான் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுப்பேன். நான் போறேன்.
0: அப்பா அவ போயிட்டா.
5: ஹாய் கல்பனா, எப்ப வந்த?
6: இப்பதான் வரேன். சாரி, உன் கல்யாணத்துக்கு வர முடியல, மன்னிச்சுடு.
5: என்னடி டல்லா இருக்க? ராத்திரி பூரா தூங்கலையா? சந்தோஷத்துல?
1: சந்தோஷத்துல இல்ல, சங்கடத்துல.
5: என்னடி சொல்ற
1: கல்பனா? நான் நினைச்ச வாழ்க்கை உண்ண, அணிஞ்ச வாழ்க்கை உண்ண. அவர் வேஷம் போட்டு என்ன மோசம் பண்ணிட்டாரு.

0: சொல்லுங்க.
1: என்னங்க? உட்கார சொல்லுங்க.
0: உட்காருங்க. எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. நான் நினைச்சபடியே என் வாழ்க்கை அமைஞ்சிருச்சு.
0: நானும் நினைச்சபடியே என் வாழ்க்கை.

0: அவர் எனக்கு புருஷனும் இல்ல, நான் அவருக்கு பொண்டாட்டியும் இல்ல. தாலியை கழட்டி எறிய போறேன்.
1: கழட்டி எறிஞ்சிட்டு
0: தனிமரமா இருக்க போறேன்.
1: அடி பைத்தியக்காரி, கட்டிக்கிற புடவை ஜாக்கெட்னு நினைச்சேன், பிடிக்கலாம் தாலியை கட்டி தூக்கி எடுத்துக்கு. நினைச்ச வாழ்க்கை இல்லைன்னா அமைந்த வாழ்க்கைக்கு ஏத்தப்படி வாழ்வதாண்டி வாழ்க்கை. அதுதான் நம்ம மண்ணோட பண்பாடு.
0: பண்பாடு பழக்க வழக்கங்கிற பத்தாம் பசுலி தனத்தை நான் ஏத்துக்க போறதில்ல.
1: பத்தாம் பசுலி தனங்கிறதுக்காக கழுத்துல கட்டுற தாலிய கையிலையா கட்ட முடியும்?
0: எதிர்வாதம் பண்ணலாம், பிடிவாதம் பண்ணக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல.
1: உன்ன மாதிரிதான் நானும் பிடிவாதம் பிடிச்சேன், புருஷன் தூக்கி எறிஞ்சேன். இப்போ போயிருந்தோ பொட்டிருந்தோ நான் ஒரு வதவியை போல வாழ்ந்துட்டு இருக்கேன். நாலு பேர் கேலிக்கும் ஆள் ஆயிட்டு. இந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுதான் சொல்றேன்.
0: கேலி காலான நீ எனக்கு புத்தி சொல்றியா?
1: ஆமாண்டி, பட்டதுனால சொல்றேன். உன் வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.

0: என்னம்மா ஒரு மாதிரியா வர? மாப்பிள்ளை ஏதாவது சண்டை போட்டாரா?
1: அதெல்லாம் ஒண்ணு இல்லனா, நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம்.
0: ஆமா, எங்க போறப்ப?
1: கோயிலுக்கு போறேன்.
0: என்னம்மா கோடீஸ்வரர் மாப்பிள்ளைய காணும்?
1: அவர் எனக்கு முன்னாடியே கோயில போய் காத்துட்டு இருப்பாரு.
0: ஏ, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போக மாட்டீங்களோ?
1: சேர்ந்து போனா திருஷ்டி பட்டுடும்.
0: கொடுத்து வச்சோம்மா.
1: ஆமாமா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதா. நாலு செவத்துக்குள்ள என்ன எப்படி வேணாலும் நடத்துங்க, ஆனா நாலு பேத்துக்கு முன்னாடி மட்டும் அவமானப்படுத்துறாதீங்க. எங்க பரம்பரை மானத்தை கெடுத்துறாதீங்க.
2: உங்க பரம்பரை மானத்தை நான் கெடுக்கிறேனா? யானைக்கே கோவணம் கட்டுற பரம்பரை, யானை மேல ஊர்வலம் வந்து பஞ்சாயத்து சொல்ற பரம்பரை, உடம்பு பூரா அங்கில அங்கலமா வெலப்பட்டியில தொங்க விட்டுருக்கிற பரம்பரை, காதலிச்சு கர்ப்பம் ஆயிட்டா ஊரை விட்டே தள்ளி வைக்கிற பரம்பரை, அப்படிப்பட்ட பரம்பரை மானத்தை இப்படிப்பட்டவன் கெடுக்க முடியுமா?
1: கிண்டல் பண்றீங்களா? நீங்க இவ்வளவு மோசமான ஆளா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நீங்க போட்டது வேஷம் தானே தெரிஞ்சோ, இன்னும் நான் உங்களை காட்டி கொடுக்காம இருக்கேன்.
2: ஏ, காட்டி கொடுக்க வேண்டியதானே?
1: தொட்டு தாலி கட்டிட்டீங்களே, உங்களுக்கு கேவலம்னா அது எனக்கும் தான்.
2: ஆரவல்லி சூறவல்லி அவமக ஞானவல்லி, உனக்கு கேவலன்றதுக்காக வெளியே சொல்லாம இருக்க இல்லடி.
1: டீயா, என்ன பார்த்து அப்படி சொன்னீங்க?
2: ஆமாடி, என் பொண்டாட்டி உன்ன டீன்னு சொன்னா தப்பு இல்லடி.
1: டீ டீ டீ, எத்தனை டீ? நாளைக்கு சொன்னது மட்டும் தப்பு ஆயிடுச்சு.
2: தப்பு? இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு உனக்கு தெரியாது.
1: என்ன சொல்றீங்க?
2: அத உங்ககிட்ட சொல்ல முடியாது. உங்க அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு கணக்கு. என்ன பாக்குற? அந்த கணக்க தீக்கிற விட உங்க அப்பாவுக்கு தான் தெரியும்.
1: எங்க அப்பாவை கூட்டிட்டு வரேன்.
2: கூட்டிட்டு வா. இங்க இல்ல, ஆத்தங்கரைக்கு. புரியுதாடி? வரண்டி.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலாவ கையில பிடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभी।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: முதன்மை அலைவரிசையில் நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிலாவ கையில பிடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
4: இந்த விஷயத்தை நீ ஏமா கல்யாணத்தை அன்னைக்கு சொல்லல?
5: என் புருஷனுக்கு கேவலண்ணா, அது எனக்கும் தானப்பா.
4: புருஷன் புருஷன் பெரிய புருஷன், இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊரே நம்ம பேசும். வில்லாதி வில்ல வெங்கல கருப்பேன் எனக்கு பேரு, அவன் எண்ணி எழுத்துட்டு போயிட்டானுங்க.
5: எல்லாம் தலையெழுத்துப்பா.
4: எது என்ன வித்ததா? அவனை நான் சும்மா ஓட மாட்டோமா?
5: அப்பா, அவசரப்பட்டு முடிவு எடுத்ததுனால தானே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. மறுபடியும் அவசரப்படாதீங்கப்பா.
4: நீ சொல்றதும் சரிதாமா. களிமண்ண புடிச்சு வச்சு நீ தான் மாப்பிள்ளைன்னு சொன்னா அது கூட மீசையும் முறுக்குமா? இப்ப என்னதாம்மா செய்யறது?
5: ஆத்தங்கரைக்கு வர சொல்லிருக்காங்கல்ல, அங்க போய் பார்ப்பேன்ப்பா.
6: மாப்பிள, என் மகளுக்காக கூப்பிடுறேன். இந்த தருதலைங்கள்லாம் தண்ணியிலேயே தர்ப்பணம் பண்ணிட்டு தனியா வா.
5: என்னங்க, அப்பா கூப்பிடுறாருல, வாங்க.
6: நான் வரணுமா? அப்ப ஒண்ணு செய்யுங்க, நான் உங்க வீட்டுக்கு வரணும்னா எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டுக்கு வரணும், எப்படி சௌரியம்?
7: உங்க வீட்டு பொண்ணா?
6: ஆமா, அநியாயமா ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்கீங்களே துர்கா, அவ உங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்.
5: மருமகளா? யாரோ ஒரு அனாதை சிரிக்கிக்காத நீங்க எங்களை அவமானப்படுத்துறீங்களா?
6: அவ அனாதை இல்ல,

0: பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சாயத்துல பொய்ப்பழி சுமத்தி சுந்தரங்கிற பையனை ஊற விட்டே விரட்டினீங்களே ஞாபகம் இருக்கா? அந்த சுந்தரம் நான் தான்.
1: ஆயிரம் தான் சீமை சரக்கு சாப்பிட்டாலாம், நாட்டு சரக்கே சரக்கு தான்.
2: என்னடா பாக்குற பண்ணையார, களத்து மட்டுக்கு வந்த என் தங்கச்சி அநியாயமா கற்பழிச்சுட்டியாடா?
1: சாமி கண்ணே, எதுக்காக இவ்வளவு
2: கோவப்படாம என்னடா பண்றது? மரியாதை என் கூட வரப்போறியா இல்லையா?
1: கையே எடுப்பா. எங்க வரணும்?
2: ஊர் பஞ்சாயத்துக்கு.
1: அவ்வளவுதானே? வரம் போ.

0: விதைய வேறாக்கி வேற தேராக்குறவன்டானா. என்னைய பஞ்சாயத்து கூப்பிட்ட பரதேசி பயல, உன்னைய பரலோகத்துக்கு
1: அனுப்பிட்டேன்.
0: நீ தப்பிச்சிட்டியா? நீ எங்க போனாலும் விட மாட்ட. பஞ்சாயத்தை கூட்டி பொய்ப்பழி சுமத்தி இந்த ஊரை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன். அன்னைக்கு சுந்தரமா போங்க, இன்னைக்கு காரக்குடி கல்யாணம் சுந்தரமா திரும்பி வந்திருக்க. உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சேன், உன் பொண்ண கல்யாணமும் பண்ண. இப்ப நான் கடைசியா ஒண்ணு சொல்றேன், என் தங்கச்சி உன் வீட்டுல வாழணும், இல்ல உன் பொண்ணு வாழ்க்கை பூரா வாழா வெட்டியா சாகணும்.
2: பண்ற
0: இல்ல இல்ல இல்ல, உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன்.
2: டேய், இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. பண்ணு, என் வழிக்கு எப்படி கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ வாமா.
1: அப்பா, அப்பா, நீ வாடி. இந்த வழி

0: சொல்றீங்க?
1: நான் பகையாளியா வரல, உண்மைக்கு பங்காளியா வந்திருக்கேன்.
0: என்ன சொல்றீங்க?
1: அரசியல்வாதிக்கு பதவி இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, தாசிக்கு அழகு இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு, ஒரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி இருக்கிற வரைக்கும் தான் மதிப்பு. அந்த தாலியவே காலி பண்ண பாக்குறாரு உங்க அப்பா.
0: எங்க தாலி அப்படி சொல்றீங்க?
1: ஆமாமா, ஆட்ட கொடுத்து காசை வாங்குறவன் வியாபாரி, காசை கொடுத்து ஆட்ட வாங்குறவன் சம்சாரி. எதையுமே கொடுக்காம எல்லாத்தையும் வாங்குறவர் தான் உங்க அப்பா. அவருடைய சொந்த பகைக்காக உன் வாழ்க்கையவே பாழாக்கிட்டாரு.
0: பாம்புக்கு பக்கத்துல இருக்கிறதுனால பரமசிவனிய விஷயம் நினைச்சிட்டா எப்படி? நான் என்ன பாவம் செஞ்ச?
2: பாம்பா? நான் ஒரு பணக்கார பாம்பு குட்டி, என்கிட்ட நாகரத்னமும் இருக்கு, நஞ்சு இருக்குன்னு சொன்னியே,
0: என்னையும்

0: உனக்காக அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிரார்த்தனை பண்ணது, பேசாம ஏத்துக்கப்பா.
1: முடியாது,
0: கையெல்லாம் சுடும்.
1: அவ கை சுட்டு பிரயோஜனம் இல்ல, தான் செஞ்ச தப்புன்னு அவங்க அப்ப நெஞ்சு சுடணும்.
2: அப்போ நெஞ்ச சுடணுங்கிறியா?
0: முதல்ல துப்பாக்கி வச்சு ஒன்னு சுடணும்.
3: பாவம் அந்த பொண்ணு, அவ அந்தஸ்துங்க நம்ம அந்தஸ்துங்க, உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறான்.
1: கரெக்ட், எட்டாவது நலாவ நான் கையில பிடிச்சிருக்கேன். எதுக்கு விளையாடுறதுக்கா? இல்ல, அவங்க அப்பன் திருந்தனன்றதுக்காக.
3: கரெக்ட், இந்த நிலாவை கையில பிடிச்சிட்ட அவங்க அப்ப அம்மாவாசை எப்ப பிடிக்க போற?
4: காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையாமே, ஏமா?
5: விரதம்.
4: யாருக்காக?
5: என் புருஷனுக்காக.
4: அவனை விட்டு விலகணும் தானே?
5: இல்ல.
4: பின்ன
5: செய்யறதுக்காக.
4: உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? கொஞ்ச நாளாவது பாக்குறேன், உன் நடவடிக்கையே சரியில்லை. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதுக்கு இப்படி எல்லாம் செய்யற?
5: பொண்ணாச்சு.
4: எப்பத்துல இருந்து

0: இப்பத்திலிருந்து.
1: கையில் என்னம்மா?
0: ஒண்ணும் இல்ல.
1: காட்டுமா. என்னம்மா இது?
0: மனசுல புருஷனையும் கையில கருப்புரத்தையும் ஏத்திக்கிட்டு கோயிலுக்கு போனேன். அதான் இது.
1: எதுக்கு இதெல்லாம்?
0: பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கணும். இனிமேலாவது அவர் காலடியில நாயா விழுந்து கிடக்கணும். அதுக்காகத்தான்.
1: அடி பாவி, என் குலப்பெருமையே கெடுத்துட்டிய. உன் புருஷன் அவ்வளவு புனிதமானவனா?
0: ஆமா, அவர் உங்களை மாதிரி இல்ல.
1: ஐயோ, ஒண்ணும் தெரியாத என் குழந்தை மனசை இப்படி கெடுத்து வச்சிருக்கானே. அம்மாடி, எல்லா ஆம்பளைங்களையுமே அப்படித்தான்.
0: இல்ல, நீங்க மிளகா போல கருப்பானவரு, மிளகா போல உரப்பானவரு, ஆனா அவரு உப்ப போல எளிமையானவரு, கல்கண்ட போல இனிமையானவரு.
1: என்னம்மா இது? மளிகை கடைக்காரன் பொண்ணு மாதிரி பேசுற. உன் புத்தி இப்படி போக நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உன்னை பெத்ததுக்கு நான் வெக்கப்படுறேன்.
0: அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா.
1: அம்மாடி, இப்ப தான் நீ என் பொண்ணு.
0: அப்பா, நானும் ரொம்ப வெக்கப்படுறேன்ப்பா.
1: ஏமா,
0: உங்களுக்கு பொண்ணா பிறந்துட்டேனே.

0: சிச்சுவா பக்கிரி வெச்சுப்புட்டான் கத்திரி. என்னமா ஒரு மாதிரியா இருக்க?
1: நடக்கிறது நல்லபடியா நடக்கணுமேன்னு பயமா இருக்குண்ணா.
0: ஒன்னும் கவலைப்படாதம்மா, உங்க அண்ணன் உள்ள போயிருக்கான், எல்லாம் வெற்றியா முடிச்சுட்டு தான் வருவான். என்னமா சௌக்கியமா இருக்கியா? என்ன சுந்தரம், நம்ம போட்ட திட்டமெல்லாம் எல்லாம் கரெக்டா நடந்துட்டு இருக்கு.
1: அண்ணே என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக.
0: தங்கச்சி, நான் புலி வேட்டை ஆடுறவன், கிளி வேட்டை ஆடுறவன்ல. புழுவை காட்டித்தான் மீனை பிடிக்கணும், மீனை காட்டித்தான் திமிங்கலத்தை பிடிக்கணும், ஆசையை காட்டித்தான் அந்த பேராசை பிடிச்சவங்களை மடக்கணும். கரெக்ட். அந்த அக்கிரமக்காரனுடைய அநியாயம் தொடர்கதையா வளருது, அதை சிறுகதையா முடிக்கணும். அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி பாரு.
2: நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க?
3: ஒத்து ஒரு காடு இல்ல, கூட்டிட்டு போலான்னு வந்தோம். ஆனா பாரு, காதலிக்க தெரியுது, கர்ப்பமாக்க தெரியுது, கல்யாணம் பண்ண தெரியலையோ?
2: நான் எங்க பண்றது, எங்க அப்பா வீட்டை சுத்தி காவலுக்கு ஆளை வச்சிருக்காரு.
3: பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? டைம் ஆச்சு, புறப்படு.
2: எங்க அப்பா தெரிஞ்ச என்ன ஆறுது?
3: தெரியவே தெரியாது. பால்ல மயக்க மருந்து போட்டு உங்க அப்பாவை தூங்க வச்சுட்டோம்.
4: நீங்களா வாங்க, பொண்ணு மாப்பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ண வந்தீங்களா இல்ல கடத்திட்டு போக வந்தீங்க?
2: கடத்துறது உங்க வேலைடா.
4: அப்ப ஆசீர்வாதம் பண்ண வந்திருப்பாரு, கால விழுங்க.
2: டேய், உங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி அழைச்சிட்டு போக வரல, ஒரு இடத்துக்கு அனுப்ப வந்திருக்கேன்.
4: எங்க அனுப்ப போறீங்க?
2: 60 பைசா ஸ்டாம்ப் போட்டுனா மெட்ராஸ் போகும், 6 ரூபா ஸ்டாம்ப் போட்டுனா சிங்கப்பூரே போகும். எதுவுமே ஒட்டாம உங்களை எங்க அனுப்ப போறேன் தெரியுமா? எமலோகத்துக்கு.
4: என்னங்க போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கீங்க?
2: பார்சல் பண்ணுங்கடா.
4: முதலாளி, உங்க மாப்பிள்ள.
2: ஏய், மாப்பிள்ளையாவது கேப்பிள்ளையாவது. ஏய், இவங்க எல்லாரையும் நம்ம இடத்துக்கு தூக்குங்கடா.
4: அம்மா அம்மா அம்மா, உங்க வீட்டுக்காரையும் அவங்க ஆட்களையும் உங்க அப்பா அந்த பாலடைஞ்ச பங்களாவுக்கு கடத்திட்டு போறாருமா? எதுக்கா? கொலை பண்ணதா? போறப்பா சீக்கிரம்.
5: அப்பா, மகன் பார்க்காம மாப்பிள்ளையும் பார்க்காம எல்லாரையும் இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா?
2: ஈவு இறக்கெல்லாம் பார்த்தா வெறும் மனுஷனா தான்டா இருக்க முடியும், மகாராஜா இருக்க முடியாது. நான் கடைசி வரைக்கும் மகாராஜா இருக்க விரும்புறேன்.
4: ஓ, யானைக்கார பண்ணையாரே, படகோட்டிக்கு தண்ணீர சாவு, பாம்பாட்டிக்கு பாம்பால சாவு, உனக்கு உன் ஆசையாலேயே அழிவு வரப்போகுதியா?
2: அப்படி ஒரு அழிவு வரும்னா அதுக்காக நான் பெருமைப்படுறேன். என் மகனோட கல்யாண உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியல. என் மகளோட கல்யாண உருவத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. இப்ப எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பார்க்க போறேன், புரியல? உங்க எல்லாரோட கடைசி ஊர்வலம்.
6: இன்ஸ்பெக்டர், அவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர்.

0: இவங்க அரெஸ்ட் பண்ண வந்தது அவங்களே இல்ல, உன்னத்தான்.
1: உன்னத்தானா? என்னடா மரியாதை குறையுது?
0: உனக்கு என்னையா மரியாதை வேண்டி கிடக்குது? நான் யார் தெரியுமா? பிச்சுவா பக்கரியுடைய ஆளு.
2: இத்தனை நாள நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இவரை பத்தி தான். தயவு செய்து ஆக்ஷன் எடுங்க.
3: நான் தெரு தெருவா ஓடுனேன், கோடி கோடியா சம்பாதிச்சேன். அந்த பணத்தை வச்சே உன்னை பழி வாங்கினேன். வென விதைச்சவன் வெனதான் அறுப்பான்றதுக்கு நீதான் ஒரு சரியான பாடம்.
4: உன் அப்பான்னு சொல்லி கத்துக்க நான் வெக்கப்படுறேன்.
1: நான் செஞ்சது மன்னிக்க முடியாத குற்றம் தான். போயிட்டு வரேன்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது யுனைடெட் இன்டர்நேஷனல் வழங்கிய நிலாவ கையில புடிச்ச திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் நடித்தவர்கள் சந்திரசேகர், சீதா, வினு சக்கரவர்த்தி, எஸ் எஸ் சந்திரன் மற்றும் பலர். இசை சங்கர் கணேஷ், இயக்கம் ராமநாராயணன்.

வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை, நேரம் 5 மணி. இனி பொன்மாலை பொழுது கேட்கலாம். இன்றைய பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உயிர் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள் நேர்கள் கேட்க இருக்கிறீர்கள். உயிர் என்பது வெறும் மூச்சு மட்டுமல்ல, அதுவே பிரபஞ்சத்தின் சக்தி. உயிரின் மகத்துவத்தை போற்றும் அழகிய கவிதைகள் சிலவற்றை காண்போம் பாடல்களுக்கு இடையில். முதல் கவிதையாக, விடியலின் ஒளியாய், விடிவெள்ளியின் துளியாய், உடலுக்குள் நுழைந்த உயிரே, நீ இருக்கும் வரைதான் இந்த மனிதனின் பயணம். இனி ஒரு பாடல், RRR என்ற படத்திலிருந்து மரகதமணி அவர்கள் குரலில் ஒரு பாடல்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உயிர் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள். பாடலுக்கு முன் ஒரு கவிதை. வேர்கள் இல்லாமல் மரமும் இல்லை, செடியும் இல்லை, மூச்சில்லாமல் உயிரில்லை. சோதனைகள் ஆயிரம் வந்தாலும் உயிரின் வேகம் என்றும் குறைவதில்லை. ஒலிக்க இருக்கும் பாடல் பூஜை என்ற படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரலில்.

அடுத்து ஒழிக்க வரும் பாடல். தொட்டி ஜெயா என்ற படத்திற்காக அனுராதா ஸ்ரீராம், பாம்பே ஜெயஸ்ரீ, கார்த்திக் ஆகியோர் குரலில். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உயிர் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது. நிகழ்ச்சியில் உயிர் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள். பாடலுக்கு முன் ஒரு கவிதை. இன்பமும் துன்பமும் கலந்ததே வாழ்வு, அதை உணர்வதே இந்த உயிரின் சிறப்பு. ஒலிக்க இருக்கும் பாடல் அமரன் என்ற படத்திற்காக நகுல் அபைங்கர், ரம்யா பட் அபைங்கர்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்கும் முன் ஒரு கவிதை. சுவாசிக்கும் காற்றுக்குள் நீந்தும் தற்காலிக பயணம், அன்பின் வேர்களில் முளைக்கும் அழியாத பெருங்கருணை, இதுவே உயிரின் ரகசியம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அன்பே என் அன்பே என்ற படத்திற்காக

அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 மணிக்கு உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உயிர் என்ற தலைப்பில் அணிவகுக்கும் பாடல்கள். பாடல் கேட்கும் முன் ஒரு கவிதை. கோடி வினாடிகள் கடந்தாலும் நிலைத்து நிற்கும் ஜீவன், துன்பத்தில் துவளாமல் எழுந்து செல்லும் லட்சிய பயணம். ஒலிக்க இருக்கும் பாடல் பாம்பே என்ற படத்திற்காக ஹரிச்சரண் சித்ரா பாடியது.

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேனே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட

0: அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: இதுவரை நேயர்கள் கேட்டது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் உயிர் என்ற தலைப்பில் அணிவகுத்த பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 5:30. நேர்கள் கேட்க இருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
1: जगबंधु,
0: चेतना और मंजू कुमारी जी के साथ विमलेश को आज्ञा दीजिए।
1: नमस्कार।
2: उमंग उमंग उमंग उमंग।
3: நேர்கள் கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6 மணி. திரைசை பாடல் கேட்கும் முன்

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையில் ஒழிக்க ஒரு முதல் பாடல் சிவலிங்கா என்ற படத்திற்காக ரகுல் நம்பியார் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரைசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் பவர் பாண்டி என்ற படத்திற்காக ஸ்வேதா மோகன் பாடியது.

0: இதுவரை திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் யத யாத்திரை இன்று தொடங்குவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கு ஏதுவாக விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஏனாம் கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு நிதி உதவி கோரினார். இனி விரிவான செய்திகள். ஒடிசாவில் பியூரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டு மக்கள் அனைவரும் வளமாக மகிழ்ச்சியுடன் அமைதியாக வாழ மகா பிரபு ஜெகநாதரின் அருள் தொடரட்டும் என்று குடியரசுத் தலைவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். அனைத்து வேறுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு பக்தி, சமத்துவம் மற்றும் நல்லிணக்கத்தின் அடிப்படையில் ஒருங்கிணைப்பதே பூரி ஜெகநாதர் யத யாத்திரை என்று குடியரசு துணைத் தலைவர் கூறியுள்ளார். காலத்தை வென்று நிற்கும் இந்திய கலாச்சார ஆன்மீக மரபுகளின் துடிப்பான வெளிப்பாடே பூரி ரத யாத்திரை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கூட்டு பங்கேற்பு மற்றும் தன்னலமற்ற சேவையின் சின்னமாக திகழும் பூரி ரத யாத்திரை தலைமுறை தலைமுறையாக மக்களுக்கு ஊக்கமளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜின் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஜின் சோனிபட் ரயில் நிலையங்களுக்கு இடையே இயக்கப்படவுள்ள இந்த அதிநவீன ஹைட்ரஜன் ரயில் குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: ஹைட்ரஜன் செல் மூலம் மின்சாரம் தயாரிக்கும் வசதியுடன் முற்றிலும் உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டுள்ள புதிய ரயில் நாளை முதல் செயல்பட தொடங்குவதால் ஜெர்மனி, ஜப்பான், சீனா மற்றும் அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகிலேயே இத்தகைய தொழில்நுட்பம் பெற்றுள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் இணைகிறது. புதிய ஹைட்ரஜன் ரயிலில் 3200 குதிரை திறன் கொண்ட ஹைட்ரஜன் செல் என்ஜின் இணைக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 10 பெட்டிகள் அடங்கிய இந்த ரயில் உலகின் மிக நீளமான ஹைட்ரஜன் ரயிலாக திகழும் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹைட்ரஜன் செல் மூலம் ரயில்களை இயக்குவதால் ரயில் பாதை நெடுகிலும் மின்சார கம்பி அமைக்க வேண்டியதன் அவசியத்தை தவிர்க்கலாம் என்பதும், பசுமையான ஹைட்ரஜன் எரிபொருளின் பயன்பாட்டினால் சுற்றுச்சூழல் மாசுபாடு கணிசமாக குறையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா மாநிலம் ஜின் நகரில் மொத்தம் 14,700 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து சண்டிகரில் 6,600 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைப்பார் என்றும், அதைத் தொடர்ந்து பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் மறு மேம்பாடு செய்யப்பட்ட பல்வேறு ரயில் நிலையங்களை அவர் திறந்து வைப்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தற்போது உருவாக்கப்படும் உள்கட்டமைப்பு வசதிகள்தான் நாளைய நாகரிகத்தை வரையறுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். குறிப்பாக எல்லைப்புற சாலைகள் அமைப்பினால் உருவாக்கப்பட்டுள்ள ரோஹ்தாங் சுரங்கப்பாதை, உம்லிங்லா மலைப்பாதை போன்ற திட்டங்கள் எதிர்காலத்தில் முக்கிய பலன்களை வழங்கும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் தொழில்நுட்ப பயிலரங்கு ஒன்றில் பேசுகையில் கூறினார். பொறியியல் அற்புதங்களாகவே திகழும் இத்தகைய திட்டங்களை நிறைவேற்றுவதில் எல்லைப்புற சாலைகள் அமைப்பின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் மிகவும் பாராட்டத்தக்கது என்று அவர் மேலும் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் மேலும் 120 நகரங்களுக்கு விமான இணைப்பு வழங்கப்படும் என்றும், இதன் மூலம் அடுத்த 10 ஆண்டுகளில் மேலும் 4 கோடி பேர் விமான பயணம் மேற்கொள்ள ஏதுவாகும் என்றும் மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு கிஞ்சராப்பு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். அடுத்த கட்ட உடான் திட்டம் குறித்து புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற பயிலரங்கில் அவர் பேசுகையில், இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நகரங்களில் அமையும் விமான நிலையங்களின் பராமரிப்பு பணிகளுக்கு நிதி ஆதரவு வழங்க மேம்படுத்தப்பட்ட உடான் திட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும், விமான சேவை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 3 ஆண்டு ஆதரவு 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார்.

0: கூறினார். உள்நாட்டு அளவிலான விமான உற்பத்தியை ஊக்குவித்து விமானங்களுக்கான பராமரிப்பு வசதிகளை மேம்படுத்தவும், இதன் மூலம் பிராந்திய வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் உடான் திட்டத்தினால் ஏதுவாகும் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சியின் கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது. கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் கட்சி எழுப்ப வேண்டிய முக்கிய பிரச்சினைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பிரமோத் திவாரி பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டுமென மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: இந்தியாவில் விவசாயிகளும் விஞ்ஞானிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் கடினமான முயற்சிகளால் வேளாண் துறையில் அசாதாரண பலன்கள் ஏற்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சௌஹான் கூறினார். கடந்த ஆண்டு நாட்டின் உணவு தானிய உற்பத்தி 376 மில்லியன் டன்னாக சாதனை அளவில் அதிகரித்திருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் 386 புதிய பயிர் ரகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இத்தகைய மாற்றங்களை கொண்டு வருவதில் முக்கிய வினையூக்கியாக இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் செயல்பட்டு வருவது பாராட்டத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் விஞ்ஞானிகள் விவசாயிகளின் அவ்வப்போதைய தேவைகளுக்கு ஏற்றதாக தங்களின் ஆராய்ச்சிகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் என வேளாண் அமைச்சர் தமது உரையில் மேலும் வலியுறுத்தினார்.
0: புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்க கோரினார். புதுச்சேரி விமான நிலையத்தின் விரிவாக்கப் பணிகளுக்கு நிதி வழங்கவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். புதுச்சேரியில் நோயிலிருந்து விடுதலை என்னும் ஒரு மாத கால சிறப்பு பிரச்சார இயக்கத்தை ஜிப்மர் இன்று தொடக்கியுள்ளது. ஆகஸ்ட் 15 வரை நடைபெறவுள்ள இந்த பிரச்சாரத்தின் போது தகுதியுள்ள பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய அட்டை, ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை மற்றும் ஆபா கணக்கு எண்கள் இலவசமாக பதிவு செய்து உடனடியாக வழங்கப்படும். இந்த இயக்கத்தை ஜிப்மர் இயக்குநர் டாக்டர் வீர்சிங் நேகி தொடக்கி வைத்து பேசுகையில், சுகாதார திட்டங்களின் பலன்கள் தகுதியுள்ள அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான தொலைநோக்கு அரசின் நோக்கம் என்றும், ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் மக்களுக்கான சுகாதார சேவைகள் மலிவான கட்டணத்தில் டிஜிட்டல் முறையில் வழங்கப்படுவதாகவும் கூறினார். அனைவருக்கும் தரமான சுகாதார சேவைகளை உறுதிப்படுத்தும் குறிக்கோளுடன் ஜிப்மர் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் வினோத்குமார், பேராசிரியர்கள், அதிகாரிகள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உழவர்கரை நகராட்சி பகுதிகளில் தெருநாய்களின் எண்ணிக்கையை குறைக்க விலங்குகளுக்கான பிறப்பு கட்டுப்பாட்டு விதிகளின் கீழ் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படுவதால் பொதுமக்கள் தெருநாய் பிரச்சினை தொடர்பான புகார்கள் மற்றும் தகவல்களை 1800-599-1811 என்ற உதவி எண்ணில் தெரிவிக்கலாம் என நகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தெருநாய்களை மனிதநேய முறையில் பிடித்து கருத்தடை அறுவை சிகிச்சை செய்த பின்னர் பிடித்த இடத்திலேயே மீண்டும் விடப்படுவதாகவும், வேறு இடங்களில் விடுவது விதிமுறைகளுக்கு மாறானது என்றும் நகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. மாஹேயில் மகாத்மா காந்தி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தேசிய அளவிலான விக்சித் பாரத் இளையோர் நாடாளுமன்ற போட்டியில் கல்லூரி சார்பில் பங்கேற்ற மாணவி வீணாதாரிக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி பருவநிலை அறிஞர் விருது பெற்றவர்களும் விழாவில் கௌரவிக்கப்பட்டனர். மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் விழாவை தொடக்கி வைத்தார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சிவதாசன் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 22 வரை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே நேற்று வேலூர், திருவள்ளூர், மதுரை, கரூர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசியது. வரும் 20 வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றங்களுக்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.

0: ஒடிசாவில் பூரி ஜெகநாதன் ரத யாத்திரை இன்று தொடங்குவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயிலை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடக்கி வைக்கிறார். நீடித்த வேளாண் வளர்ச்சிக்கு ஏதுவாக விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டுமென மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சரை சந்தித்து ஏனாம் கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு நிதி உதவி கோரினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 6:20. நேயர்களின் இல்லங்களில் இனி பக்தி அமணம் வீச இருப்பது மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் முதல் குரலாக ஒலிக்க இருப்பது பாம்பே சகோதரிகள் குரலில் ஒரு பாடல்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில். அடுத்து ஒலிக்க வரும் குரல் உன்னிகிருஷ்ணன் குரலில் ஒரு பாடல்.

மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் சின்னஞ்சிறு கிளியே என்று தொடங்கும் பாடல். பாடியவர் சங்கீதா சிவகுமார் அவர்கள்.

நேயர்களின் இல்லங்களில் பக்தி மனம் வீசிக்கொண்டிருப்பது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் ஓஎஸ் அருண் பாடியது.

இல்லங்களில் பக்தி மணம் வீசியது. மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. இனி நேயர்கள் கேட்க இருப்பது இன்றும் நாளையும் நமது நிலையத்தில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் ஜீவன்பால் அவருடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 ஒடிசாவின் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாத்தின் வருடாந்திர ரத யாத்ரா குறித்து வானொலி தொகுப்பு டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலரில் பூமிகா நாடகம், எழுதியவர் ஜி சம்பத்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை அஞ்சல். 10:00 தேன்மொழி, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி எஃப்எம் ரெயின்போவில் இன்று ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லி அஞ்சல். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இனி முதன்மை அலைவரிசையில் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வீடும் நாடும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இறப்பை தாக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இது காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவோம். உணவு சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்பகாலத்தில் செய்ய வேண்டிய தைராய்டு பரிசோதனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, மாம்பழம் எஸ். சந்தானம் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ். ராஜாராம் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம், புறநானூற்றில் பெண்பார்ப்புலவர்கள், பங்கேற்கிறார் முனைவர் சே. ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 12:00 வந்தாளே மகராசி நாடகம், எழுதியவர் நெல்லை ராஜன் என்கிற ராம மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தாசன்.

செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம். 12:50 புதினா பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம். நாடகத்துறை பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 பொன்மாலை பொழுது அன்பு என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 முதல் 7:15 வரை திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் எம் சண்முகம் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். 8 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10 தேன்மழை. 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும் காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:10 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம்.

இனி நாளை 102.8 எஃப்எம் ரெயின்போவில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02-8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ நேரடி தொலைபேசி வழி கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏவி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, நாடகத்துறை பயணம் குறித்து சி பிரமிளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், முதுகெலும்பு வட்டு விலகல், ஸ்லிப் டிஸ்க், அறிகுறிகளும் சிகிச்சை முறைகளும் குறித்த சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் எலும்பியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் பி கிருபாகரன் அவர்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இதனிடையே 7:30 முதல் 7:32 வரை ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 குறித்த அன்றாட நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச்சுடர் சென்னை அஞ்சல். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 எஃப்எம் ரெயின்போவின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

0: நேர்களை இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7 மணி. திரை இசை பாடல் கேட்கும் முன்,
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஒலிக்க வரும் பாடல் கொடி என்ற படத்திற்காக விஜய் நரேன் பாடியது.

0: உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 0442849864458. விண்ணப்பங்கள் மின்னஞ்சல் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம். மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் அர்ஜுன் சாண்டி, ஹரிச்சரண், ஜொனிதா காந்தி ஆகியோர் குரலில் காற்று வெளியீடை என்ற படத்திற்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை. திரை இசையில் அடித்து ஒழிக்க வரும் பாடல் 24 என்ற படத்திற்காக சித் ஸ்ரீராம், சனா மொய்தத்தி, ஜுனிதா காந்தி ஆகியோர் இணைந்து பாடியது. இதோ உங்கள் பாடல்.

0: சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் டாக்டர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பு ஆண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்ஹில் கொரோட்ஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். உடான் திட்டத்தை 120 இடங்களுக்கு விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அடுத்த 10 ஆண்டுகளில் 4 கோடி விமான பயணிகள் பயனடையும் வகையில் இந்த திட்டம் விரிவாக்கப்படும் என கூறினார். நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலை விமான நிலையங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உடான் திட்டத்தின் அடுத்த கட்ட விரிவாக்கத்திற்காக 29,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 100 புதிய விமான நிலையங்களை அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் அடிப்படையில் விமானங்கள் மற்றும் விமான நிலையத்திற்கு தேவையான கட்டமைப்பு வசதிகள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் என்றும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். பருவநிலை சவால்களை எதிர்கொண்ட போதும் நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் குழும விஞ்ஞானிகள் கிராமப்புறங்களுக்கு நேரடியாக சென்று விவசாயிகள் சந்தித்து வரும் சவால்களுக்கு தீர்வு காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். ICAR 100 என்ற இயக்கத்தை தொடங்கி 100 இளம் விஞ்ஞானிகளை பணியில் ஈடுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் துறையில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக்ஸ் நுண் வேளாண்மை, பருவநிலை மாறுபாடுகளை எதிர்கொள்ளும் விவசாயம் உள்ளிட்டவற்றின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவர் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். உயிரி பொருளாதாரம் மூலம் உணவு பாதுகாப்பை மேம்படுத்த முடியும் என மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாட்டின் சுகாதாரத்துறை நோய் தடுப்பு மருந்து மற்றும் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த உயிரி பொருளாதாரம் முக்கிய பங்காற்றும் என குறிப்பிட்டார். உயிரி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் உலக நாடுகளில் இந்தியா முன்னணி நாடாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரி பொருளாதாரம் தற்போது 19,500 கோடி டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டுக்குள் இது 30,000 கோடி டாலர் அளவுக்கு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் 1வது ஹைட்ரஜன் ரயில் சேவையை நாளை ஹரியானா மாநிலம் ஜிந்த் ரயில் நிலையத்தில் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். ஹைட்ரஜனை மின்சாரமாக மாற்றி செயல்படும் இந்த ரயில் ஜிந்த் சோனிபட் இடையே இயக்கப்பட உள்ளது. உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் என்ஜின் நவீன பொறியியல் தொழில்நுட்பத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஜெர்மன், ஜப்பான், சீனா, அமெரிக்கா ஆகிய நாடுகள் மட்டும் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி வந்துள்ள நிலையில் தற்போது அந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கிறது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் இந்த ஹைட்ரஜன் ரயில் தொடக்கத்தில் 75 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியிருக்கிறது. பசுமை எரிசக்தி திட்டங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இந்த ரயில் சேவையை மத்திய அரசு அறிமுகம் செய்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு

0: வழக்கு, நிதி உதவி மற்றும் சட்டவிரோத ஊடுருவல் தொடர்பாக மேற்குவங்கம், ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று 13 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். மேற்குவங்க மாநிலத்தில் கொல்கத்தா வட மற்றும் தெற்கு 24 பர்கானா, முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களிலும், ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத், உத்தரப்பிரதேச மாநிலம் சாரங்பூர், தில்லி உள்ளிட்ட பகுதிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது. பங்களாதேஷிலிருந்து ரோஹிங்கியா பிரிவைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்குள் சட்டவிரோதமாக ஊடுருவுவதற்கு சில அமைப்புகள் வசதி செய்து கொடுத்ததாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி கோயல் மாலிக் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் மற்றும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணனிடம் தமது ராஜினாமா கடிதத்தை அவர் நேரில் வழங்கினார். கடந்த ஏப்ரல் மாதம் மேற்குவங்கத்திலிருந்து மாநிலங்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இதுவரை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னதாக ராஜினாமா செய்த அக்கட்சியைச் சேர்ந்த 3 மாநிலங்களவை உறுப்பினர்களும் பின்னர் பிஜேபியில் இணைந்தனர். தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் நகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நகராட்சியில் நாளொன்றுக்கு 24 டன் குப்பைகள் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுவதாக இந்த இயக்கத்தின் மேற்பார்வையாளர் திருமதி சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: சூப்பர்வைசரா இருக்கிறேன். இங்க முத்துச்சலம் நகராட்சியில 33 வார்டு இருக்கு. 33 வார்டுலயும் ஒரு நாளைக்கு 26 டன் வந்து திடக்கழிவு உற்பத்தி ஆகிறது. உற்பத்தி ஆகிறத ஈரக்கழிவு, ஈரல்லாத கழிவுன்னு 113 அவுட் சோர்சிங் ஒர்க்கர்ஸ் இதை எடுத்துட்டு போய் கண்டிப்பா மயிலூர் எம்சிசி ஆராய்ச்சியில வந்து தனித்தனியா பிரிச்சு வெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து உரமாக்கி விவசாயிகளுக்கு இலவசமா வழங்கப்படுகிறது. அதே மாதிரி ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து நம்ம அரியலூர் சிம் ஃபேக்டரிக்கு பெயிலிங் பண்ணி ஏற்றி விடுறோம். 33 வார்டுல இருந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லாத குப்பைகளை வந்து திடக்கழிவுகள் அனைத்து சேகரிச்சு தரம் பிரிச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம ஏற்றிடுறோம். அதுல சேலபிள் வேஸ்ட் எல்லாமே ஒர்க்கரே வந்து அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வராத எல்லாமே தனித்தனியா பிரிச்சு சேல் பண்ணிக்கிறாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு எல்லாமே தரம் பிரிச்சு வழங்கப்படுகிறது. நாள் ஒன்றுக்கு சராசரியா 24 டன் திடக்கழிவு மக்களிடம் வந்து பெறப்படுகிறது. மக்களும் வழங்குறாங்க, எங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க.
0: உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உக்ரைன் நாடாளுமன்றத்தில் செர்கி கொரெஸ்கியின் பெயரை அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி முன்மொழிந்தார். எரிசக்தி துறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டதாகவும் குளிர்காலத்தில் ஏற்படும் சவால்களை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். பின்னர் அந்நாட்டு நாடாளுமன்றம் செர்கி கொரெஸ்கியை பிரதமராக அங்கீகரித்தது. இதனிடையே உக்ரைனின் பாதுகாப்பு அமைச்சர் மிகாயிலோ ஃபெட்ரோவை அதிபர் திரு ஜெலன்ஸ்கி பதவி நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்திற்கு வெளியே நூற்றுக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்பட்டது. வரும் 21 தேதி வரை நடை திறந்திருக்கும் என கோவில் நிர்வாகம் கூறியுள்ளது. உலக புகழ்பெற்ற புரி ஜெகநாதர் ரத யாத்திரை இன்று ஒடிசாவில் தொடங்கியது. ஜெகநாதர், பலபத்திரர், சுபத்ரா தேவி, சுதர்ஷன் ஆகியோரின் அலங்கரிக்கப்பட்ட தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இழுத்தனர். 9 நாட்கள் நடைபெறவுள்ள ரத யாத்திரை பண்டிகையின் போது லட்சக்கணக்கானோர் வருகை புரிவார்கள். இதனையொட்டி பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 23 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. கார்டிஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்தது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஜகார்த்தாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் 50 கிலோ எடைப்பிரிவில் விஸ்வநாத் சுரேஷும், 55 கிலோ எடைப்பிரிவில் கங்காவும் தங்கப்பதக்கம் வென்றனர். 65 கிலோ எடைப்பிரிவில் வன்ஷாஜ் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். 70 கிலோ எடைப்பிரிவில் ஹிதேஷும், 75 கிலோ எடைப்பிரிவில் நீரஜும், 90 கிலோ எடைப்பிரிவில் இஷான் கத்தாரியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இந்தியா இலங்கை இடையேயான முதலாவது இளையோர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி டிராவில் முடிவடைந்தது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 576 ரன் எடுத்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 424 ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது. 4வது மற்றும் கடைசி நாளான இன்று இலங்கை 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 178 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 120 சிறிய நகரங்களை உடான் திட்டத்தின் மூலம் இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவில் விமான போக்குவரத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். நடப்பாண்டில் 37 கோடியே 60 லட்சம் டன் உணவு தானியம் உற்பத்தி செய்து இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் புதிய பிரதமராக செர்கி கொரெஸ்கி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சபரிமலை சுவாமி ஐயப்பன் கோவில் நடை ஆடி மாத பூஜைகளுக்காக இன்று மாலை திறக்கப்படும்.

0: வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புக்கு முன்,
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் விடுத்துள்ள அறிவிப்பு, தென்னந்தோப்புகளில் மண்ணில் ஈரத்தன்மை சேமிக்கும் முறைகள் குறித்து கூறியுள்ளதாவது, தென்னை சாகுபடி செய்யும் பகுதிகளில் தென்னை நார்கழிவு பெருமளவில் கிடைக்கின்றது. தென்னை நார்கழிவை 10-15 சென்டிமீட்டர் வரை உயரம் வரை வட்டப்பாத்திகளில் பரப்ப வேண்டும். இம்முறை மூலம் நீர்ப்பாசனம் செய்வதால் மண்ணின் மேல்பரப்பில் நீர் ஆவியாதல் குறைந்து மண்ணின் ஈரத்தன்மை காக்கப்படுகிறது. தென்னை மரங்களை சுற்றி 6 அடி சுற்றளவில் வட்டப்பாத்திகளில் ஒவ்வொரு மரத்திற்கும் 12-15 வரை தென்னை ஓலைகளை பரப்புவதால் மண்ணின் மேற்பகுதியில் நீர் ஆவியாதல் குறைகின்றது. இம்முறைகள் நீர்ப்பாசன இடைவெளி வழக்கத்தை விட 3-5 நாட்கள் வரை அதிகமாகின்றது. மரத்தை சுற்றியுள்ள வட்டப்பாத்திகளில் தேங்காய் உரிமட்டைகளின் நாற்பகுதி கீழ்நோக்கி இருக்குமாறு பரப்பி நீர்ப்பாசனம் செய்யலாம். இம்முறை மூலம் மண்ணின் மேல்பரப்பிலிருந்து நீர் ஆவியாதல் குறைகின்றது. தேங்காய் மட்டையை 2 வரிசையாக தென்னை மரத்தை சுற்றி அடிபாகத்தில், அதாவது மரத்தின் சுற்றளவில் 2 மீட்டர் வட்டத்தில் இடலாம். முதல் வரிசையை மட்டையின் வழவழப்பான மேல்பாகம் மண்ணில் படுமாறு வைக்க வேண்டும். இரண்டாவது வரிசையை மட்டையின் மேல்பாகம் வானத்தை நோக்கி இருக்குமாறு வைக்க வேண்டும். தென்னை உரிமட்டையை அதனுடைய எடையை காட்டிலும் 5-6 மடங்கு வரை நீரை சேமித்து வைக்கும் பண்புடையது என்பதால் மண்ணில் உள்ள நீரை வீணாக்காமல் தடுத்து கிடைக்கும் மழைநீரையும் சேமித்து தென்னை மரங்களுக்கு பயன்படுத்த உதவும். தென்னை மரங்களுக்கு இடையில் 4 அடி அகலமும் 2 அடி ஆழம், 12-15 அடி நீளத்தில் குழிகள் எடுத்து அதில் தென்னை மட்டையை பரப்பி வைத்தால் வறட்சி காலங்களில் மரங்களுக்கு 2 மாதங்கள் வரை வறட்சியை தாங்கும் வல்லமை உடையது. தென்னந்தோப்பில் நார்கழிவு உரிமட்டைகள் மற்றும் முதிர்ந்த விழுந்த ஓலைகளை கொண்டு நிலப்போர்வை செய்தல் நீரை சேமிக்க முடியும். பசுந்தாள் உரம் மற்றும் மக்கிய எரு விடுவதால் மண்ணில் தண்ணீரை தேக்கி வைக்கும் திறன் அதிகரிக்கின்றது. வருடத்திற்கு 2 முறை ஊடு உழவு செய்ய வேண்டும். முதல் உழவு மழைக்காலம் துவங்கிய உடனேயும், அடுத்த உழவு மழைக்காலம் முடியும் தருவாயிலும் செய்ய வேண்டும். முதல் உழவு மழை நீர் வடிந்து போகாமல் தடுக்கவும், இரண்டாவது உழவு மண்ணில் இருக்கும் நீர் வேகமாக நீராவியாக மாறி வீணாகாமல் இருக்கவும் உதவும். அதிகமாக உழவு செய்வதை தவிர்க்க வேண்டும். உழும்போது மரங்களின் அடித்தண்டு சேதமாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். காண்டாமிருக வண்டு மற்றும் சிவப்பு கூன் வண்டு தாக்கத்தையும் குறைக்கலாம் என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார்.

0: முதலில் உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் எம் சண்முகம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் ஐயா. நான் வந்து கரும்பு சாகுபடி செய்கிறேன்.
1: என்ன வயசு ஐயா உங்களுக்கு?
2: எனக்கு 65 வயசு ஆகுது.
1: படிச்சிருக்கீங்களா?
2: 9வது படிச்சிருக்கேன்.
1: அதிகமாக படிக்கலீங்களா மேற்கொண்டு?
2: அதிகமாக படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
1: ஏன் இல்லை வாய்ப்பு?
2: அந்த நேரம் வசதி பத்தல படிக்கிற அளவுக்கு.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: 3 ஏக்கர் நிலம் இருக்கு.
1: 3 ஏக்கர்ல என்னென்ன பயிரிடுறீங்க?
2: கரும்பு தான் சாகுபடி செய்கிறோம். 40% நமக்கு சாப்பாட்டுக்கு ஒன்று இருக்கா
1: நெல். உங்கள் ஊரினுடைய அமைப்பை சொல்லுங்கள். நிலங்கள்லாம் என்ன பக்கத்தில்? ஆறு, ஏரி, குளம், மலை?
2: ஆறுலாம் கிடையாது எங்கள் ஊருக்கு. செஞ்சிலேருந்து 17 கிலோமீட்டர்.
1: உங்கள் ஊர்?
2: ஆமாம்.
1: மாத்தூர் கிராமம்?
2: ஆமாம்.
1: வர்றதுக்கு போக்குவரத்து வசதியெல்லாம் இருக்கா?
2: ஓரளவுக்கு இருக்குது. விழுப்புரம் செஞ்சு மெயின் ரோடு இருக்குது. வந்து பொன்னங்குப்பம் மெட்ராஸுக்கு பஸ்ஸு போக்குவரத்து இருக்குது.
1: உங்கள் செஞ்சிலேருந்து உங்கள் ஊருக்கு மாத்தூர் கிராமத்துக்கு வர்றதுக்கு வசதி இருக்கா?
2: இருக்குது வசதி.
1: எப்போல்லாம் பஸ் வரும்?
2: மத்தியானம் வரும் ஒரு சிங்கிள், சாயந்தரம் ஒரு சிங்கிள் வரும்.
1: ரெண்டு தான்?
2: ஆமாம், 2 சிங்கிள் வரும்.
1: அது உங்களுடைய கிராம மக்களுக்கு போதிய வசதி வாய்ப்பு இருக்கா?
2: போதும், அதே போதும். அதிகமாக ஒன்றும் இங்கே வந்து இது பண்ண போகிறது கிடையாது.
1: விவசாயத்துக்கு நீருக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க?
2: விவசாயத்துக்கு எல்லாருமே கிணறு வச்சுருக்கிறவங்க பயிரிடுறாங்க. கிணறு இல்லாமல் ஏரி பாசனம் பார்க்குறவங்கலாம் ஒரு பாகம் பயிரிட்டு அதில் சும்மா இருக்குது. கரும்பாக கிடையாது.
1: ஒரு வருஷத்தில் ஒரு பாகம் தான்?
2: ஒரு பாகம் தான், கம்பா மட்டும்தான். மற்றபடியாக குருவை அதெல்லாம் கிடையாது. தண்ணி கிடையாது, கிணறு கிடையாது. கிணறு வச்சுருக்கிறவங்க பயிரிடுறாங்க. கிணறு இல்லாத சும்மா தான் கிடையாது. கரும்பா
1: கிணறுனா பூமியிலேருந்து தண்ணி கிடைக்குதா இல்லை வந்து மழை நீரை சேமித்து வச்சு அதில்?
2: இல்லை, சைடில் போர் போட்டு தான் தண்ணி எடுக்கிறோம் நாங்கள். 20 கேஜியும் கிணறு வெட்டுறோம். வெட்டிட்டு அதில் சைடில் போர் போட்டு தண்ணி எடுக்கிறோம்.
1: உங்கள் ஊரில் வந்து என்னென்ன விவசாய நிலங்கள் இருக்குது? என்னென்னலாம் பயிரிடுறாங்க? என்ன விவசாயம் பண்ணுறாங்க?
2: ஏற்கனவே வந்து நெல் மட்டும்தான் சாகுபடி செய்துன்னு இருந்தோம். இப்போ கரும்பு சாகுபடி செய்கிறாங்க. சவுக்கு சாகுபடி செய்யுது. 3 ஐட்டம் தான், வேறு எதுவும் கிடையாது. மழை பெய்ஞ்சுன்னா மானவரி நிலத்தில் அந்த நிலம் கிணறு இல்லாதவங்க உளுந்து வரைப்பாங்க.
1: இந்த பருவ காலத்துக்கு ஏற்றவரை நீங்களே முடிவு பண்ணி பயிர் பண்ணுறீங்களா இல்லை வந்து வேளாண் அதிகாரிகள்லாம் ஆலோசனை பிரகாரம் நீங்கள் பண்ணுறீங்களா?
2: இல்லை, நாங்களே தான் சாகுபடி செய்கிறோம். வேளாண் இதுவெல்லாம் வர்றது கிடையாது.
1: உங்களுக்கு வேளாண் அலுவலகம் இருக்கா பக்கத்தில்?
2: இருக்குது, செஞ்சில் தான் இருக்குது.
1: செஞ்சில் இருக்குது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்கீம்ஸில் PM சம்மன் நிதி அது கொடுக்குறாங்க.
2: அது நாங்கள் வாங்குறதில்ல சார், அதனால் நமக்கு அதுன்றது தெரியல. என் பேரில் நேரடி பட்டம் இருந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறதில்ல.
1: நீங்கள் வாங்கலையா?
2: நாங்கள் வாங்கலை. அதான் 3 மாதம் கொடுத்துன்னு இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அப்பா பேரில் பட்டம் இருக்குதுன்றதுனால எனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. 2 பேர் நிறுத்திட்டாங்க. அவரு நின்று போச்சு, நீங்கள் நின்று போச்சு.
1: சரி, நின்று போச்சு. அதுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு வேறு எதனா வசதிகள்?
2: அது கேட்டதுக்கு நேரடி பட்டம் இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டு எங்கள் அக்ரி சொல்கிறாங்க. அதனால் போய் பார்த்துட்டு விட்டுட்டோங்க. முன்னே
1: உங்கள் ஊர் மற்ற விவசாயிகளும் வாங்குறாங்க?
2: ஒரு சிலர் தான் வாங்குறாங்க, எல்லாருமே வாங்குறாங்கன்னு சொல்ல முடியாது. நேரடியாக பட்டம் இருக்கிறவங்க மட்டும் வாங்குறாங்க.
1: இப்போ வருஷத்துக்கு 6000 கொடுக்குறாங்க.
2: ஆமாம்.
1: 3 ஏக்கர் நிலம் வச்சுருங்க. இப்போ உங்ககிட்ட வந்து கரும்பு சாகுபடி முறைகள் தெரிஞ்சுக்கலாம்னு இருக்கிறேன். என்ன ரகம் கரும்பு போட்டுக்கிறீங்க?
2: நான் வந்து பச்சை ரகம் போட்டுவேன் சார். 963.
1: ஏன் அந்த ரகத்தை பயிரிட்டீங்க?
2: அந்த ரகம் போட்டோம்னாக்கா கரும்பு கொஞ்சம் பண்ணி கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பண்ணி வந்து தொல்லையாக இருக்காது.
1: பன்றி கடிக்கிறதுக்கு?
2: ஆமாம்.
1: ஏன் பன்றி கடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அதை

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடுவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பு கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் ஜீகன் பால் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
3: பிஏ பிஎட்.
2: பிஏ பிஎட் முடிச்சுட்டு விவசாயம்
3: பண்ணுறீங்க? விவசாயம் பண்றேங்க.
2: இப்ப உங்க நிலத்துல நாம நின்னுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம்.
3: ஆமா.
2: சவுக்க களை கொத்திட்டு இருக்காங்க பெண்கள் எல்லாம்.
3: ஆமா ஆமா.
2: நீங்க அவங்கள வேலை வாங்கின்னு இருக்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை ஏக்கர் நிலம் ஐயா?
3: 15 ஏக்கர் நிலம்.
2: அது தெரியுது வந்து
3: நெல் பயிர்.
2: 15 ஏக்கர் நிலத்துல என்ன நிலம் பயிரிடுறீங்க சொல்லுங்களேன்.
3: நெல் பயிர் சாகு போட்டிருக்கோம், கேழ்வரகு நட்டு அறுவடை பண்ணிட்டோம்.
2: சொந்த நிலம் தான் உங்களுக்கு?
3: ஆமா சொந்த நிலம் தான்.
2: புத்தகம் எதுவும் இல்லை?
3: புத்தகம் கிடையாது.
2: எப்படி ஐயா சொந்த நிலம், பாரம்பரிய நிலம்?
3: எங்க அப்பா சம்பாதிச்சுங்க. எங்க அப்பா மிலிட்டரிக்காரு, 2 கிணறு கட்டினாரு, நிலம் சம்பாதிச்சு அப்பா அம்மா தான்.
2: நீங்க பாரம்பரிய விவசாயம் இல்ல அப்பா மிலிட்டரி போயிட்டு வந்து வாங்க?
3: அதுக்கு முன்னாடி விவசாயம் தான். தாயா தாத்தா நிலம்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட்டுல இருக்குது, ஓடுறது இல்ல. இது அப்பா தாண்டிப்பட்டு அவரா வயசு சம்பாரிச்சது.
2: பிஏ பிஎட் முடிச்சுட்டு வேலை செய்யலாம்.
3: ஆமாங்க. நான் போயிட்டு ஃபர்ஸ்ட்ல ஏர்போர்ட்ல வேலை செஞ்சிருந்தேன். அங்க சம்பளம் போதுமானது இல்ல, நைட் டியூட்டி போடுறாங்க, செய்ய முடியல. நம்ம ஆளுங்க வச்சு வேலை வாங்கி பழகிட்டோம். அதனால சரி நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலை அப்ப எக்ஸாம் இல்லாம சீனியர்ல வச்சாங்க.
2: சரி
3: அப்போதைக்கு எல்லாரும் போட்டாங்க வேலை. இப்போதைக்கு இந்த ஆமா எழுத முடியல. அது ஏன்னா குடும்ப சூழ்நிலை, கல்யாணம் பண்ணிட்டோம், குடும்பத்தை பார்க்கணும், இருக்கிற வேலையை பார்க்கணும். இப்போ எழுதுறதுக்கு முடியல, டச்சு விட்டுருச்சு. அதனால எங்களை எழுதி பாஸ் பண்ண முடியல, வேலைக்கு போக முடியல. சரி இருக்கிறது நிறைவா நாங்கள் மட்டும் விவசாயத்தை பார்த்துன்னு சந்தோஷமா இருக்கும்.
2: மாத்தூர் கிராமம் செஞ்சி வட்டம் பக்கத்துல பாத்தீங்கன்னா கண்ணு கட்டிய தூரம் ராஜாராணி கோட்டை இருக்கு.
3: ஆமா
2: நம்ம இங்க இருந்து பார்த்தா தெரியுது.
3: ஆமா தெரியும், இங்க இருந்து பார்த்தால நின்னு தெரியும்.
2: ஆமா. நீர் வசதி என்ன பண்றீங்க நிலத்துக்கு?
3: எங்கெல்லாம் கிணறு இருக்குதுங்க, தண்ணி வடியாத ஓடும். கிணறு வெட்டி சைடுல போர் போட்டுருக்கும்.
2: இப்போ கிணறு வெட்டினா சில இது வந்து கிணறு வெட்டி மழை நீர் தேக்கி வைப்பாங்க.
3: அது மாதிரி இல்லைங்க, கிணறுமா ஆழமா வெட்டி பூமியில இருந்த போர் போட்டு தண்ணி எடுத்து நீர் மோட்டர் போட்டு இறக்கிறோம்.
2: தண்ணி கிடைக்குது,
3: தண்ணிலாம் வடியாத ஓடும்.
2: இப்போ உங்க மாத்தூர் கிராமத்துக்கு உட்பட்ட நிலங்கள் எல்லாம் என்னென்ன விவசாயம் பண்றாங்க?
3: கரும்பு இப்பதான் புதுசா சவுக்க போடுறோம் எல்லாருமே, அதுக்கு முன்ன கிடையாது. இந்த காராமணி பனிப்பயிர் ஒன்று, அது செய்வாங்க. உளுந்து செய்வாங்க, பயத்தம்பயிர் போடுவாங்க, துவரை போடுவாங்க. அந்த மாதிரி பயிர்கள் தான் இங்கே அதிகமாக. வேர்க்கடலை, கேழ்வரகு, கம்பு அந்த மாதிரி பயிர். இங்கே சிறப்பாக இன்னொரு விவசாயம் என்னன்னா இந்த பகுதியில் கீரை வியாபாரம். கீரைனா கீரையாக விற்க மாட்டாங்க, விதை எடுத்து எங்கள் பகுதியில் தான் விதை. இங்கே எங்கள் ஊர் பக்கத்தில் முட்டத்தூர்னு ஒரு ஊர், அந்த ஊருங்கள்லாம் கீரை விதை எடுத்து அது பெங்களூர்லாம் கூட போகுது விதை. நம்ம ஊர்லேருந்து தான் போகுது உற்பத்தி ஆகி.
2: உங்கூர் மக்கள் எவ்வளவு இருக்கும்?
3: எங்க ஊர்ல 1500 ஓட்டு இருக்கு, ஓடுறாங்க. மீதி அப்புறம் பசங்க குழந்தைங்க இதெல்லாம்.
2: விவசாய நிலங்கள் எல்லாம் நீர் ஓட்டுறமானதா இல்ல வந்து மானாவாரி?
3: பாதி நிலம் மானாவாரி, பாதி நிலம் ஏரிப்பாய்ச்சல்.
2: ஏரிப்பாய்ச்சல். எதை நம்பி மக்கள் விவசாயம் பண்றாங்க?
3: ஏரி தண்ணி தான், மழை தான் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க பக்கம் மழை பெஞ்சா பாப்பாங்க. கிணறு குறவங்க தகுந்த மாதிரி நாங்க கிணறு வச்சுக்கிற மாதிரி பயிர் எடுத்துருவோம். அப்படி செய்வாங்க அவங்க வாசி தகுந்த மாதிரி.
2: மும்மாரி மழை பெய்யுதா அது மாதிரி விவசாயமா இல்ல?
3: அந்த மாதிரி இல்லைங்க, அதான் கிணறு வச்சுக்கணும், பயிர் ஏத்துவாங்க. மீதி டைம்ல ஏரி காரமா கரம்பா தான் இருக்கும். ஆடு மாடு மேய்ப்பாங்க, ஆடு மாடு வச்சுருக்காங்க,
2: பொட்டல் காடு மாதிரி கிடக்கும்.
3: ஆமா ஆடு மாடு மேய்ச்சி இருப்பாங்க.
2: உங்க ஊர் கிராம மக்களுக்கு விவசாய நிலங்கள் வச்சுருக்கோம் இல்லாம பொதுவா கிராம மக்கள் என்னென்ன வேலையெல்லாம்?
3: எல்லா வேலைக்கும் போவாங்க, கொல் தொழிலுக்கு போவாங்க, விவசாய வேலைக்கு வருவாங்க. இல்லாத நேரத்துக்கு வேலைக்கு என்ன பண்றது, அப்புறம் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணல, அதனால அது மாதிரி வேலைக்கு கூட போறாங்க.
2: ஐயா நீங்க உங்க நிலத்துல சவுக்க போட்டுருக்கீங்க, நெல்
3: போட்டுருக்கீங்க,
2: கம்பு
3: கேழ்வரகு
2: எல்லாம் போட்டுருக்கீங்க. நெல் சாகுபடி முறைகளை பத்தி இந்த நிகழ்ச்சியில சொல்லுங்க. என்ன நெல் ரகம்?
3: இப்போதைக்கு குண்டு நெல் நட்டு இருக்கிறோம், கதிர் வந்துருச்சு. இன்னும் ஒரு 20 நாள் அது அறுவடைக்கு வந்துடும். நாத்தாங்கலை ஓட்டி நாத்து சமப்படுத்தி இப்ப மாடு கூட பரம்பு ஓட்டம் யாரும் வச்சல.
2: குண்டு நெல் தான் பயிரிடுவீங்களா ஒவ்வொரு
3: முறையும்? அது வேற வேற இருக்கும். பொன்னி நெல் நடுவாங்க, 6-4 நெல் இருக்கு அது நடுவாங்க, 51 நெல் இருக்கு அது நடுவாங்க, ஆந்திரா பொன்னின்னு இருக்குது. அந்த மாதிரி விதவிதமா இது அவங்களுக்கு தகுந்த மாதிரி
2: சூழ்நிலைக்கு
3: அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பயிர் ஏற்ற மாதிரி இந்த டைமுக்கு இது விளைவிக்கின்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடுவாங்க.

0: தெரிஞ்சு
1: ஆமாங்க.
0: குண்டு நெல் விதை எங்க வாங்குறீங்க?
1: இது ஆபீஸ்ல வாங்கினு வரும், அங்க செஞ்சில் இருக்குதுங்க, தனியார் கடையில வாங்குவாங்க, நாங்க கவர்மெண்ட் வாங்கி வந்து விடுவோம்.
0: ஏக்கருக்கு எவ்வளவு நெல் விதை வாங்குறீங்க?
1: ஏக்கருக்கு 40 கிலோ
0: போதுமானதா?
1: ஆமா போதுமானது, 40 கிலோ விதை விட்டு நாத்து பிடிங்க நடும்.
0: சரி, அது விதைக்கணும்.
1: ஆமா,
0: அதை எப்படி பதப்படுத்தி விதைக்கிறதுக்கு?
1: இன்னைக்கு வாங்கி வந்து ஊற போட்டுருவோம், மூணா நாள் மூணாம் கும்பலா விட்டுருவாங்க, விட்டா விதை வந்துடும், அதை பராமரிச்சு நாத்து.
0: சரி, இப்போ விதை வாங்கிட்டீங்க.
1: ஆமா,
0: வச்சிருக்கீங்க.
1: ஆமா,
0: இப்போ வந்து உழுணும் நிலத்தை.
1: ஆமா,
0: எப்படி உழுவீங்க?
1: டிராக்டர் வச்சுதான் ஓடுறது. இப்ப மாடி ஆறு ஏறு மாடலாம்
0: கிடையாது,
1: எல்லாமே டிராக்டர் தான்.
0: டிராக்டர் தான்.
1: ஆமாங்க.
0: உழும்போது எதாவது இயற்கை எடுப்பொருட்கள்?
1: எருவு கொட்டுறவங்க எரு கொட்டுவாங்க, தழையும் வேறிப்போம், பத்தாத்துக்கு ரசாயன உரமும் போய் உரம் வாங்கி டிஏபி போடுவாங்க, இல்ல காம்ப்ளெக்ஸ் போடுவாங்க, இல்ல பேக்டம்பாஸ் போடுவாங்க, அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி மருந்து அதே போலதான் எடுத்து போட்டுவாங்க.
0: ஏன்னா நஞ்சில்லா உணவுன்னு மக்களுக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம், விவசாயிங்க
1: இல்ல அதெல்லாம் கிடையாது. விவசாயி மேலேயும் குறை சொல்ல விடாதுங்க. அதுக்கு தகுந்து இப்பொழுது அவனுடைய பொருளுக்கு தகுந்த விலை கிடைக்காத என்ன பண்ணுவான் அவன், இந்த செலவு பண்ற காசாச்சு எடுக்கணுங்களா? அதனால ரசாயன பொருள் அவன்
0: போட்டுதான்.
1: ஆமா, இப்ப சாதா ஒரு கூலி வேலை செய்யறவங்க அனுதினம் கூலி வாங்கி போறான். இவன் 4 மாசம் பயிர் ஏத்தி அதுக்கு முதல் வச்சு கடை வாங்கி அதுல என்ன லாபம் கிடைத்து பார்த்துதான் அவன் போயானும், கிடைச்சாலும் போச்சு கிடைக்காட்டாலும் போச்சு.
0: அது போட்டா கொஞ்சம்
1: மகசூல் கிடைக்கின்றதுல அவன் போடுறான், இல்லைன்னா பயிர் ஏத்த முடியாது. இப்போது சூழ்நிலைக்கு
0: ஒரு சில
1: இயற்கை விவசாயம் ஒரு சிலர் ஏத்துறான், எல்லாருக்கும் சாத்தியமாக இது எல்லாரும் அவங்கவுங்களும் தேவையை பாக்குற மாதிரி செய்யறாங்க. ஒரு சிலர் எல்லாரும் செய்ய மாட்டாங்க,
0: போட்ட காசை எடுக்கணும்.
1: ஆமா, அவங்க குடும்பம் போயினா பிள்ளை படி வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்ப செலவுக்கு கடங்குது, அப்படி பாக்கிறது பாக்கு.
0: நீங்க நல்லா அரிசி சாப்பிட்டா ரசாயன
1: அதெல்லாம் கணக்கு கிடையாது, அவனு தானே
0: சாப்பிடறான்.
1: அவனு தான் அதை 10 மணி குத்தி வச்சு சாப்பிடும் விவசாயி.
0: அப்ப இயற்கை இடுபொருட்கள் இல்லாம ரசாயன உரங்கள் பயன்படுத்தி ஏறு ஓட்டாச்சு, நாத்து நடணும் இல்லீங்களா, விதை போட்டீங்க, நாத்து நாளுக்கு பறிப்பீங்க?
1: 27 நாள் பறிப்பாங்க, 28 நாள் பறிப்பாங்க, 29 பறிச்சு 30 நடுவாங்க, அப்படி 30 நாளுக்குள்ள நடுவாங்க.
0: கை நடுவா?
1: கை நடுவு நடுறாங்க, மிஷின் நடுவா இருந்தா அந்த ட்ரேவில் விட்டு அவங்கள நட்டு கொடுக்குறாங்க ஆளுங்க, அந்த மாதிரி உண்டுங்க.
0: நட்டுட்டீங்க, முத தண்ணி பாசணும் எத்தனை நாளுக்கு ஒண்ணு?
1: அதெல்லாம் இல்லைங்க, நட்டு மறுநாள் பாசினா வரும், நெல்லுக்கலாம் பில்லு மலையா களை விழாது ரெகுலரா வச்சு வருவாங்க.
0: களை பறிக்கணும், அது எத்தனை நாளுக்குள்ள?
1: 20 நாள் பறிச்சிடணும், அதுக்கு மேல போச்சுன்னா பில்லு இதுவாயிடும். அது பறிச்சுட்டு அந்த 20 நாள் போட்டாதான் பயிர் கலப்பு மோதல் அதிகமாக வரும்.
0: என்ன உரம்
1: முதல்ல? அதை அடியிலே போட்டுருவாங்க, டிஐ போடுவாங்க, யூரியா கலந்து போடுவாங்க, அதுவும் கூட வேர்பூச்சிக்கு என்ன போடுவாங்க, பயிர் சவுடுற மாதிரி சின்சால்பேட் போடுவாங்க, களை பறிச்சு மருந்து போட்டால் தூர் வந்து அப்படியே கதிர் வர மாதிரி ஆகிடும் பயிர். நல்லா வந்து
0: குண்டு நெல் எவ்வளோ உயரம் வளரும்?
1: நல்லா வளர்ந்துச்சுன்னா ஒரு 2.5 அடி கிட்ட கூட வரும்.
0: நெல் மணி எத்தனை நாளுக்குள்ள வரும்?
1: 45 நாள் பிறகு வந்துடும்.
0: எல்லா கதிரும் வந்துருமா?
1: எல்லா மரம் முன்ன பண்ணதாக வரும், வெளியத்து ஒன்றா வெளிச்சிடும்.
0: உங்க நிலத்துல பூச்சி நோய் தாக்குதல் தென்படுச்சுன்னா அதை எப்படி நிவர்த்தி பண்றீங்க, எப்படி சரி பண்றீங்க?
1: அக்ரி இருந்து வருவாங்க ஆளுங்க, வர வச்சு ஃபோன் பண்ணி வச்சு நம்பரு வந்தாங்க வந்து.
0: இல்ல, என்னென்ன நோய் எல்லாம் தாக்குது?
1: மஞ்சள் நோய் மாதிரி வரும்.
0: ஊர்ல உழவர் உதவிகளாம் இருக்கா?
1: ஆ, உழவர் உதவி இருக்குது,
0: ஏன்னா அங்கதான் வேளாண் வல்லுநர்கள்லாம் இருப்பாங்க.
1: தென்புதுப்பட்டு
0: நெல் எத்தனை மாசம் எத்து?
1: எல்லாமே 4 மாசம் தான்.
0: 4 மாசம்?
1: 4 மாசம். 1 மாசம் நாத்து, 3 மாசம் பயிர், பொன்னியல் ஒண்டி தான் 6 மாசம்.
0: பொதுவாக நாத்து நட்டதுலேருந்து அறுவடைக்குள்ள எத்தனை தண்ணி பாசலாம்?
1: நெல்ன்றது டெய்லி தண்ணி பாசலாம்.
0: எப்படி பாசணும்? அதிகமாக பாசலாமா இல்லை
1: திட்டமாக தான் பாசணுங்க? ஒரு அளவுக்கு அது விவசாயம் தெரியாது.
0: காய்ச்சலும் பாய்ச்சலுமா இருக்கணுமா?
1: அது அறுவடை கிட்டத்தில் தான் ஒரு 10 நாள் 15 நாள் மூடியே விட்டுருவாங்க.
0: ஏக்கருக்கு எத்தனை மூட்டை நெல் வருது?
1: ஏக்கருக்கு நான் ஒரு 35 மூட்டை வரும் நான் இருப்பேன்.
0: வரும் குண்டு நெல் 35 மூட்டை வருமா?
1: ஆமாம், நான் இருப்பேன்.
0: இல்லை ரகத்துக்கு ஏற்றால மூட்டை அதிகமாக வரும்,
1: அது அவங்கவுங்க திறமை பொறுத்தா, பயிரை பார்க்கறத பொறுத்தான். அது ஓகமாக பார்க்குறவங்க நல்லாயிருக்கும், சரியாக பார்க்காதவங்கள்தான் போயிடும், மகசூல் வராது.
0: மகசூல் வராது. சரி, நெல்லுக்கு தீங்கு விளைவிக்கூடிய அது மாதிரி இந்த எலி தொல்லை இது மாதிரிலாம் இருக்கா?
1: இங்கே வந்து எங்கள் ஊர்லாம் காட்டு பண்ணி தொல்லை அதிகம்,
0: காட்டு பண்ணி பன்றி தொல்லைக்காக அந்த நிலங்களை சுற்றி தடுப்பு மாதிரி
1: புடவை
0: குச்சால கட்டி பண்ணுறாங்க, அது அது சரியான முறை, அதெல்லாம் அதை பார்த்துட்டு பன்றி போயிடுமா?
1: அதெல்லாம் போகாது, அந்த அவசரத்து பயந்து போயிடும், உள்ளலாம் பூந்து மாதிரி நினைச்சு
0: காட்டு பன்றி. அது நடமாட்டம் அதிகமாக இருக்குதாங்க,
1: அங்கே நிறைய இருக்குது.
0: நெல் அறுத்துட்டீங்க ஐயா, எப்படி விற்பனை பண்றீங்க? ஏன்னா நீங்க முதலீடு போட்டிருப்பீங்க, மகசூல் அதிகமாக கிடைச்சி வருமானம் இரட்டிப்பாக கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு, உங்க கஷ்டங்கள் தீரும். எப்படி அது விற்பனை பண்றீங்க? ஏன்னா விற்பனை வாய்ப்பு ரொம்ப முக்கியம்.
1: எடுத்து போவோம், இங்கேயும் கொடுத்துருவாங்க ஒரு சிலர், ஒரு சிலர் எங்க டிஎன்சி கவர்மெண்ட் இதுக்கு எடுத்து போவாங்க. அப்படி உண்டு,
0: எங்க இருக்குது?
1: இங்க இங்க இப்ப புதுசா இங்க தேர்ந்திருக்காங்க பக்கத்தூர்ல, அங்க எடுத்து போவாங்க. அது சரியா டைமு காசு வராது, லேட் ஆகும், அதனால முன்னப்பின் ஆகிட்டு இங்க தனியார் கிட்டும் கொடுத்துருத்து உண்டு.
0: கொடுத்துருது
1: சூழ்நிலை இதுவாச்சுன்னா அதை காய வச்சு எடுத்து போகிறது
0: உண்டு. வியாபாரி வந்து
1: வந்துருவாங்க,
0: சிரமம் லாபம் கிடைக்கும்,
1: லாபம் கிடைக்கிறது கவர்மெண்ட்டுக்கு
0: தான்.
1: ஆமா, தனியால கொடுத்துல சூழ்நிலை பைசா வராதுன்றதால இங்க கொடுத்துறோம்.
0: குண்டு நெல் வந்து ஒரு மூட்டை எவ்வளவு போகுது?
1: குண்டு நெல் இங்க கமிட்டில வந்து 1600-1700 போகுது, அங்க 1800 போகுது கவர்மெண்ட்ல.
0: கவர்மெண்ட்ல?
1: ஆமா.
0: விளைவிச்சு வருமானம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, எப்படி இருக்கு அந்த நில?
1: அது நல்லா விளைஞ்சிச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்,
0: சந்தோஷமா இருக்கும்.
1: குறவாச்சுன்னா கஷ்டமா,
0: ஆனா வந்துடும்.
1: ஆமா,
0: லாபம் வந்துடும்.
1: ஆமா,
0: ஐயா, சில இது இந்த பாரம்பரிய நெல்லெல்லாம் பயிரிடுறாங்க, அதில் நீங்கள் உங்களுக்கு எப்படி?
1: அதெல்லாம் இங்கே எதுவும் இல்லையா,
0: பாரம்பரிய பயிரெல்லாம் இல்லை.
1: ஏற்கனவே சொன்ன பாருங்க, பயிர் அவ்வளோதான்.
0: சில பேர் வந்து

0: இதை வந்து நெல்லை அறுத்து ரைஸ் மில்ல கொடுத்து 25-26 கிலோ மூட்டை போட்டு கூட விற்கிறாங்க, அதில் வருமானம் பார்க்குறாங்க. அது மாதிரி
1: நீங்கள் அது மாதிரிலாம் நம்மளுக்கு வேலை இல்லை,
0: இல்லை வேலை
1: இல்லைங்க. நெல் வந்து தாரித்தா கொடுத்துட்டு வேலை முடிஞ்சிச்சு.
0: இன்னும் விவசாயத்தில் நீங்கள் அதிக லாபம் கண்டுபிடிச்சி சரிங்க நிறைய வருமானம் பெருக்கி உங்களுடைய வாழ்வும் சிறக்க
1: சரிங்க
0: வாழ்த்துக்கிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் ஆர் ஜீகன்பால் அவர்களுடனான நேர்முகத்தினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணைச் செய்தி.
2: இன்றைய பண்ணைச் செய்தியில் சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். சத்துமிகு சிறுதானிய பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மானாவரி பயிர்களாகும். தமிழகத்தில் கேழ்வரகு, சாமை, திணை, குதிரைவாளி, வரகு மற்றும் பனிவரகு போன்ற சிறுதானிய பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இவை அனைத்தும் குறைந்த பூச்சி மற்றும் நோய் தாக்கத்திற்கே உள்ளாகக்கூடியவைகளாகும். இருப்பினும் பருவநிலை மாற்றங்களினால் ஒரு சில நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகின்றன. இதனால் சில சமயங்களில் பூஞ்சான நோய்களினால் பெரும் விளைச்சல் இழப்பும் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய சிறுதானிய பயிர்களை தாக்கும் முக்கிய நோய்கள் பற்றியும் அவற்றை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றியும் தற்பொழுது காண்போம். கேழ்வரகு குலை நோய். குலை நோயின் தாக்கம் கேழ்வரகு பயிரிடப்படும் அனைத்து மாநிலங்களிலும், குறிப்பாக அதிகம் பயிரிடப்படும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் ஒரிசா மாநிலங்களில் காணப்படுகிறது. இதனால் 28 முதல் 80

0: இருந்து 90% வரை விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. விதை முளைத்தது முதல் தானியங்கள் முற்றும் வரை இந்நோயின் தாக்கம் காணப்படும். அதன் அடிப்படையில் இந்நோயின் தாக்கத்தை பொறுத்து 3 வகைகளாக பிரிக்கலாம். இலைக்குலை நோய். நாற்று பருவத்தில் இலையில் சிறிய பழுப்பு நிற வட்ட புள்ளிகள் முதலில் தோன்றும், பின் பெரிய நீள் சுழல் வடிவ புள்ளிகளாக மாறும். புள்ளியின் நடுவில் சாம்பல் நிறமும் ஓரங்களில் பழுப்பு நிறமும் காணப்படும். முடிவில் இலையில் உள்ள புள்ளிகள் அனைத்தும் இணைந்து இலை முழுவதும் காய்ந்துவிடும். நடுநரம்பில் இந்நோய் தாக்கம் காணப்படும் பொழுது நரம்புகள் உடைந்து இலைகள் ஒடிந்துவிடும். கழுத்து குலை நோய். குலை நோய் கதிரின் காம்பில் தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது கழுத்து குலை நோய் உண்டாகிறது. நீள் வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் கதிரின் காம்பில் தோன்றி நீளும், பின் கதிரின் காம்புகள் முறிந்து விழுவதால் விளைச்சல் இழப்பு ஏற்படுகிறது. விரல் குலை நோய். நோய் தொற்று கதிர்பகுதியில் உள்ள விரல்களை தாக்கும் பொழுது விரல் குலை நோய் ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும். இதனால் கதிரில் உள்ள தானியங்கள் சுருங்கி பதிராகி எடையிழப்பு ஏற்படுகிறது. மேலும் நோய் தாக்கிய சுருங்கிய தானியங்களின் சந்தை மதிப்பு குறைந்து விடுகிறது. குலை நோயை ஏற்படுத்துவது பூஞ்சாணம். காலநிலை காரணிகளான குறைந்த வெப்பநிலை, அதிக ஈரப்பதம் மற்றும் காலை பனிப்பொழிவு ஆகியவை சரியான நேரத்தில் தோன்றும் பொழுது குலை நோய் விரைவாக நோய் தாக்கத்தையும் அதிக சேதாரத்தையும் ஏற்படுத்துகிறது. கட்டுப்படுத்தும் முறை. நோயற்ற விதைகளை பயன்படுத்த வேண்டும். முன்பட்ட நடவு மற்றும் முறையான பயிர் இடைவெளி பரிந்துரைக்கப்படுகிறது. பேசிலஸ் சப்டிலஸ் 6 கிராமை 1 கிலோ என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். நோய் தாக்குதலின் அறிகுறிகள் தெரிந்தவுடன் பேசிலஸ் சப்டிலஸ் 2 கிராமை 1 லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பின் 15 நாட்கள் இடைவெளியில் மறுபடியும் தெளிக்க வேண்டும். நாற்றங்காலில் ட்ரைசைக்ளோசோல் 75W 1 கிராம் 1 லிட்டர் நீர் என்ற அளவில் கலந்து தெளித்து இலைக்குலை நோயை கட்டுப்படுத்தலாம். பூஞ்சான கொல்லிகளான கார்பன்டாசிம் மற்றும் மேங்கோசெஃப் 500 கிராமை 1 ஹெக்டேர் என்ற அளவில் தெளித்து இந்நோயை கட்டுப்படுத்தலாம். இலைப்புள்ளி நோய். இப்பூஞ்சானம் பயிரின் அனைத்து பருவங்களிலும் தாக்கி சேதாரத்தை ஏற்படுத்தும். மிக சிறிய நீள்வட்ட வடிவ பழுப்பு நிற புள்ளிகள் இலையின் மீது காணப்படும். நோய் சிறுதானிய பயிர்களை தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றினை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.

ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலாவதாக ஒலிக்க வரும் பாடல் உஷாவுதுப் அவர்கள் பாடிய அஞ்சலி என்ற படத்திற்காக ஒரு பாடல்.

0: திரையிசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அம்மா பிள்ளை என்ற படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.
1: இனிய தென்றலே, இனிய தென்றலே, இரு கைகள் வீசிவா,

0: விழித்தேன், பக்கம் வர துடித்தேன், துணைத்தேன், நினைத்தேன். அந்த மலை
1: தேன் போன்ற இனிய பாடல்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

இதுவரை திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஒடிசாவின் பூரியில் நடைபெறும் பகவான் ஜெகந்நாத்தின் வருடாந்திர ரத யாத்திரா குறித்த வானொலி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

திரைசீல் ஒழிக்க வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம், இளையராஜா, எஸ்பி சைலஜா ஆகியோர் இணைந்து பாடியது. படம் அபூர்வ சகோதரர்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் ஆராரோ ஆரிராரோ என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

திரைசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய திரைசை நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் செம்பருத்தி என்ற படத்திற்காக கே எஸ் சித்ரா, மனோ, பானுமதி ஆகியோர் இணைந்து பாடியது. ஒலிக்கும் பாடலுடன் இன்றைய திரைசை நிறைவு பெறுகிறது.

0: இதுவரை திரை இசை கேட்டீர்கள். தொடர்வது 8:58 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. ஒடிசாவில் பூரி ஜெகந்நாதர் ரத யாத்திரை இன்று தொடங்குவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை ஹரியானா, சண்டிகர் மற்றும் பஞ்சாப் செல்லவிருக்கிறார். ஹரியானா மாநிலம் ஜிண்ட் ரயில் நிலையத்தில் ஹைட்ரஜன் எரிபொருள் மூலமாக இயங்கும் நாட்டின் முதலாவது ரயிலை அவர் கொடியசைத்து தொடக்கி வைக்கிறார். வேளாண் துறையில் நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் விவசாயிகள் ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் 98வது நிறுவன நாள் விழாவில் அவர் உரையாற்றினார். புதுச்சேரி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று புதுடெல்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஏனாமில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கோதாவரி புஷ்கரம் விழாவிற்கு 48 கோடி ரூபாய் நிதி அனுமதிக்க கோரினார். மாஹேயில் இன்று நடைபெற்ற மாஹே விடுதலை நாள் பேரணியை தொடர்ந்து தாகூர் பூங்காவில் உள்ள தியாகிகள் நினைவிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு அசோக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக மகாத்மா காந்தி சிலைக்கும் குமரன் மாஸ்டர் உட்பட மாஹே விடுதலை போராட்ட தலைவர்களின் சிலைகளுக்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி பல்கலைக்கழக வேதியியல் துறை தலைவர் பேராசிரியர் பக்த தாஸ், லண்டன் ராயல் சொசைட்டி ஆஃப் கெமிஸ்ட்ரி தொழில்முறை அறிஞர் அமைப்பின் ஃபெலோஷிப் கௌரவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்திய இராணுவத்தின் சென்னை மண்டல ஆள் சேர்ப்பு அலுவலகம் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 1 முதல் 10 தேதி வரை அனைத்து அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு முகாம் ஒன்றை நடத்தவுள்ளது. கடலூர், விழுப்புரம், வேலூர், திருவண்ணாமலை உட்பட 11 தமிழக மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இதில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையே இன்று கார்டிஃபில் நடைபெறும் 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் முதலில் ஆடும் இந்திய அணி சற்று முன்வரை 41.2 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்பிற்கு 211 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து நாடகமலர் சென்னை அஞ்சல்.
2: Good evening. This is Akashvani and I'm Saira Mujtaba with the news at 9. The headlines. India achieves major milestone bringing over 1 billion citizens under social protection framework. Prime Minister Narendra Modi to flag off country's first hydrogen powered train from Jind railway station in Haryana tomorrow. Direct commercial flight begins between Daman and New Delhi, marking new era of air connectivity. World-renowned Rath Yatra of Lord Jagannath in Odisha's Puri draws lakhs of devotees. US expands strikes into northern Iran, disables ship trying to break naval blockade, Tehran retaliates. 2 Indian men boxers clinch gold while 3 bag silver at Asian Under-19 and Under-23 championships in Jakarta. And in men's cricket, second ODI between Indian hosts England underway in Cardiff.

0: பூமிகா. நாடகம் எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெறுவோர் பெரியசாமியாக ஆர். துரை, வெற்றியாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். இதோ பூமிகா நாடகம்.
1: மண்ணுத்தாயே, இந்த வருஷமும் எங்களை கைவிட்டுறாதம்மா. பெத்த பிள்ளைங்க கைவிட்டாலும் நீ என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும்.
2: என்னமாமா, சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க வயலுக்கு வந்துட்டீங்க? இந்த வயசுல உங்களுக்கு இந்த அலைச்சல் தேவையா?
1: மாமா மாமா, எம்மா பூமிகா பெத்த தாயை பார்க்க வர்றதுக்கு அலைச்சல்னு சொல்லுவாங்களா? இந்த மண்ணு தானமா எனக்கு எல்லாமே. சரி, நீ என்ன இந்த நேரத்துல?
2: நம்ம ஊர் விவசாயிகளுக்கு இந்த வாரம் இயற்கை உரம் தயாரிக்கிறத பத்தி சொல்லித்தரலான்னு இருக்கேன் மாமா. காலேஜில் படிச்சத சும்மா புக்குக்குள்ளேயே வச்சா என்ன பிரயோஜனம்? நிலத்துல இறங்கி பயன்படுத்தணும்ல.
1: நல்ல விஷயம்மா. இன்னைக்கு இருக்கிற படிச்ச பசங்க எல்லாரும் டவுனுக்கு ஓடுறப்ப நீ படிச்சுட்டு இந்த கிராமத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற பாரு, அங்க நிக்கிறமா என் ராசாத்தி.
2: எல்லாம் உங்களை பார்த்து கத்துக்கிட்டதா மாமா? சரி, வெற்றி அண்ணா சென்னையில இருந்து இன்னைக்கு வர்றதா சொன்னாரே, வந்துட்டாரா?
1: வர்றேன்னு ஃபோன் பண்ணுவான். அவன் வர்றது எனக்கு சந்தோஷமே இல்லம்மா, பயமா இருக்கு.
2: ஏமாமா அப்படி சொல்றீங்க?
1: அவன் வர்ற ஒவ்வொரு தடவையும் இந்த நிலத்தை வித்துட்டு சிட்டிக்கு வர சொல்லி பஞ்சாயத்து பண்ணுவான். அவனுக்கு இந்த மண்ணோட அருமை தெரியல பூமியா. என்னத்த சொல்ல,
3: என்னையா ரோடு இது? இன்னும் இந்த ஊர் மாறவே இல்லை உலருக்கு. இங்க வர்றதுக்குள்ள என் காரோட சஸ்பென்ஷன் காலி ஆயிரும் போல இருக்குது. அப்பா இப்படி போயிட்டு இருக்கு வண்டி.
2: வாங்க வெற்றியண்ணா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் அப்புறம் ஊருக்கு வர்றீங்க.
3: யாயா, நல்லா இருக்கேன் பூமிகா. பட் இந்த ஊர் வெயிலும் தூசியும் தான் தாங்க முடியல. அப்பா கிளம்பலாமா? வீட்டுக்கு போய் குளிக்கணும், ஏகப்பட்ட ஆஃபீஸ் வேலை இருக்குங்கப்பா.
1: கிளம்பு, நீ காரில் போ, நான் நடந்து வர்றேன்.
3: அப்பா காரில் ஏறுங்கப்பா, ஏன் தேவையில்லாமல் நடந்து வர்றீங்க?
1: உன் காரு ஏசி காற்று எனக்கு ஒத்துக்காதடா. நான் இந்த ஊர் காற்றை சுவாசிச்சே பழகிட்டேன், நீ போ.
2: மாமா, அண்ணா சிட்டிக்கு போய் ரொம்ப மாறிட்டார்ல?
1: அவன் மாறலம்மா, அவனோட சூழல் அவனை மாத்திடுச்சு. போவோம் வா.
3: என்னப்பா அது, அரிசி ஒரு மாதிரி செவப்பா தடிமனா இருக்கு. நம்ம சிட்டியில் வாங்குற பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லவே இல்லையே, மெல்ல முடியலங்கப்பா.
1: டே, இது பாரம்பரிய மாப்பிள்ளை சம்பா அரிசிடா. இதை சாப்பிட்டா உடம்புல இரும்பு மாதிரி பலம் ஏறும். நீங்கள் சிட்டியில் சாப்பிட்றீங்களே மல்லிகைப்பூ மாதிரி வெள்ள அரிசி, அது வெறும் சக்கடா. அதில் சத்து எதுவுமே இல்லைப்பா, வெறும் சக்கரை தான் இருக்கு.
3: அப்பா நீங்கள் உங்கள் பழைய காலத்து கதையவே பேசிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி உலகம் எவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டு தெரியுமா? நாங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் ஹாஃப் அன் அவரில் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டு உணவும் வீட்டு வாசலுக்கு வந்தது தெரியுமா?
2: அண்ணன் சொல்கிறது நிஜம்தான் மாமா. ஆனால் அந்த அரை மணி நேரத்தில் வர்ற உணவில் என்னென்ன கெமிக்கல் கலந்துருக்கு, அது எத்தனை நாள் பழசுன்னு யாருக்காவது தெரியுமா?
3: பூமிகா, நீ அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு இங்கே இருக்கிறதால உனக்கு சிட்டி லைஃப் பற்றி தெரியலை. சிட்டியில் இருக்கிற சொகுசே தனி. அப்பா, நான் மெயினாக இங்கே வந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்கு தான்.
1: தெரியும்டா, நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு சொல்லு.
3: இப்போ ஒன்றும்ல, நம்ம நிலம் இருக்குல்ல, அந்த மெயின் ரோடு டச் ஆகிற அந்த 5 ஏக்கர் நிலம், அதை விலைக்கு கேட்குறாங்கப்பா.
1: யார்?
3: சென்னையில் ஒரு பெரிய கார்பரேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி இருக்குது. அதோட ஹெட்டு ஆகாஷ்னு ஒருத்தர் அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறாங்க. நம்ம நிலத்துக்கு அவங்க கொடுக்குற விலை எவ்வளோ தெரியுமா? 5 கோடி ரூபாங்கப்பா. 5 கோடி?
2: 5 கோடி தானே? இந்த இடத்துல இப்ப 3 போகம் விளையிற நெல் வயல் இருக்கு வெச்சியண்ணா, அத போய் ஃபேக்டரிக்கு கொடுப்பீங்களா?
3: பூமிகா ப்ளீஸ், இது எங்க குடும்ப விஷயம். அப்பா நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கோடி. இந்த கிராமத்துல நீங்க இன்னும் 50 வருஷம் விவசாயம் பண்ணா கூட இந்த காசை பார்க்க முடியாதுங்கப்பா. இந்த காசை வச்சு நம்ம சிட்டியில ஒரு சொகுசான பங்களா வாங்கி செட்டில் ஆயிடலாம். நீங்க கஷ்டப்படவே வேண்டாம்ப்பா.
1: தம்பி வெற்றி, உனக்கு 5 கோடிங்கிறது பெரிய காசா தெரியுது இல்ல?
3: ஆமாப்பா, அது பெரிய அமௌண்ட் தான், அதுல என்ன சந்தேகம்?
1: ஆனா எனக்கு அந்த நிலத்துல இருக்கிற ஒவ்வொரு மண் துகள்களும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாத்துற தாயா தெரியுதுடா. இந்த நிலத்துல விளையிற நெல்லைத்தான் நீயும் சாப்பிட்டு வளர்ந்த, நானும் சாப்பிட்றேன். ஏன் இந்த ஊரே சாப்பிடுது? சோறு போடுற பூமியை விற்கிறது பெத்த தாயை ஏலம் விடுறதுக்கு சமம்டா.
3: அப்பா எப்ப பார்த்தாலும் இதே எமோஷனல் டைலாக் பேசி எங்களை ஏழையாவே வச்சிருக்கணும் நினைக்கிறீங்களா? விவசாயம் பண்ணி இங்க யார் ஜெயிச்சிருக்கா? எல்லாரும் கடனாளியா தான் இருக்காங்கப்பா. இந்த நிலத்தால நமக்கு என்ன லாபம் கிடைச்சிச்சு?
2: லாபம் இல்லைன்னு யார் சொன்னா வெற்றியண்ணா? உங்க அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டில ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கு, அது லாபம் இல்லையா?
3: பூமிகா, உன்ன நான் பேச சொல்லல. அப்பா நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க, நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார் கிட்ட பேசிட்டேன், அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வர போறாரு.

0: உங்க அப்பாவோட உழைப்பு தான் உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சு சிட்டில ஏசி ரூம்ல உட்கார வச்சிருக்கு. அது லாபம் இல்லையா?
1: பூமிகா, உன்ன நான் பேச சொல்லல அப்பா. நான் கேக்குறதுக்கு நேரா பதில் சொல்லுங்க. நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்லையா? ஏன்னா நான் ஆல்ரெடி ஆகாஷ் சார் கிட்ட பேசிட்டேன். அவர் நாளைக்கு இந்த ஊருக்கு வர போறாரு.
2: அவன் கார்பரேட் காரனா இருந்தாலும் சரி, கம்பெனி காரனா இருந்தாலும் சரி, வர சொல்லு. ஆனா இந்த பெரியசாமியோட நிலத்துல ஒருபிடி மண்ணை கூட அவனால தொட முடியாதுன்னு அவங்கிட்டே சொல்லிரு.
1: அக்கா சார் வாங்க, இதுதான் எங்க வீடு, இவங்கதான் எங்க அப்பா.
3: ஹலோ மிஸ்டர் பெரியசாமி, நான் தான் ஆகாஷ், ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியோட எம்டி. உங்க மகன் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரே.
2: சொன்னான் பேசுனா காசுக்காக மண்ணை விற்க சொன்னான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு?
3: பெரியசாமி சார், நீங்கள் இன்னும் இந்த கிராமத்தையே உலகம் நினச்சிட்டு இருக்கீங்க. வெளியே உலகம் ரொம்ப மாறிடுச்சு. உங்கள் நிலத்துக்கு நாங்கள் தர 5 கோடி ரூபாயை வச்சு நீங்கள் நினச்சா இந்த ஊரையே விலைக்கு வாங்கலாம். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறீங்க சார்?
2: தம்பி, காசு கொடுத்தா காரை வாங்கலாம், பங்களாவை வாங்கலாம், ஆனா இந்த மண்ணை வாங்க முடியுமா? இந்த மண் ஒரு அற்புதம்ப்பா. ஒரு நெல்மணியை போட்டா 100 நெல்மணியா திருப்பி தருது. ஆனா அடுத்த வருஷம் அது 5 கோடியே 1 ரூபாயா மாறுமா? மாறாது. ஆனா என் நிலத்துல உழைப்ப போட்டா அது ஊருக்கே சோறு போடும்ப்பா, தெரியுமா?
3: வெற்றி, உங்கள் அப்பா கிட்ட பிஸ்னஸ் லாங்குவேஜ் பேசுனா புரியாது போல.
1: அப்பா ப்ளீஸ் அப்பா, சிட்டிக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாதீங்கப்பா. முதல்ல கையெழுத்த போடுங்கப்பா.
0: வெற்றியண்ணா, அசிங்கம்னு எதை சொல்றீங்க? பெத்த அப்பா இந்த மண்ணோட பெருமையை பேசுறதா, இல்ல உங்க லாபத்துக்காக கார்பரேட் காரனுக்கு கொடை புடிச்சிட்டு நீங்க நிக்கிறதா?
3: யார் இந்த பொண்ணு?
1: சார், அது பூமிகா, பக்கத்து வீட்டு பொண்ணு. சும்மா அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது.
0: ஆமா சார், நான் விவசாயம் தான் படிச்சிருக்கேன். அதனால தான் சொல்றேன், நீங்க இங்க ஃபேக்டரி கட்டினா அதுல இருந்து வர்ற கழிவு நீர் பக்கத்துல இருக்கிற நிலத்தடி நீரை விஷமாக்கும். இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்க மாடு கண்ணு எல்லாம் நோயால சாவாங்க. காசுக்காக ஒரு ஊரையா அழிக்க பாக்குறீங்களே, உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா?
3: லுக் பூமிகா, நாங்க இங்க ஃபேக்டரி கட்டினா இந்த ஊர்ல இருக்கிற 500 இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். இந்த ஊரே டெவலப் ஆகும்.
2: வேலையா? என்ன வேலை கொடுப்பீங்க? நிலத்துக்கு சொந்தக்காரனா இருக்கிற என் ஊர் சனத்தை உங்க கம்பெனி வாசல்ல செக்யூரிட்டியாகவும் வேலைக்காரனாகவும் ஆக்குவீங்க, அதானே உங்க டெவலப்மெண்ட்?
3: மிஸ்டர் பெரியசாமி, நான் மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க சைன் பண்ணலனா கவர்மெண்ட் மூலமா இந்த நிலத்தை இண்டஸ்ட்ரியல் காரிடர்னு சொல்லி அக்வயர் பண்ண எனக்கு தெரியும். அப்போ இந்த 5 கோடியும் கிடைக்காது, நிலமும் போயிடும்.
2: நீ எதை வேணாலும் பண்ணிக்கடா, என் உசுறு இருக்கிற வரைக்கும் என் நிலத்தில் உன்னுடைய மெஷின் இறங்க முடியாது. போடா வெளியே, போடா, கிளம்பு, இங்கிருந்து கிளம்பு.
4: ஏப்பா வெற்றி, என்னப்பா நடந்துக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் அப்பா என்னடானா நிலத்தை விற்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு, நீ என்னடானா ஊர் சனத்தை கூட்டி வச்சுக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருக்க?
1: ஐயா, எங்கள் அப்பாவுக்கு வயசாயிருச்சு, விவரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு விவரம் இருக்குல்ல, இந்தாங்க உங்கள் பேரே சிட்டியில் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கான்ல, இங்கே ஃபேக்ட்ரி வந்தால் அவனுக்கு ஆஃபீஸ் வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்தாங்க பிடிங்க, அட்வான்ஸ் காசை வச்சுக்கோங்க, பிடிங்க.
4: ஆனால் வெற்றி, உங்கள் அப்பா சொல்கிறது என்னமோ நிஜம்தான்ப்பா. நிலம் போயிட்டா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லு?
5: ஐயா பெரியவரே, நிலத்தை வச்சு நீங்கள் என்ன சாதிச்சிங்க? வருஷம் பூரா மழையை நம்பி ஏமாந்து தானே போனீங்க? கம்பெனி வந்தா மாசம் 1ஆம் தேதி ஏனா கைக்கு சம்பளம் வரும்ல, கொஞ்சம் யோசிங்க.
0: நிறுத்துங்க, எல்லாரும் நிறுத்துங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு வாங்குற இந்த 50,000 ஒரு லட்சமும் எத்தனை நாளைக்கு வரும்? நிலம் போயிட்டா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு என்ன சொத்து வச்சுட்டு போவீங்க? விவசாயத்துல நஷ்டம் வர்றதுக்கு காரணம் நாம இன்னும் பழைய முறையையே வச்சு கெமிக்கல் உரத்தை போட்டு நிலத்தை கெடுத்து வச்சிருக்கிறது தான். இயற்கை விவசாயம் பண்ணுனா செலவு கம்மியாகும், லாபம் அதிகமாகும். அதை நான் உங்களுக்கு

0: தயவு செஞ்சு இந்த நச்சு பணத்தை வாங்காதீங்க.
1: பூமிகா, நீ ரொம்ப ஓவரா பண்ற பூமிகா. ஆமா, ஊர் மக்களுக்கு நல்லது நடக்கிறத உன்னால தாங்க முடியலையா? இங்க பாரு பூமிகா, நீ மக்களை திசை திருப்பாத, போயிரு முதல் இந்த இடத்த விட்டு.
0: அண்ணா, உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. பணத்துக்காக சொந்த ஊரையே காட்டி கொடுக்கிற உங்களை எல்லாம் காலம் மன்னிக்காத வெற்றியண்ணா.
1: அப்பா,
2: என்னடா இது?
1: இது கோர்ட் நோட்டீஸ், இது பார்ட்டிஷன் சூட். அந்த 5 ஏக்கர் நிலத்துல எனக்கும் சட்டப்படி பங்கு இருக்கு. என் பங்க நான் ஆகாசாருக்கு விற்க போறேன், உங்க பங்க நீங்க வச்சுக்கங்க. ஆனா மெயின் ரோடு டச் ஆகிற பகுதி என் பங்குக்கு தான் வரணும்னு என் லாயர் சொல்லியிருக்காரு.
3: என்னடா பண்ணி வச்சிருக்க? பெத்த அப்ப மேலேயே கோர்ட்ல கேஸ் போட்டுடா. உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு எனக்கு நல்ல குருதட்சணை கொடுத்துட்டடா.
1: நான் வேற வழி இல்லாம தான்ப்பா இதை செஞ்சேன். நீங்க நேர் வழியில கையெழுத்து போட்டிருந்தா நான் ஏன் கோர்ட்டுக்கு போக போறேன்? ஒழுங்கா நாளைக்கு வந்து சைன் பண்ணிருங்க, இல்லைன்னா கோர்ட் மூலமா நிலத்தை ஏழை விட வச்சிருவேன், பாத்துக்கோங்க.
3: என்ன
1: வேணா சாபம் போடுங்கப்பா, ஆனா நான் எடுத்த முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நான் நாளைக்கு சென்னைக்கு கிளம்புறேன், மத்த கோர்ட்ல பாத்துக்கலாம்.
3: பூமி அம்மா, என் பிள்ளை எனக்கு கொல்லி வைக்க மாட்டான்னு தெரியும், ஆனா அவன் என் நிலத்துக்கே கொல்லி வைப்பான்னு நான் நினைக்கலம்மா. நான் தோத்துட்டம்மா, தோத்துட்டேன்.
0: இல்லம்மாமா, நீங்க தோக்கல. பெத்த புள்ள துரோகம் பண்ணினா என்ன? இந்த ஊர்ல இருக்கிற மத்த பிள்ளைங்க நாங்க இருக்கோம். கோர்ட்டா கார்பரேட்டா, எது வந்தாலும் நாம எதிர்த்து நிப்போமாமா, நாம எதிர்த்து நிப்போம்.
1: அருண், காலையில டிஃபன் சாப்பிட முன்னாடி ஒரு கை நிறைய மாத்திரை திங்கிற, என்னடா ஆச்சு உனக்கு?
4: என்னத்த சொல்ல வெற்றி, சிட்டி லைஃப் நமக்கு சம்பளத்தை கொடுக்குது, கூடவே இலவசமா அல்சரு சுகரு பிளட் ப்ரெஷரையும் கொடுக்குது. நேற்று டாக்டர் கிட்ட போனேன், நீங்க சாப்பிட்ற பாக்கெட் ஃபுட்டு கெமிக்கல் கலந்த காய்கறி தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாரு.
1: டேய், இதெல்லாம் ஓவர் டயக்னாசிஸ்டா. நாம் இவ்வளவு சம்பாதிக்கிறதே இந்த சிட்டியில் நல்லா வாழத்தானே. சரி, நான் கிளம்புறேன். இன்னைக்கு ஆகாஷ் சார்கிட்ட கோர்ட் நோட்டீஸ் காப்பியை ஒப்படைக்கணும்.
4: வெற்றி, நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன், தப்பாக எடுத்துக்காத. பெத்த அப்பா மேலேயா கோர்ட்டில் கேஸ் போடுவ? அந்த மண்ணு தான் உங்கள் அப்பாவோட உசுருன்னு நீயே சொல்லியிருக்க.
1: நீ சும்மா இருற அருண், உனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாது. இங்கே பாரு, எங்கள் அப்பாவோட எமோஷனுக்காக நான் ஏன் என் கரியரையும் 5 கோடி ரூபாயும் இழக்கணும்? நான் பண்ணுறது ப்ராக்டிக்கல்ரா.
5: வாவ், எக்ஸலண்ட் வெற்றி, எக்ஸலண்ட். உங்கள் அப்பா மேலேயே கேஸ் போட்டுட்ட பார்த்தியா, அங்கே நிற்கிற நீ. பிஸ்னஸுக்கு இந்த மாதிரி கட்ஸ் தான் வேணும்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. இப்போ லீகல் நோட்டீஸ் போயாச்சு, கோர்ட் ஆர்டர் வந்த உடனே மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிற என் பங்கை உங்கள் கம்பெனிக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தந்துடுறேன் சார்.
5: வெற்றி, எனக்கு ஓம் பங்கு மட்டும் போதாது, அந்த ஒட்டு மொத்த 5 ஏக்கர் நிலம வேணும். ஏன்னா உங்கள் அப்பாவோட பங்கில் தான் நாங்கள் ஃபேக்ட்ரியோட கெமிக்கல் வேஸ்ட்டை கொட்டுறதுக்கான டம்பிங் யார்டை பிளான் பண்ணியிருக்கோம்
1: சார். என்ன சொல்கிறீங்க, கெமிக்கல் வேஸ்ட்டு கொட்டுறதா? ஆனால் நீங்கள் என்கிட்ட சொல்லும்போது அது சாதாரண மேனுஃபேக்சரிங் யூனிட் தான்னு சொன்னீங்க.
5: வெற்றி, கார்பரேட் பிஸ்னஸில் இதெல்லாம் சகஜம். அந்த நிலத்தில் கெமிக்கல் கழிவுகளை கொட்டினா சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எந்த நிலத்திலையும் புல்லு பூண்டு கூட முளைக்காது, நிலத்தடி தண்ணி எல்லாமே பாய்சன் ஆகிடும். அதனால தான் உங்கள் அப்பா அந்த நிலத்தை விற்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாரு. அவருக்கு விவரம் இருக்குது, உனக்கு தான் இல்லை.
1: சார், அப்போது எங்கள் ஊர் நிலம் முழுசாக

0: ஆயிருமா அங்க இருக்கிற ஜனங்க?
1: அதை பத்தி உனக்கு என்ன கவலை வெற்றி? உனக்கு 5 கோடி ரூபாய் கமிஷன் கிடைக்குது, அதை வச்சு வேற எங்கேயாவது லேண்ட் வாங்கிக்கோ. இந்த வாரம் கோர்ட் ஹியரிங் வருதுல்ல, உங்க அப்பாவை எப்படியாவது வரவை. ஓகே, நீ போகலாம்.
2: ஐயா, நான் ஆகாஷ் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். உங்கள் மகன் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. வர புதன்கிழமை நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும், இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக நிலம் அட்டாச் ஆகிடும்.
3: டேய், உங்கள் சம்மனை வச்சு எங்களை மிரட்டாதீங்கடா. பெத்த அப்பனையே கோர்ட்டுக்கு இழுக்கிற அளவுக்கு உங்கள் கம்பெனி காசு அவனுக்கு புத்தியை கெடுத்துருக்கலாம். ஆனால் நாங்கள் சட்டப்படியே இதை சந்திப்போம்.
4: பூமி தாயே, என் பிள்ளை கை நீட்டி காசு வாங்கினதுக்காக என்னை இப்படி நடுத்தெருவில் நிற்க வச்சுட்டாரம்மா. நான் கோர்ட்டுக்கு வர்றேன்டா. அந்த நீதிபதி முன்னாடியே என் புள்ள முகத்தை பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்டா, கேட்கணும்.
0: டாக்டர், அருணுக்கு என்னாச்சு டாக்டர்? காலையில் கூட ஆஃபீஸ்க்கு வந்தேன், திடீர்னு இப்படி மயங்கி விழுந்துட்டான் டாக்டர்.
5: ஐ ஆம் சாரி வெற்றி, அவனுக்கு அக்யூட் லிவர் அண்டு கிட்னி ஃபெயில்யூர். அவனோட உடம்புல ஆபத்தான ரசாயனங்களோட அளவு ரொம்ப அதிகமாக இருக்குது.
0: கெமிக்கலா? அவன் எந்த ஃபேக்ட்ரிலையும் வேலை பார்க்கல டாக்டர், அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்.
5: ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்க வேணாம் வெற்றி, நாம் தினமும் சாப்பிட்ற சாப்பாடே விஷமாக மாறிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டில் வர காய்கறிகள் பழங்கள் எல்லாமே கெமிக்கல் ஃபேக்ட்ரி கழிவுகள் கலந்த தண்ணியில் விளையிறது தான். அந்த பாய்சன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட உடம்புல சேர்ந்து இன்னைக்கு அவனோட கிட்னியை காலி பண்ணிடுச்சு. காசு இருந்தால் பொருட்களை வாங்கலாம் வெற்றி, ஆனால் ஆயுளை வாங்க முடியுமா?
0: கடவுளே, நான் என்ன பண்ண பார்க்குறேன்? 5 கோடி காசுக்காக என் சொந்த ஊர் தண்ணியையும் மண்ணையும் விஷமாக்க பார்க்குறேனா? நாளைக்கு என் ஊரில் இருக்கிற குழந்தைகளும் என் அப்பாவும் கூட இப்படித்தான் ஹாஸ்பிட்டலில் சாவாங்களா? ஐயோ, நான் எவ்வளோ பெரிய பாவி ஆயிட்டேன்.
1: வாங்க பெரியசாமி சார், கோர்ட்டுக்கு வந்துட்டீங்களா? உங்கள் பையன் இன்னும் வரல போல. உங்கள் பையனே உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும்போது நீங்கள் எப்படி நிலத்தை காப்பாத்தீங்கன்னு நான் பார்க்குறேன்.
3: ஆகாஷ், அதிகமாக பேசாதீங்க, இது தர்மத்துக்கும் பணத்துக்கும் நடக்கிற சண்டை. மாமா, கோர்ட்டில் நீதி நமக்கு தான் கிடைக்கும், வாங்க மாமா போகலாம்.
6: பூமிகா, நான் ஆகாஷோட லாயர். இங்கே பாருங்க, கோர்ட் எமோஷன்ஸை வச்சு தீர்ப்பு சொல்லாது, எவிடன்ஸ் வச்சு தான் பேசும். நிலத்தோட வாரிசு நிலத்தை விற்க சம்மதிக்கும் போது கோர்ட் அதை தடுக்காது. என்னுடைய கட்சிக்காரர் ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி நடத்துறார்.
7: ஆர்டர், ஆர்டர், சைலன்ஸ்.
6: பிரதிவாதி பெரியசாமியின் மகன் வெற்றியிடமிருந்து நிலத்தை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ளனர். மகனுக்கு சட்டப்படி பாக பிரிவினை செய்து நிலத்தை விற்க உரிமை உள்ளது. அதற்கு இந்த பெரியசாமி முட்டுக்கட்டை போடுகிறார். இதோ அவருடைய மகனே சாட்சி கூண்டுக்கு வந்துவிட்டார்.
7: மிஸ்டர் வெற்றி, உங்கள் தரப்பு வாதம் என்ன? உங்கள் தந்தை உங்களுக்கு பாகம் தராமல் ஏமாற்றுகிறாரா? நீங்கள் நிலத்தை உண்மையிலேயே விற்க விரும்புகிறீர்களா?
0: யுவர் ஆனர், என் லாயர் சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் தான் என் அப்பா மேல கேஸ் போட்டேன். பணத்தாசையில் என் சொந்த ஊர் மண்ணை இந்த கார்பரேட் கம்பெனிக்கு விற்க நான் தான் முடிவு பண்ணேன். ஆனா இப்போ நான் அந்த தவறை செய்ய விரும்பல யுவர் ஆனர், அந்த தவறை செய்ய விரும்பல. இந்த கேஸை நான் இப்பவே வாபஸ் வாங்கிக்கிறேன் யுவர் ஆனர்.
6: What? What are you talking, Mitri? நீங்கள் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கீங்க.
0: நான் சைன் பண்ணது உண்மைதான் மேடம், ஆனால் இந்த கம்பெனி எங்கள் ஊர் நிலத்தில் ரசாயன கழிவுகளை கொட்ட போகிறாங்கிற உண்மையை என்கிட்ட மறைச்சிட்டாங்க. இதோ இவங்களோட சீக்ரெட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அவங்க ஆஃபீஸ் லேப்டாப்பில் இருந்து நான் எடுத்து வந்துட்டேன் யுவர் ஆனர். பாருங்கள் யுவர் ஆனர், இந்த ஃபேக்ட்ரி அங்கே வந்தால் அடுத்த 5 வருஷத்தில்

0: அந்த ஊர்ல இருக்கிற நிலத்தடி தண்ணி முழுக்க விஷமாயிரும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு சிட்டியில் இருக்கிற ரசாயன சாப்பாட்டை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் சாக கிடக்கிறான். அந்த நிலைமை என் கிராமத்து மக்களுக்கு வரக்கூடாது. யுவர் ஆனர்,
1: யுவர் ஆனர், ஹீ இஸ் லையிங். இவர் பிளாக்மெயில் பண்றார்.
2: ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் ஆகாஷ், இங்கே ஆவணங்கள் தெளிவாக இருக்கின்றன. நீங்கள் அரசாங்கத்திடம் பொய் சொல்லி அனுமதி வாங்க முயற்சித்திருக்கிறீர்கள். எனவே இந்த நீதிமன்றம் வெற்றியின் மனுவை ஏற்று இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது. விவசாய நிலங்களை அழித்து நச்சுப் பொருட்களை கொட்ட முயன்ற ஆகாஷ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியின் திட்டத்திற்கு இடைக்கால தடையும் விதிக்கிறது. மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து விசாரிப்பதற்கு குழு அமைக்கவும் உத்தரவிடப்படுகிறது. த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட்.
3: வெற்றி, என்னை ஏமாத்திட்டல, உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். உன் கரியரை காலி பண்றேன் பாரு.
0: கார்பரேட் ஆபீஸ்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கரியரை காலி பண்ணி ஒண்ணு மிரட்டி ஆகாஷ், தூக்கி எறியண்டா உன் வேலையா. கை நிறைய சம்பாதிச்சு மாத்திரை நிறைய திங்கிற இந்த நரக வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் மண்ணில் இறங்கி ஒழைச்சு கஞ்சியை குடிச்சாலும் நிம்மதியா வாழ்வேன். போயா, போ. என்ன மன்னிச்சிருக்கப்பா, பணத்தாச என் கண்ணை மறைச்சிருச்சு. அப்பாவுக்கே துரோகம் பண்ண துடிஞ்சிட்டேன். ஆனா ஹாஸ்பிட்டல்ல என்னோட ஃப்ரெண்டு கிடக்கிறத பார்த்தப்பதா எனக்கு புத்தி வந்துச்சுப்பா. அப்பா என்ன மன்னிச்சிருக்கப்பா, இந்த மண்ணை வித்திருந்தா நான் இந்த உலகத்திலே பெரிய பாவி ஆகியிருப்பேன்ப்பா.
4: தம்பி வெற்றி, தவறு செய்யாத மனுஷனே இல்லைப்பா. ஆனால் செஞ்ச தவறை உணர்ந்து இந்த மண்ணுக்காக கார்பரேட் காரனை எதிர்த்து நின்னப்பாரு. அங்கே நிற்கிறடா என் மகன், நீ கோர்ட்டில் ஜெயிச்சதை விட என் பிள்ளையா ஜெயிச்சதான்டா எனக்கு பெருமை, எனக்கு பெருமை.
5: இப்போதான் வெற்றியண்ணா, நீங்கள் உண்மையான விவசாயியோட பிள்ளைன்னு நிரூபிச்சிருக்கீங்க. வாங்க ஊருக்கு போவோம், நம்ம மண்ணை வச்சு நாம என்ன சாதிக்கலான்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம்.
0: கண்டிப்பா பூமிகா, கண்டிப்பா, அதை நம்ம செஞ்சே ஆகணும்.

0: என்ன வெற்றி, கம்ப்யூட்டர் கீபோர்டு தட்டின கையில் இன்னைக்கு இந்த ஏக்கம்பை பிடிச்சி தயாராக இருக்க?
1: அப்பா, கம்ப்யூட்டரில் நான் தட்டினது வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான்ப்பா.
0: ஓஹோ,
1: ஆனால் இந்த ஏரில் தான் உலகத்தோட பசியை தீக்கிற அற்புதம் இருக்குது. எனக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. இங்கே பாருங்க, சரியா பண்ணுறேனா?
0: அப்படித்தான்ப்பா, அப்படித்தான் வெற்றி.
2: வெற்றியண்ணா, சூப்பரா உழுகுறீங்க. வெற்றியண்ணா
1: பூமிகா, நான் யாரு? பெரியசாமியோட பையன்ல.
0: அப்படி சொல்ற மகனே,
2: இதான் நம்ம மண்ணோட மதிப்பு. வெற்றியனா, நம்ம மண்ணோட மதிப்பு.
1: அது
2: எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. நாம இவ்வளோ நாளா கடையில வாங்கின ரசாயன உரம் நம்ம நிலத்தோட மண்புழுக்களை அழிச்சிருச்சு. மண்புழுக்கள் இல்லாத நிலம் செத்த பிணத்துக்கு சமம். அதனால இப்போ நாம தயாரிக்க போற ஜீவாமிர்த உரம் மண்ணுக்கு மறு உயிர் கொடுக்கும்.
1: அதுக்குதான் நான் ஒரு பிசினஸ் பிளான் வச்சிருக்கேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து விவசாயிகள் உற்பத்தியாளர் குழு ஆரம்பிக்க போறோம். சிட்டியில இருக்கிற என்னோட சாஃப்ட்வேர் ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஒரு வெப்சைட்டு அப்புறம் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கிறேன். நம்ம ஊர்ல விளையிற ஆர்கானிக் காய்கறி அரிசிய இடைத்தரகர்கள் இல்லாம சிட்டியில இருக்கிற மக்களுக்கு நாம

0: நேரடியா விற்க போறோம். லாபம் முழுசா நமக்கு தான் கிடைக்கும்.
1: மாமா மாமா, டிவியை பாத்தீங்களா மாமா? முறைகேடா நிலம் பறிச்ச வேற ஒரு வழக்குல ஆகாஷ கைது பண்ணிட்டாங்களா மாமா?
2: அப்படியாம்மா, ஆகாஷோட ஆட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சம்மா, ரொம்ப சந்தோஷமா அவனை கைது பண்ணது.
1: அங்க பாருங்க மாமா, தங்கம் போல நெற்கதிர்கள் வளைஞ்சு குலுங்குது பாருங்க மாமா. வெற்றி அண்ணனோட டிஜிட்டல் ஆப் மூலமா தான் லாரியில காய்கறியும் அரிசி மூட்டையும் நேரடியா டவுனுக்கு போகுது மாமா.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்குமா.
1: பாத்தீங்களா மாமா, நம்ம உழைப்பும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்தா யாராலையும் நம்மள அழிக்க முடியாது மாமா.
2: தம்பி வெற்றி, இன்னைக்கு இந்த ஊரே உன்னை வாழ்த்துதுடா. நீ படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு தாண்டா உண்மையான பெருமை கிடைச்சிருக்கு.
0: அப்பா, இந்த உலகம் எவ்வளவு டிஜிட்டலா மாறினாலும் மனிதனோட பசிங்கிறது மாறாதுப்பா. ஆனா இந்த விவசாயங்கிறது நாட்டோட ஒட்டுமொத்த அத்தியாவசியம். பூமிகா, அப்பா இப்ப சொல்லுங்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது பூமிகா நாடகம். எழுதியவர் ஜி சம்பத்குமார். நாடகத்தில் பங்கு பெற்றோர் பெரியசாமியாக ஆர் துரை, வெற்றியாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், பூமிகாவாக ஞான சரஸ்வதி, ஆகாஷாக குமர குருபரன், ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா, அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன், அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை. நேரம் 10 மணி. நேர்களின் செவிகளில் தேன் போன்ற பாடல்கள் மழையாக பொழிந்து குளிர்விக்க வருவது தேன் மழை. நிகழ்ச்சியின் முதல் குரலாக ஒலிக்க இருப்பது எஸ் ஜானகி அவர்களின் அன்னக்கிளி என்ற படத்திற்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் உழைக்கும் கரங்கள் என்ற படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் மூன்று முடிச்சு என்ற படத்திற்காக பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம், எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோர் குரல்களில்.

நேரம் 10:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை. நிகழ்ச்சியின் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் மன்மதலீலை என்ற படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் குரலில்.

0: ஒலித்த குரலில் பல்லாண்டு வாழ்க என்ற படத்திற்காக.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரியர்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன். பாடல் டாக்டர் சிவா என்ற படத்திற்காக.

நேரம் 10:29. 17 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை நிகழ்ச்சியில். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் அபூர்வ ராகங்கள் என்ற படத்திற்காக வாணி ஜெயராம் பாடியது.

நேரம் 10:45. அடுத்து ஒலிக்க வரும் பாடல் வாணிராணி என்ற படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

அடுத்து ஒழிக்க வரும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் மற்றும் குழுவினருடன். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேன்மழை.

தேன்மழை நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எங்கள் தங்கராஜா என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா ஆகியோர் பாடியது.

இதுவரை இந்நேயர்கள் கேட்டு ரசித்தது தேன்மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் நாளை ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வீடும் நாடும் வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். ஆடு வளர்ப்பில் குட்டிகள் இறப்பை தடுக்கும் வழிகள் குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். உணவுச் சங்கிலியின் படிநிலைகளில் யானைகள் சுற்றுச்சூழலுக்கு ஆற்றும் பங்கு, வழங்குபவர் வி. கண்ணன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்பகாலத்தில் செய்ய வேண்டிய தைராய்டு பரிசோதனைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி சுகாதாரத்துறையின் நோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் டாக்டர் வி. உமாசங்கர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02, 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, மாம்பழம் எஸ். சந்தானம் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வடபழனி எஸ். ராஜாராம் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். புறநானூற்றில் பெண்பார்ப்புலவர்கள் பங்கேற்கிறார் முனைவர் சே. ஜபஜோதி புஷ்பம் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 12 மணிக்கு வந்தாளே மகராசி நாடகம், எழுதியவர் நெல்லை ராஜன் என்கிற ராம மாரியப்பன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, சுதா ரகுநாதன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ. மு. சி. ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நாடக

துறை பயணம் குறித்து ஸ்ரீ பிரமிளா மேரி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 3:10 முதல் 5 வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 நிகழ்ச்சிகள் தொடங்கும். 5 பொன்மாலை பொழுது அன்பு என்கிற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். உழவருடன் சந்திப்பு. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிவட்டம் மாத்தூர் திருக்கை உழவர் எம் சண்முகம் அவருடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம். 8:00 முதல் 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட் லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

இதுவரை நேயர்கள் கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.